கோடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து ரசிக்கலாம். வசந்த விடியல் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 ரசிக்கலாம் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் கூந்தலீர் நேரம். 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:00 சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் சின்னர்வேரின் இன்று அன்று. 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50

சைபாலில் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், வானவில்லின் வண்ணம், மனசிதைவு நோய், அறிதலும் அணுகுமுறையும். 9:30க்கு ரசிக்கலாம் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பியில், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வியத்தகு இந்தியா. 11 மணிக்கு அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகளின் லேக் எஃப்எம். 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:30க்கு ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40க்கு தமிழ் செய்தறிக்கு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15க்கு பொன்னியின் செல்வங்கள். 2:30க்கு டோல் தமாக்கா தூல். 3 மணிக்கு உயிரெழுத்து. திருப்பூர் மாவட்டம் சஞ்சிதா ரகுநாத் அவர்களின் தெரிவிலிருந்து வள்ளம் வரும். 3:40க்கு பாட்டும் பதமும் இடம்பெறும். 4 மணிக்கு மில்கா ஒன்றர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30க்கு ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு இடைக்கால இசை மெட்டுக்களோடு சித்திர செவ்வானம். 5:30க்கு ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40க்கு நாவல் நேரம் இடம்பெறும். 5:55க்கு ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05க்கு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:30க்கு தமிழ் செய்தறிக்கு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40க்கு பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர் இடம்பெறும். 7 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு நிகழ்ச்சி. 8 மணிக்கு இளமை பேசுகிறது, விளையாட காத்திருக்கிறது தொட்டு தொட்டு 1, 2, 3. 8:50க்கு சேவை செய்திகள் இடம்பெறும். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இடைவிடாத இசை முட்டுகளோடு இரவு சிறகு. நேயர்களே, இவையாவும் இன்று பலமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திருங்கள் இசைக்கும் வரை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L. Murugan தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் வசந்த விடியன். காலை கதிரவன் கண் சுமிட்டி வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். புதிதாய் பூக்கும் இன்னால் மன மகிழ்ச்சியில் தூவிய பனிச்சாரலாய் வீதியெங்கும் உதயமாக கவலைகள் களைந்து கனவுகள் மலர்ந்து புன்னகையோடு வரவேற்போம் இன்றைய வசந்த விடியலை.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாய் வான்புகள் வள்ளுவனின் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1057.

எள்ளி நகையாடி ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை பார்த்தால் இறந்து பெறுபவரின் நெஞ்சம் உள்ளுக்குள் மகிழ்ந்து உவகை அடையும். குறள் எண் 1057 அதிகாரம் 2.

எள்ளி நகையாடி ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை பார்த்தால் இறந்து பெறுபவரின் நெஞ்சம் உள்ளுக்குள் மகிழ்ந்து உவகை அடையும். குறள் எண் 1057 அதிகாரம் 2.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய்,
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம்.
4: இணைந்து வழங்குவோர்
10: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
12: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

கற்பாறையில் செதுக்கிய சிற்பங்கள், கழையிழகு மங்காத அற்புதங்கள், கடல் அலை வந்து பாதங்களை வருடி செல்லும் அழகிய தரிசனத்தில் இன்று நாம் செல்லலாம் தேவிப்பட்டினம். 18ஆம் நூற்றாண்டின் ஆலயம், தமிழக அரசின் வரலாற்று பதிவேடுகளில் இடம்பெற்ற பாரம்பரிய திருக்கோயில், ஆன்மீக அமைதியும் பழமையான கட்டிடக்கலையும் அமைந்த அற்புதமான ராமநாதபுர மாவட்ட திருத்தலம். ராமாயணத்தின் கோயில்களில் ஒன்றுதான் நவபாஷாணம் நவகிரகங்கள் கோயில். ஆலயத்திற்கு ராஜகோபுரமோ கொடிமரமோ இல்லை. நிலப்பரப்பிலிருந்து நிறைய தூண்களை கொண்டு நீண்ட நடைபாதை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும்

இந்த அற்புதமான ராமநாதபுர மாவட்ட திருத்தலம் ராமாயணத்தின் கோயில்களில் ஒன்றுதான் நவபாஷாணம் நவகிரகங்கள் கோயில். ஆலயத்திற்கு ராஜகோபுரமோ கொடிமரமோ இல்லை. நிலப்பரப்பிலிருந்து நிறைய தூண்களை கொண்டு நீண்ட நடைபாதை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடலின் அழகை பொறுத்து நவகிரக சிலைகளும் சிறிதளவோ அல்லது முழுமையாகவோ நீரில் மூழ்கி இருக்கும். சில நாட்களில் பக்தர்கள் தங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வதற்கு முன்பு நீராட அனுமதிக்கிறார்கள். தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யும் தலம். அழகிய கடற்கரை கிராமம். தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? ராமர் சீதையை தேடி பயணம் செய்த போது அசரீரி வாக்காக அம்பிகை காட்சி தந்து, ராமா, நீ மனிதனாக அவதாரம் எடுத்துள்ளதால் உன்னை நவகிரக தோஷம் பிடித்துள்ளது. அதனை போக்க சமுத்திரத்தில் நீராடி கடற்கரை மணலில் நவகிரக லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகு இலங்கைக்கு புறப்படு என உத்தரவிட்டாள். கிரக தோஷம் தீர 9 வகையான மண்ணை பிடித்து வைத்து ராமர் வழிபடும் போது சீற்றமுடன் கடல் இருந்ததால் அலைகளால் அடித்து செல்லாமல் இருக்க ஆதிஜகநாத பெருமாளை வழிபட்டார். பெருமாளும் எழுந்தருளி கடல் அலைகளின்றி ஆரவாரமற்ற அமைதியுடன் இருக்க செய்தார். கடல் நீரில் நிலை கொண்ட நவபாஷாணம் நாளடிவில் இறுகி கற்களாகி போனது. நவகிரகங்களும் நவபாஷாண கற்களால் ஆனவை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என நவகிரகங்களும் வஸ்திரங்கள் அணிந்து வரிசையாக கடலுக்குள் இருப்பதை பார்க்க

0: பறந்து விரிந்து கிடக்கும் ஆகாயமும் நீல நிறத்தில் விரிந்து கிடக்கும் கடலுமான பேரெழிலை ரசித்துக் கொண்டே சற்று பயத்தோடு செல்லலாம். நடந்து செல்லவும் நவகிரகங்களை தரிசனம் செய்யவும் பாதுகாப்பான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இங்கு அலை இல்லாமல் அமைதியான கடல் பார்க்கலாம். அலைகள் வீசுவதில்லையே தவிர அகர்ஷண சக்தி அதிகம். இத்தலத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் சௌந்தர நாயகி உடனுரை திலகீஸ்வரராக எழுந்தருளி ராமபிரானுக்கு அருள் செய்தார்கள். ராமபிரானுக்கு சனிதோஷத்தை நிவர்த்தி செய்த தலம் இது. ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை 10 நாள் திருவிழாவின் போது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தமாட வருகிறார்கள். அதே போல தை அமாவாசை அன்றும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுகிறார்கள். சீதா தேவி கவர்ந்து செல்லப்பட்ட போது தன் அடையாளத்திற்காக தான் அணிந்திருந்த ஆபரணங்களை பொட்டலமாக கட்டி போட அது விழுந்த இடம் தேவி பொட்டலம் என்றாகி தேவி பொட்டணமாக மருவி பிறகு தேவி பட்டணமாக மாறிவிட்டது. நவகிரகங்கள் கிட்டத்தட்ட 2000 வருடத்திற்கு மேலாக கடலில் இருந்ததாலும் அன்று முதல் இன்று வரை நவகிரகங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் வெகு சிறப்பு. நவகிரகங்களுக்கு நவதானியம் வைத்து 9 முறை சுற்றி வந்து வழிபட்டு அன்னதானம் வழங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. தங்கள் கைகளாலேயே தொட்டு அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம் என்பதால் தேவிப்பட்டினம் சிறப்பு பெறுகிறது. நவகிரக தோஷங்கள் தீர தேவிப்பட்டினம் செல்லலாம், அருள் பெறலாம். இன்று தேவிப்பட்டினம் நவகிரக கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்
2: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அம்மன் TRY TMT கம்பிகள்
3: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
4: அம்மன் TRY TMT கம்பி.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865855530.
8: கொடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: RKG நெய்,
12: RKG நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
13: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை,
11: வழங்கும் மனதோடு ராகம்.
8: இணைந்து வழங்குவோர்
14: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
15: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
16: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
17: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
18: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
19: கோடி பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: அழகான பட்டுப்பாவட சட்டை போட்டிருக்கீங்க பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
1: இசைமயில்.
0: இசைமயில் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: மதுரையிலிருந்து.
0: மதுரையிலிருந்து. என்ன வகுப்பு படிக்கிறீங்க தங்கம்?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் போற.
0: அப்படியா? எத்தனை நாள் ஆச்சு நீங்க கொடைக்கானல் வந்து?
1: 1 இயர்.
0: 1 இயர் ஆயிடுச்சா? இங்கதான் படிக்கிறீங்களா?
1: ஆமா.
0: சரி, லீவுக்கு ஊருக்கு போனீங்க அப்படித்தானே?
1: ஊருக்கு
0: போயிட்டு வந்துட்டீங்க. இப்ப வீட்டுல நீங்க சமத்தா, உங்க தம்பி சமத்தா? யாரு
1: சேட்ட?
0: ரெண்டு பேருமே சேட்ட. ரெண்டு பேருமே சமத்தா?
1: அப்பப்ப அடிப்போம், அப்பப்ப அடிக்க மாட்டோம்.
0: அப்பப்ப சமாதானம் ஆயிக்குவோம். அப்படியா? சரி, தம்பியை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: எவ்வளவு பிடிக்கும்?
1: அதிகமா பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்பா பேர் சொல்லுங்க.
1: மயிலப்பன்.
0: அம்மா பேர் சொல்லுங்க.
1: ஸ்வேதா பொன்னம்மாள்.
0: சரி, வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட்டி இருக்காங்க.
0: பாட்டி பேர் சொல்லுங்க.
1: சாந்தி பாட்டி.
0: சாந்தி பாட்டி எந்த ஊர்ல இருக்காங்க?
1: மதுரையில.
0: மதுரையில போய் சாந்தி பாட்டிய பாத்தீங்களா?
1: பாப்போம், அவங்களும் வருவாங்க.
0: வருவாங்களா? சரி சரி, வீட்டுல உங்களை மாதிரி வேற என்ன யாரு குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: நாங்க ரெண்டு பேரும் தான்.
0: நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? சரி, இசைமயில் உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: ஓடி பிடிச்சு
0: விளையாடுறதானா? உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் என்ன?
1: கண்ணாமூச்சியும் பிடிக்கும்.
0: கண்ணாமூச்சி பிடிக்கும். நீங்க இப்ப தனியா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல டிராயிங் பண்ணுவீங்களா?
1: கலரிங் பண்ணுவேன், டிராயிங் பண்ணுவேன்.
0: சரி, என்னென்ன படத்துக்கெல்லாம் கலர் அடிப்பீங்க இசைமயில்?
1: புலி, நாய்.
0: இன்னைக்கு வரைஞ்சிட்டு இருந்தீங்களே அங்க உட்காந்து.
1: அனிமல்ஸ்.
0: அனிமல்ஸ்க்கெல்லாம் கலர் அடிப்பீங்க. இசைமயில், நீங்க பெரிய பொண்ணானோனே என்னவாவீங்க? வாழ்த்துக்கள் தங்கம், நீங்க டாக்டராக கோடை பண்பலை 100.5 வாழ்த்துகிறது. பாடலாமா ஏதாச்சும்?
1: ஆழ மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியை தலையாட்டு, குட்டி குரங்கிய வாழாட்டு, குள்ள நரியை தாளாட்டு, சின்ன முயல் ஏங்க கொட்டு, சிங்க குட்டி தாளம் தட்டு, எல்லாரிந்த ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
0: துள்ளி துள்ளி நம்மளும் கை தட்டிடலாம்.
1: தேங்க்யூ.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 MHz.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் TRY TMT கம்பிகள்
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்

0: வெர்மிசெலி, அரல் சோயா சங்க்ஸ்,
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
13: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
14: வழங்கும் மனதோடு ராகம்.
15: இணைந்து வழங்குவோர்
16: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
17: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
18: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
19: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்.
20: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5
1: அனில் பாஸ்தா,
0: அம்மன் TRY TMT கம்பிகள்,
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில்

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 200 ரூபா 250 ரூபா தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனால் இதே மார்க்கெட்டில் அவங்க வீட்டு விற்பனை செய்கிறவங்க வந்து 500 ரூபா 600 ரூபா அளவுக்கு விற்பனை பண்ணுறாங்க. நாங்கள் விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போலாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயித்து விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்போ வந்து சென்ட்டு கணக்கில் 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்ணுறோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்திய ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அம்மன் TRY TMT கம்பிகள்
3: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
4: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
6: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: இதுவரை இணைந்து ரசித்தோம் வசந்த விடியல். இனி நாம் ரசிக்கலாம் அழகான வேளையில் சுகமான காலை.

அவசரமில்லா ஒரு காலை, அலாரம் சண்டையில்லா ஒரு நாள், விடுமுறை நாள். எல்லா நேரங்களிலும் ஓடிக்கொண்டே இருப்பது அல்ல வாழ்க்கை. கொஞ்சம் நின்று நம்மை நாமே ரசிப்பதுதான் வாழ்க்கை. ஞாயிறு என்பது விடுமுறை நாள் மட்டுமல்ல, சோர்ந்த மனதிற்கு தரப்படும் சிறிய பரிசு. இன்று எதற்கும் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் அழகான காலை. அந்த காலை நேரத்தை இன்னும் சுறுசுறுப்பாக்க கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம்.

0: இது கொடி பண்பலை 100.5 சுகமான காலை. நேரம் காலை 7:07. ஆகா, என்ன ஒரு அழகு பாருங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம வாழ்க்கையில், அதெல்லாமே ரசிக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகானதா இருக்கும் வாழ்க்கை. சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறத தாண்டி, இந்த வாரத்தில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ணாமல் விட்டு இல்லைங்க, நேரம் கிடைக்கல, அதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்றத பற்றி யோசிச்சோமோ அதெல்லாம் இன்றைக்கி ஏதாவது பண்ணிடுவோமே, அதில் பாதியாவது பண்ணுவோமே அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு பண்ணவே பிடிக்கலைங்க, எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக தூக்கம் தாங்க. சரி, தூங்கவா செய்வோம், ஏன்னா அது ஒரு வேலை தான் அது நம்மளுக்கு. என்ன அப்படின்னா, 6 வந்து நம்ம உழைச்சி களைச்சி இருக்கிற நேரத்தில் இந்த 1 வந்து விடுமுறை கிடைக்கிது அப்படின்னா நம்ம தூங்குறது கூட தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 1 நடைப்பயணம் போயிட்டு வந்துடுவோம். 6 முடியலை, ஏன்னா வேலை இருக்குது, சாப்பிட்ணும், பால் வாங்கணும், அங்கங்கே எல்லாம் வேலை இருக்குது. மற்ற நாள் இந்த 1 ஒரு 1 கிலோமீட்ரு இல்லை 1/2 கிலோமீட்ரு இல்லை பக்கத்தில் இருக்க அந்த டீ கடை வரைக்குமாவது நடந்து போயிட்டு வந்துடுவோம். இன்னொரு சிலர் இருக்காங்க, நடக்கணும், உடம்பை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடப்பாங்க. போய் நடந்த டயரில் 2 வடை 1 டீ முடிச்சுட்டு வருவாங்க. எதுக்கு நடக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஏதோ நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நடக்கலாம். இல்லைங்க, எனக்கு அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியல, வெயில். சரி, வீட்டிலையே ஏதாவது ஒரு வேலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு கிடைக்கும். இது கூடி பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: ஆஹா ஆஹா ஆஹா, என்ன குரல் வண்ணம், என்ன குரல் வண்ணம், அருமையாக இருந்தது பாடல் கேட்குறதுக்கு. இது கூடை பண்பலை 100.5 சுகமான காலை, நேரம் 7:16.
1: கொடைக்கானல் கோடை விழாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சிகள் பரதம், கரகாட்டம், சிலம்பக்கலை, இன்னிசை நிகழ்ச்சி இவை யாவும் நாளை நடைபெறும். தேனி மாவட்டம் வடவீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் அழகு கலை மேலாண்மை பயிற்சி மே மாதம் 25 முதல் துவங்க உள்ளது. 18 நிரம்பிய வேலையில்லா கிராமப்புற பெண்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி, தங்குமிடம், உணவு இலவசம். காலை 9:30 முதல் மாலை 5 வரை 35 பயிற்சி நடைபெறும். தேர்ச்சி பெறுவோருக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை அளிக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் புகைப்படம், ஆதார் அட்டை நகலோடு மே 25 முன்பதிவு செய்து கொள்ளவும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா தண்ணீர் பந்தம்பட்டியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கல்லூரியில் BA தமிழ், BA இங்கிலீஷ், BSc மேத்தமெட்டிக்ஸ், BCOM, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. 12 தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் என இருவாளரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இலவசமாக கல்லூரியில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இச்சேர்க்கை மையம் 29 வரை செயல்படும் என கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

இது கூட பின்புள்ள இன்னொரு புள்ளியத்தில் சுகமான காலை. இது பலருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறை அப்படின்றப்ப நம்ம ஒரு சில கோச்சிங் சென்டர்லாம் படிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த விடுமுறைக்கு இந்த பள்ளி விடுமுறையை தாண்டி இந்த ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையில் இல்லை மற்ற அரசு விடுமுறை அந்த நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு போகணும் அப்படின்றது ஒரு இது. இது எதுக்காக போகணும் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன், அப்படியே ஒரு மனசு அப்படியே ஆறுதலாக இருக்கும். நம்ம பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், அது அப்பப்போ அப்படியே கொஞ்சம் செலவழிச்சிருவோமே. இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு பழம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழம் சீசன் தானே, அந்த மாம்பழத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அது என்ன போயிடும், கெட்டு போயிடும். அதனால் அது பழுக்கிற நேரத்துலையே நம்ம அதை வந்து அறுத்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துடணும். அதே மாதிரி தான் ஒரு சில தருணங்களை நம்ம அப்பப்போவே பயன்படுத்திடணும், இல்லை அப்படின்னா அது கெட்டு போயிடும், அது திரும்ப அது கிடைக்குமா, நம்மளுக்கு கிடைக்காது. எடுத்துக்காட்டால் ஒரு நம்ம வயதே இருக்குது, வயது போனதுக்கப்புறம் ஓடி ஆடி விளையாட முடியுமா, கிடையாது. அதனால் இந்த மாதிரியான விடுமுறை நாட்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுங்க. சரிப்பா, இந்த மலர் கண்காட்சியெலாம் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் எப்பயும் போலவே வழக்கமாக கலர் கலராக வண்ணங்களோடு ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இந்த கொடைக்கானலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது சாப்பாடை வீட்டிலிருந்தே கட்டி கொண்டு வந்துடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியானது தான். அந்த மகிழ்ச்சியில் அது என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் கிடைக்கிது, ரெண்டாவது பணம் கொடுத்துலாம் வாங்க வேண்டியதில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த நம்ம பேருந்து நிலையம், வத்தலங்குண்டு பேருந்து நிலையமே இருக்குன்னு வச்சுங்களேன், பஸ்ஸுக்காக அது நிறைய பேருந்துகள் இருக்குது, ஆனால் அடித்து பிடிச்சி ஏறுறாங்க பார்த்துக்குங்க, பையிருக்கு குடும்பம் இருக்குது, குழந்தையெல்லாம் விட்டுட்டு போய் இப்போ இடத்த பிடிக்கிறாங்க. எதுக்கு, அவசரமே இல்லை, பொறுமையாக இந்த வண்டி இல்லாட்டி அடுத்த வண்டி, அடுத்த வண்டி இல்லாட்டி அடுத்த வண்டி. இது என்ன அப்படின்னா, அந்த அவசரத்தினால ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த நாள் அந்த பயணமே முழுக்க வந்து நம்மளுக்கு நல்ல இல்லாமல் போயிடும், ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த பேருந்தில் வரக்கூடியவங்க முக்கியமாக பாதுகாப்பாக இருங்க, இந்த பஸ்ஸுக்காக போய் அடிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். சரி, இந்த சாப்பாடு கட்டி கொண்டு வர்றோம், அந்த ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் சாப்பாடை அந்த குப்பைகள்லாம் போட்டீங்க

0: அப்படின்னா கொடைக்கானல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு அடுத்து வர்றவங்க அந்த இடங்களை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இது கோடை பந்தலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 இல் பாட்டும் பதமும்.

0: அணங்கு,
1: அழகு
0: அல்லது
1: வருத்தம்
0: அல்லது
1: நோய்
0: அல்லது
1: அச்சம்
0: அல்லது
1: தெய்வம்
0: அணங்கு
1: அழகு.

0: பாட்டும் பதமும்
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
3: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
8: வழங்கும் மனதோடு ராகம்.
3: இணைந்து வழங்குவோர்
9: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

நம் கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினியின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. குழந்தை செல்வங்களே, அதாவது பண்பலை

பேசணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாக இருப்பீங்க. இன்றைக்கி பேசியிருங்க, இன்றைக்கி பேசி உங்களோட திறமைகள் எல்லாம் காமிச்சிருங்க. கோடை பண்பலை 100.5 காத்துட்ருக்கு உங்களோட குரலை கேட்குறதுக்காக.

சரி, ஏதாவது ஒரு இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். இல்லைங்க, அவ்வளோ தூரம் கொடைக்கானலுக்கெல்லாம் போக முடியாது, பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. சரி, அது மாதிரி சுற்றுலாத்தலம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்காவது போங்க, அண்ணன் வீடு, தம்பி வீடு, ஏன்னா இன்னைக்கு சகோதரர் நாளில், அதனால் அது மாதிரிலாம் போயிட்டு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வாங்க. இல்லைங்க, மதிய நேரத்துலலாம் போக முடியாது, சங்கட்டமாக இருக்குங்க அப்படின்னா, சரி மாலை நேரத்தில் போங்க. மாலை நேரத்தில் போனோங்கன்னா ஒரு தேநீருக்காக போய் நின்று பேசிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னா இன்னொரு சிலர் ஒரு சிலர் இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது இடமே கிடைக்கல அப்படின்றதுக்காக தொலைதூரங்களில் அந்த நெடுதூர அது பயணத்தில் அதாவது ஹோட்டல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த பார்க் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்தே சாப்பாடை கட்டி கொண்டு போயிடுறது, கொண்டு போய் அங்கே பிள்ளைகளை விளையாட விட்டு அங்கேனே சாப்பிட்றது. அந்த கடைக்கார் வந்து கேட்பார், ஏம்மா இது ஹோட்டல் கடை தான், இங்கே தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும், அந்த சாப்பிட்றவங்களுக்காக தான் அந்த விளையாட்டு பூங்காவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, உனக்கு சாப்பிட்ணும்ல, ஒரு ஆம்லேட்டை போட்டு வாப்போ, நாங்கள் இங்கே உட்காந்து எங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த ஆம்லேட்டையும் சாப்பிட்டுட்டு பிள்ளையில விளையாட விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்ற மனநிலையில் அப்படியே சுற்றி பார்க்குறதுக்காக இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக போங்க. ஏதோ ஒன்று எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி, நம்ம தேவை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி மட்டும் கிடைச்சா போதும். இல்லை அது இந்த கட்டணம் கழித்து கட்டி தான் நம்ம போகணும், இல்லை இந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. இது கோடி பண்பலை 100.5.

நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில்லின் வண்ணம் மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினர் சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்களோடு.

0: ஜில் ஜில் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
4: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இணைந்து வழங்குவோர்
7: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960144.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
9: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
12: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: அண்ணா வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம்?
14: சிக்கன் செய்யலாமா? சிக்கனில் என்னென்ன வகைகள் அமைச்சர் இருக்கிறது?
13: சிக்கனில் அது என்னமண்ணா, பிராய்லர் கோழி, பண்ணை வளர்ப்பு கோழி, வான் கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி இருக்கிறது.
14: நாட்டுக்கோழியா? உள்நாட்டு கோழியா வெளிநாட்டு கோழியா?
13: விராட் கோழி.
14: என்ன அமைச்சரே?
13: பின்னா கோழிகளின் வகைகளை சொன்னால் இப்படியா கேட்பீர்கள்?
14: சரி விடுங்கள். மட்டனில் என்னென்ன வகை இருக்கின்றன?
13: மட்டனில் என்னமண்ணா, ஆடு, வெள்ளாடு, செம்மறியாடு, பல்லையாடு, இப்படி எல்லாம் சொல்வார்கள்.
14: பல்லையாடு? எந்த பல் அமைச்சரை ஆடுகிறது?
13: கடவாய்ப்பல் மண்ணா.
14: எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கிறீர்கள் அமைச்சரே.
13: இல்லை என்றால் உங்களிடம் சமாளிக்க முடியுமா?
14: சரி, அடுத்து பிஷுக்கு வருவோம். மீன்களில் என்னென்ன வகை இருக்கிறது?
13: இவர் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஞாயிற்றுக்கிழமையை முடித்து விடுவார் போல இருக்கிறது. மீன் வகைகள் இல்லாமண்ணா, அதில் நிறைய இருக்கின்றனா, ரோகு, கட்லா, கெளுத்தி, மத்தி, நெத்திலி என்று போய்கொண்டே இருக்குமே லிஸ்ட்.
14: அப்படியா? சரி, என்ன வாங்கலாம்?
13: மண்ணா யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள். சிக்கனா மட்டனா?
14: சிக்கனா மட்டனா? புதித்து விட்டது. சிக்கனா மட்டன்?
13: என்ன மண்ணா சொன்னீர்கள்?
14: சிக்கனா மட்டன் அமைச்சரே.
13: ஓ, சிக்கன் மட்டன் இரண்டுமா? அருமை அருமை மண்ணா, பலே பலே.
14: அமைச்சரே, சிக்கனா மட்டன்.
13: என்ன என்ன, எனக்கு காது சரியா கேட்கிறதா? சிக்கனா மட்டனா?
14: அமைச்சரே, இது கூடவா புரியவில்லை. மட்டனை சிக்கனமாக எடுத்து சாப்பிடுவோம் என்கிறேன். அதைத்தான் சிக்கன மட்டன், சிக்கன மட்டன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
13: அடே அப்பா, அசைவத்தில் மன்னரின் புதிய வகை கண்டுபிடிப்பு 1332. சேர்த்து விடலாமா மண்ணா?
14: சேர்த்து விடுங்கள், சேர்த்து விடுங்கள்.
13: ஏன் மண்ணா, மட்டனை சிக்கனமாக என்றால் எந்த அளவு எடையை எடுத்து வருவது?
14: ஒரு 100 கிராம் எடுத்து.

0: நூறு கிராம் எடையில் மட்டன் இருவர் வயிறார சாப்பிடுவதா? மன்னா, நீங்கள் திருப்தியாக சாப்பிடுங்கள். நான் இன்று விரதம். நான் வீட்டிற்கு சென்று விரதம் முடித்தவுடன் சாப்பிட்டுக் கொள்கிறேன்.
1: அப்படியா? சரி சரி, அப்படியே செய்யுங்கள். அப்பாடா, எப்படியோ கலட்டி விட்டு விட்டோம்.
0: சரி சரி மன்னா, செல்கிறேன். சற்று முன்பு மீன் வகைகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, அப்போது எனக்கு கேள்விப்பட்ட செய்தி ஒன்று நினைவுக்கு வந்துவிட்டது. அதை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுகிறேன்.
1: அப்படியா? சரி, சிக்கனமாக சொல்லிவிட்டு செல்லுங்கள்.
0: இதிலுமா? சரி மன்னா, தென்னாப்பிரிக்காவில் ஒரு அரிய வகை மீன் உயிரினத்தை மக்கள் எல்லாம் பார்த்து கண்டு ரசித்திருக்கிறார்கள். வழக்கமாக விசித்திரமானவை என்றாலே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. இயற்கை சில நேரங்களில் பல விசித்திரங்களை ஏற்படுத்தும். வானில் ஒரு வித்தியாசமான ஒளி தோன்றியது, ஆழம் கட்டி மழை பெய்தது, விசித்திர சத்தம் கேட்டது, வானவில் தோன்றியது என்றெல்லாம் செய்திகள் வரப்பெறுகின்றன. அதையெல்லாம் பார்க்கும் போது கேட்கும் போது மக்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அப்படித்தான் தென்னாப்பிரிக்காவில் ஒரு விசித்திரமான அரிய வகை மீனை பார்த்ததும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆழ்கடலில் வசிக்கும் உயிரினங்கள் என்றால் ஆக்டோபஸ், ஸ்க்விட் என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் இந்த ஸ்க்விட் வகையை தான் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த ஸ்க்விட் எப்படி இருக்கும் என்றால், அந்த சூழலுக்கு ஏற்றவாறு பல வடிவங்களில் காட்சியளிக்குமாம், பலவிதமான தோற்றங்களில் இருக்குமாம். அந்த ஸ்க்விட்டின் பற்கள் ரேசர் போல கூர்மையாக இருக்குமாம். வெளிப்புறம் பார்த்தீர்களானால் மிகவும் சொரசொரப்பாக கூர்மையாக இருக்குமாம். எதற்காக என்றால், திமிங்கலத்தின் தாக்குதலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவற்றின் தோற்றம் அப்படி இருக்கும் என்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் கரை ஒதுங்கிய அந்த ஸ்க்விட் 11 அடி நீளம் இருந்ததாம். அதையெல்லாம் பார்த்தவுடன் மக்கள் பிரமிப்படைந்து விட்டார்கள். அதற்கு வயது 2 தானாம். ஏனோ சில காரணங்களால் அது உயிரிழந்து கரை ஒதுங்கி இருக்கிறது என்றாலும் கூட அதை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த அரிய வகை மீன் இனமான ஸ்க்விட் 43 அடி நீளம் வரை வளருமாம். பொதுவாக இந்த மீன் வகையை பார்க்கும் போது மிகவும் அமைதியான உயிரினம் போல காட்சியளிக்குமாம். ஆனால் அதை யாராவது சீண்டி விட்டால் மிகுந்த ஆக்ரோஷமாகி விடுமாம். அவற்றின் சிறு துளி விஷம் மனிதரையே கொல்லும் அளவிற்கு கொடியது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் மன்னா.
1: சித்திரமான உயிரினங்கள் தான் அமைச்சரே. கடலை அசுத்தப்படுத்தாமல் இப்படிப்பட்ட மீன் வகைகளை பாதுகாப்பது மனிதர்களின் கடமை என்பதை நாம் உணர வேண்டும் அமைச்சரே. சரி அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன மன்னா?
1: தேங்காய் எண்ணெயில் தேங்காயை போட்டு வறுக்க முடியுமா?
0: முடியும் அண்ணா.
1: சரி, கடலை எண்ணெயில் கடலையை போட்டு வறுக்க முடியுமா?
0: தாராளமாக முடியும் அண்ணா.
1: அப்படியானால் மீன் எண்ணெயில் மீனை வறுக்க முடியுமா?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், Electrical and Computer Engineering, BTech, Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling Code 5545.
4: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
6: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஆர்கேஜி நெய்.
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கும் மனதோடு ராகம்.
6: இணைந்து வழங்குவோர்
12: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
13: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
14: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
15: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி

0: இன்று
1: மே 24
0: தகவல் பரிமாற்றத்தில் உருவான பரிணாமம்.
1: இருக்கும் இடத்திலிருந்து தொலைவில் உள்ள இடத்திற்கு விரைந்து
0: தகவல்கள் அனுப்ப பயன்படுத்தப்பட்டது கொடிகளும் தீப்பந்தங்களும். அன்று
1: 19ஆம் நூற்றாண்டில்
0: மின்சாரம் கண்டறியப்பட்டவுடன் கண்டெடுக்கப்பட்டது
1: மின்காந்த சக்தியால் இயங்கும் மின்சார தந்தி கருவி.
0: அதன் மூலம் அனுப்பினர் அவசர செய்திகளை. அன்று
1: தந்தி முறையை கண்டறிந்த அமெரிக்காவை சார்ந்த
0: சாமுவேல் மோர்ஸ் முதலாவது மின்னியல் தந்தி செய்தியை
1: வாஷிங்டன் டிசியிலிருந்து மேரிலாந்துக்கு அனுப்பிய நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 1844. 1825 மீட்டர் நீளம் கொண்ட
1: உலகின் மிகப்பெரிய தொங்கு பாலமான
0: புரூக்ளின் பாலம் திறக்கப்பட்ட நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1883.
0: வெப்பமானிகளில் பாதரசங்களை பயன்படுத்த வழிவகுத்தவர்
1: காய்ச்சலை கண்டறிய பயன்படும் கருவி
0: இவரின் கண்டுபிடிப்பில் கிடைத்த உதிரி
1: கண்டறிந்தவரின் பெயரிலேயே கணக்கிடப்படுகிறது
0: வெப்பமானியில் டிகிரி
1: ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையை கண்டறிந்த
0: ஜெர்மானிய இயற்பியலாளர் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் பிறந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1686.
0: சோவியத் ரஷ்யாவில் முக்கிய புதின ஆசிரியர்களுள் முக்கியமானவர்
1: டோன் நதி அமைதியாக ஓடுகிறது
0: அதாவது குவைட்லி ஃப்ளோஸ் தி டான்
1: என்ற புதினத்திற்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற
0: ரஷ்ய எழுத்தாளர்
1: மிக்கேல் சோக்காலே பிறந்த நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 1905. இங்கிலாந்தில் இடம்பெற்றது இவரின் ஆட்சி
1: இணைந்தது அயர்லாந்தும் ஐக்கிய ராஜ்யத்தில் அன்று
0: இந்தியாவிலும் இருந்தது இவரின் காட்சி
1: தொழில் புரட்சியில் இருந்தது உயர்ச்சி
0: அதனால் சமூக பொருளாதார தொழில்நுட்பங்கள் அடைந்தன வளர்ச்சி
1: 63 ஆண்டுகள் கோலோச்சியது இவரின் ஆட்சி
0: இங்கிலாந்தின் புகழ்பெற்ற அரசியான விக்டோரியா மகாராணி பிறந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1819.
0: இவரின் பிறந்த நாளான இன்று
1: இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது
0: காமன்வெல்த் நாளாக.
1: இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, அது
0: பேரரசு நாள்.
1: இந்தியாவில்
0: பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மற்றும்
1: பிரிட்டனின் பிற காலனிகளை உருவாக்கியதை நினைவு கூறுகிறது.
0: இவரின் மறைவுக்கு பின்னரே இந்நாள் கொண்டாட்டம் நடைமுறைக்கு வந்தது.
1: தொடங்கப்பட்ட ஆண்டு
0: 1902. 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நிலவு இருந்தது
1: பூமியை சுற்றியே கோள்கள் இயங்குகின்றன என்ற கொள்கை.
0: அதனை மாற்றி சூரியனை மையமாக கொண்டே இயங்குகின்றன என்ற உண்மையை கண்டு உலகுக்கு கூறிய
1: போலந்தில் பிறந்த வானியலாளரும்
0: கணிதவியலாளரும்
1: பொருளியலாளருமான
0: நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் நினைவு நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1543.
0: இங்கிலாந்தில் சட்டம் படித்த முன்னோடி
1: தமிழர் தம் வாசிப்பை பெருக்கினார் பலபடி.
0: 1981
1: தினத்தந்தி நிறுவனர்
0: சி பா ஆதித்தனார் நினைவு நாள்
1: என்று
0: ராபர்ட் ஆலன் சிமர்மேன் என்பது இயற்பெயர்.
1: இசையின் மீது கொண்டார் நாட்டம்.
0: அமெரிக்க பாடல்களில் ஏராளமான மரபுகளை ஆராய்வதில் கொண்டார் தேட்டம்.
1: பாடகர்,
0: பாடலாசிரியர்,
1: இசைக்கலைஞர்,
0: ஓவியர்,
1: கவிஞர் என பன்முகம் கொண்ட
0: அமெரிக்க பாடகர் பாப் டிலான் பிறந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1941.
0: காதில் யாரோ பேசுவது போல மாயக்குரல் கேட்பது
1: கண்களில் மாயத் தோற்றம் தெரிவது இந்நோயின் முக்கிய பாதிப்பு.
0: தன்னை பற்றியே எல்லோரும் பேசுகிறார்கள்.
1: தன்னை கொல்ல சதி நடக்கிறது.
0: தனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள்.
1: தன்னை யாரோ எப்போதும் பின் தொடர்கிறார்கள் என்ற ஐயங்கள் ஒட்டிக்கொண்டே இருக்கும்.
0: இந்தியர்களை பொறுத்தவரை 100 பேரில் ஒருவர் அல்லது 2 பேருக்கு இருக்கும்
1: இந்நோயின் பெயர்
0: மனச்சிதைவு நோய்.
1: இம்மனச்சிதைவு நோயினை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக
0: ஒவ்வொரு ஆண்டும் மே 24ஆம் திகதி கடைபிடிக்கிறோம்
1: உலக
0: மனச்சிதைவு நோய் நாளாக. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: பிருத்வி, பிருத்வி வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
1: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில்லின் வண்ணம், மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினர் சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்களோடு.

0: பன்மலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல் நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள அகமலை மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: ஊர் பிறந்தவரந்தெல்லாம் அகமலை தான் இருந்தது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணுறது எல்லாம் போயிட்டு வர அதுக்கப்புறம் ஏவரம் வேறு பண்ணுறேன் நான். இந்த காப்பி தளரு ஏலம் மிளகெல்லாம் வாங்கி கொண்டு போய் பட்டியல்பட்டியில் கொடுக்கறது வைக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் போக ஊருக்கு என்ன நன்மைகளோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சுவாமிகள் வந்து காளியம்மன் இருக்கு நம்ம ஊரில், ஸ்பெஷலான கோயில் அது. அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு, அதுக்கப்புறம் சிவன் அடுத்து.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
2: இது கொடை பண்பலை 100.5. அதாவது பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் அதிகமாக போட்டு நம்ம யோசிக்கிறது. ஒருவேளை அது அப்படியா இருக்குமோ, இல்லை இப்படியா இருக்குமோ, நமக்கு மட்டும்தான்ப்பா இதெல்லாம் நடக்குது, இங்கே பாரு என்ன சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரியான பல பிரச்சனைகள் நமக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்குள்ளே போய் பார்த்தா தான் அவரோட பிரச்சனை இருக்கும். அவர் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கார். ஆனால் நம்ம என்ன அப்படின்னா அப்படியே சோகமாக வச்சுக்கிறோம். இதில் இன்னொன்று முக்கியமாக இருக்குது, நம்மளோட கவலைகளை வந்து ஸ்டேட்டஸ் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கான், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுவே எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதை கொண்டாடணும் முத, இந்த வாழ்க்கையை கொண்டாடணும், ஒவ்வொரு நொடியும் கொண்டாடணும். அதை விட்டு போட்டு அதை பற்றி யோசிக்கிறது, இதை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றியே மட்டுமே யோசிச்சுட்ருக்குது தேவையே இல்லை. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம் நன்றி, வணக்கம் நேர்களே. இனிக்கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.

0: அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ் வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்டரசி, நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆர்கேஜி நெய்,
7: ஆஹா செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: வழங்கும் மனதோடு ராகம்
11: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
13: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
14: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
13: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439-6014.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் ரசிக்கலாம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக வருகிறது. நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் 24 24 24 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29. கொடைக்கானலின் முன்னிணைப்புக்கு 0 4 5 4 2.

0: கையாலை பூக்களையும் மிஞ்சிவிடுகிறது குழந்தைகளின் இனிய புன்னகை. துவண்டு கிடப்பவர்களை தொட்டு தழுவும் ஒரு கடவுள். அப்படியான குட்டி செல்வங்களை இன்றைய மனதோடு ராகம் சந்திக்கிறது. இணைந்திருப்போம் மனதோடு ராகத்தில். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் குட்டி செல்வம், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹரிதாஸ்ரீ. எங்கிருந்து பேசுறீங்க ஹரிதாஸ்ரீ?
1: பரமத்தி வேலூர்.
0: பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர் இருந்து பேசுறீங்களா? என்ன பண்றீங்க வீட்டில்? வீட்டில் இப்போ என்ன பண்றீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? என்ன
1: விளையாட்டு?
0: எத்தனை பேர் ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க? ரெண்டே ரெண்டு பேர் தானா? அவர் உங்களை கண்டுபிடிப்பாரு, அவர் உங்களை வந்து அவர் கண்டுபிடிப்பாரா? அண்ணா பேர் சொல்லுங்க. சுஜித். பள்ளிக்கூடம் போறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி. இப்போ நான் எப்போ பதிலி எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குது?
1: நாலாம் தேதி.
0: நாலாம் தேதியா? ரொம்ப கவலையா இருக்கா ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு? அப்படி இல்லை,
1: ஜாலியாக இருக்கு.
0: ஜாலியாக இருக்கா? நல்லா சுட்டியோ நீங்கள்? ஆமாவா? யார் சொல்லித்தர்றா? அம்மாவா? அம்மா பேர் சொல்லுங்க. சரி, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பாட்டா, கவிதையா, அதை என்ன சொல்ல போகிறீங்க?
1: அம்மா, கடைக்கு போய் வண்ணத்தால் வாங்கி வருகிறேன். சரி பொன்மணி, இந்த போர் விடை தாத்தா விடை குடு. தாத்தா, என்ன தடுக்கிறீங்க? மோதிரம் தொலைந்து விட்டது. தாத்தா, இந்த மோதிரம் கிடைத்து விட்டதா? நன்றி, வண்ணத்தால் கொடுங்க ஐயா, இதோ தருகிறேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கருப்பு படம்.
0: சரி, உங்களுக்கான ஒரு இனிய பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ும் நல்லதாக நான்கு நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
1: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில சமயத்தில் வந்து ரெண்டு வரி படித்தா கூட நம்மளை அப்படியே புரட்டி போடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி சிலருடைய எழுத்துக்கு உண்டு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள் அந்த எழுத்துக்குள்ளே எதுவும் ஒரு வீரியத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஒரு ரெண்டு வரி படித்தேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். அது பாட்டுக்கு ஆலமரத்தில் இல்லை ஏதோ ஒரு மரத்தில் ஒரு 100 பறவை கிச்சு கிச்சு கிச்சு கிச்சுன்னு பேசிட்டு சந்தோஷமாக கூடு கட்டி குஞ்சுகளோட மகிழ்ச்சியாக இருக்கும், இறை கொண்டு வந்து சாப்பிடும், பறக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மரத்தினுடைய அழகே அந்த மரம் மட்டும் இல்லை, அதனுடைய அடிமரம் அல்ல, கிளை இல்லை, கிளையெல்லாம் அழகு தான், அதில் இருக்கிற இலைகள் மட்டும் இல்லை, அதில் பறவைகளுடைய ஒலியும் சேர்ந்துருக்கிறது தான் அழகினுடைய உச்சம் இல்லையா. அவ்வளோ பெரிய மரத்தில் பறவைகள் 1000 பறவை 2000 பறவை உட்காந்துருக்கும் போது நீங்கள் ஒரே ஒரு கல் எடுத்து அது மேலே அடிங்க அப்படியே. அதான் பழைய காலத்தில் வேடிக்கையாக கேட்பாங்க, இந்த மாதிரி 100 காக்கா உட்காந்துருந்தது, 100 காக்கா உட்காந்துருந்த இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு காக்கா நோக்கி கல் அடித்தான், அந்த காக்கா டக்குன்னு கீழே அடிபட்டு விழுந்துருச்சு, மிச்சம் எவ்வளோ காக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டான். ஒன்றுமே இருக்காது. கணக்கில் வேணால் 100 காக்காய்க்கு ஒரு காக்கா அடிபட்டு விழுந்தால் 99 மிச்சம் இருக்கும்னு சொன்னால் அவனுக்கு கணக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை தெரியாதுன்னு அர்த்தம். கல் அறிஞ்சவனே காக்கா எல்லாம் ஓடிப்பிடுமே. ஒரு மரத்தில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிற பறவைகள் நமக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? அதுங்க சந்தோஷத்தில் போய் நம்ம குறுக்கு பூந்து என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப அழகாக இருந்தது அந்த வார்த்தை, பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். 1000 மக்கள், 2000 மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சந்தோஷம் சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். சில பேர் கூச்சமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதையே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு 1000கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்ன மாதிரியான ஒரு ஒரு ஒரு பற்றில் இருக்கிறாங்களோ, என்ன வகையான ஒரு கோட்பாட்டில் இருக்கிறாங்களோ அதை அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து ஒரே ஒரு சொல்லை வீசுவாங்க. அவ்வளவுதான், ஒரு சொல் தான் அது. ஆனால் அந்த ஒரு சொல் இருக்கு பாருங்கள், மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும். திருவள்ளுவர் எழுதுகிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு. இதுக்கு கூட என்னுடைய நல்ல நண்பர் புவனகிரி அன்பழகன் ஒரு பேச்சாளர் இந்த திருக்குறளுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இது வரைக்கும் பொழிப்புற எழுதின எல்லாரும் தீயினால் சுட்ட பொண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடுனா, ஒருவன் உன்னை தீயினால் கொண்டு வந்து சுட்டால் அந்த புண் ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டால் உனக்கு அந்த வடு ஆறாது அப்படின்னு. அவர் ரொம்ப அழகாக ஒரு க்வெஸ்சன் கேட்டார். ஒரு தீவட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலே ஒருத்தன் உள்ள சொருகிற வரைக்கும் நம்ம இன்னும் சும்மாவாக இருப்போம்? தீயினால் சுட்ட பொண்ணா வந்து நீ வா நீ வா நீ வான்னு வரிசையாக கூப்பிட்டு எல்லாரும் மேலே என்ன சூடு வைக்குவா முடியும்? இல்லை எல்லோரும் வரிசையாக வந்து நான் சூடு வைங்க சூடு வைங்கன்னு நீட்டிட்டா போவான்? தீயினால் சுட்ட புண் அப்படின்னா நமக்கு எதேச்சியாக தீ படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீயினால் சுட்ட புண் அது மேலே அப்படியே மாதிரி ஒரு தழும்பாக இருக்கும், அது மேலே ஆறிடும். உள்ளுக்குள்ளே அந்த அடையாளமான வெளியில் இருக்குமே ஒழி உள்ளுக்குள்ளே புண்ணோட வீரியம் இருக்காது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிறாரு. ஆக்சுவலாக யாருக்கு தீ பட்டுதோ அவனுக்கு தான் ஆறாது. அது மாதிரி அந்த சொல்லை யார் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் ஆறாதுன்னார். திருக்குறளுக்கு அருமையான விளக்கம். புவனகிரி அன்பழகன் என்னுடைய நண்பர் பேசினார். இது எதுக்கு சொல்ல வரேன், அந்த குறளுக்கு இது வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறரை தீயினால் சுட்டால் அந்த புண் ஆறிவிடுமானால் நாவினால் சுட்டால் அவர்களுக்கு அந்த வடு ஆறாதுன்னு. நமக்கு தீயினால் சுட்டால் அந்த புண் ஆறினாலும் ஆறிவிடும், அது ஆறாமலும் போகும், ஆனால் நாம் நாவினால் பிறரை சுடுகிற போது நம்முடைய மனதுக்குள்ளது ஆறாது. அவங்க மனசுங்கிறது பெருசு இல்லை, ஏன்னா ரொம்ப அறிவாளி என்ன பண்ணுவான், படம் பைத்தியம் விளையாடுறேன் இவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு அம்மாவுக்கு அந்தாண்டு போயிடுவான். ஆனால் நாம் தப்பாக பேசிட்டோமே தப்பாக பேசிட்டோமே தப்பாக சொல்லிட்டோமே தப்பாக சொல்லிட்டோமே மனசுக்குள்ளே உறுத்தும் இல்லை. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொன்னார் அவர். கவி சக்கரவர்த்தி கம்பன் அசோகவனத்தில் சீதை சிறையில் இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்கள், ஒழுக்கமே வடிவமானவன் லட்சுமணன், அவனை நான் இந்த பாவி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அந்த வார்த்தை சரியான வார்த்தை இல்லை, அதனால் ராமன் என்னை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு. மஞ்சனை வைத்தது என்னுடைய மைத்துனனை நான் வைதேனே, ஒரு தவறான சொல்லாலே வைதேனே

0: அதனால் என் மீது அவருக்கு வருத்தம் வந்து விட்டதோன்னு இப்போ பாருங்க. லட்சுமணனை தான் சுட்டா, ஆனால் லட்சுமணன் பெருசாக எடுத்துக்கல, அதை சீதை மனசில் நினச்சி வருத்தப்படுறா. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். புண்ணு வெளியில் ஆறினாலும் ஆறும், வடு ஆறாது அப்படின்னு சொன்னால், நாவினால் சுட்ட வடு ஆறாதுன்னா நமக்கு தான் ஆறாது. நம்ம தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா நாம் தான் அதனுடைய பாவத்தை அனுபவிக்க வேண்டி வரும். இந்த மனுஷன் என்ன நினச்சி எழுதினாரோ தெரியல. இவர் ஒரு இளம் கவிஞர், ஆனால் அழகாக எழுதியிருக்கிறார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
3: ஆர்கேஜி நெய்.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
7: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944.
11: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
12: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
15: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
17: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
18: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மென்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
17: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: ஆஹா, செம்ம வாசனை!
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
19: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சுட்டி குழந்தைகளை சந்தித்து வருகிறது. இப்போது அழைப்பு காத்திருக்கும் சுட்டி செல்வம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர்
1: சொல்லுங்க.
0: உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கும். எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து தமிழச்சி பேசுறீங்க.
0: தமிழச்சி, நல்லா இருக்கே பேரு. யார் வச்சிருந்த பேரு?
1: மாமா வச்சாங்க.
0: மாமாவா? என்ன படிக்கிறீங்க தமிழச்சி?
1: மூன்றாம் வகுப்பு.
0: மூன்றாம் வகுப்பு. தமிழ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: சரி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க.
1: ஆமாங்க.
0: அப்படி தானே?
1: ஆமாங்க.
0: நீ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கணும். ஆ,
1: ஆமாங்க.
0: சரி, இந்த சம்மருக்கெல்லாம் எங்கே போனீங்க? ஹலோ, எங்கே போனீங்க?
1: மதுரை.
0: மதுரை. மதுரை தான் இருக்கீங்க? நான் மதுரைக்கு தான் போயிருக்கீங்க, அப்படி தானே? சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் தமிழச்சி?
1: அமரன் படத்திலிருந்து மின்னலை பாடு.
0: அமரன் படத்திலிருந்து மின்னலை கேட்கலாமா? நன்றி.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
3: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும்

0: பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
2: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: மே 8, 9, 10 மற்றும் மே 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
4: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
4: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397 9331.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
7: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
11: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
12: அட்மிஷன் ஓபன்.
11: தொடர்புக்கு 9500252728.
6: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
14: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
15: ஆர்கேஜி நெய்,
16: ஆஹா செம்ம வாசனை.
17: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
18: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
17: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
16: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
17: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
18: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: வழங்கிய மனதோடு ராகம்.
15: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
19: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
20: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
19: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9433960 14.
6: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
21: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
18: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பூத்திருங்கள். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் குட்டி செல்வம், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க, பேர் சரியா கேட்கல எனக்கு. பெருமாள் சாமி, இப்ப தெளிவா கேக்குது இல்ல. என்ன படிக்கிறீங்க பெருமாள் சாமி? ரெண்டாம் வகுப்பா? இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, என்ன ஸ்பெஷல் வீட்டில், என்ன கேட்டீங்க? இன்னைக்கு அம்மாட்ட என்ன கேட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டீங்க? எதுவுமே கேட்கலையா? சாம்பாரா? சாம்பார் நார்மலாக விற்கிறது தானே. சரி பெருமாள் சாமி, இந்த சம்மருக்கு எங்களை போனீங்க? கூட்டி போனாங்களா வீட்டில்? எங்கே? அப்படியா, நீங்கள் சொல்கிறது ஒன்று எனக்கு ஒன்றும் தெளிவாக கேட்கல. சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? கேட்கலாம். நன்றி.
1: ரெடியா மாமே?

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரும் வானவில்லின் வண்ணம், மனசதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். மனசதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும் சொல்ல காத்திருங்கள் வானவில்லில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
10: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
11: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: கோடை புண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதோர் ராகம் ஏர்களை இன்று காலை 9 மணிக்கு வளம் வரும் வானவில்லின் வண்ணம். மன அசதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது, காத்திருங்கள். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் குட்டிச்செல்வம், வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ.
10: வணக்கம், பேர் சொல்லுங்க.
11: பெயர் ஆசா.
10: உங்கள் பெயர் சொல்லுங்க.
11: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து கிருஷ்ணாபுரத்துல இருந்து பி சித்திகா பேசுறேன் சார்.
10: ரித்திகாவா சித்திகாவா?

0: சித்திகா,
1: என்ன
0: படிக்கிறீங்க சித்திகா?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்காவது வெளியில் போகிறீங்களா இன்னைக்கு?
1: நோ சார்.
0: இல்லையா? என்ன கிளாஸில் சொல்கிற மாதிரி எஸ் சார் நோ சார்னு சொல்கிறீங்க? சித்திகா, நல்லா பேசுவீங்கன்னு சொன்னாங்க உங்க அம்மா. நல்லா பேசுங்க, நல்லா பேசுவாங்க சித்திகா அப்படின்னாங்க என்கிட்ட. ஆனால் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. நல்லா பேசுங்க தானே, பேசுங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஏதாவது என்ன பண்ண போறீங்க? நிகழ்ச்சியில் அதாவது பாட போறீங்களா, இல்லாதது லைன்ஸ் ஏதாவது
1: சொல்றீங்களா?
0: திருக்குறளா? சரி சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் மாறி பகவான் முகற்றே உலக தற்ற நாள் ஆய பயனென்கோள் வாழறிவான் அற்றா துறார் எழின் மலர் மிசை ஏங்கினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதால் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அறவழி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவழி நீந்தல் அறிவு பொறிவாயில் ஐந்த விஷ்டன் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதால் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவழி நீந்தல் அறிவு கோளில் பொறியில் குணம் இளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை
0: வந்து எல்லா திருக்குறளும் தெரியுமா?
1: வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருவதால் தன் அமிர்தம் என்று உணரற்பாற்று.
0: சித்திகா, சித்திகா, நல்லா சொல்றீங்க திருக்குறள், நல்லா சொல்றீங்க. எல்லா திருக்குறளும் உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும் சார்.
0: தெரியுமா? பரிசு வாங்கியிருக்கீங்களா? திருக்குறள் சொல்லி எங்க வாங்கிருக்கீங்க? உங்க ஸ்கூல்ல வாங்கிருக்கீங்க? சரி சித்திகா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? சித்திகாவுக்கு என்ன பாடல்?
1: புது பாட்டு சார்.
0: சரி, இனிய பாடல் கேட்கலாம். நன்றிமா.

17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
0: கோடை பன்மலை நொறுபழியாய்ந்தில் சைபால்
7: முகத்தில் பருவார் சைபால் சரியா கிரங்கோ சைபால்
8: நான் கணக்குல ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வெக்கப்படுறதில்ல. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்ல. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா? ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் ஒரு 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம். ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம். ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சு போடுறோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம் தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மளும் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டோம். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா என்னத்தேன்னு கேட்டோம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா முதுவை தடவிக்கிட்டே.

0: மைந்தில் சைபால்
1: முகத்தில் பருவா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: குழந்தை என்று சொன்னாலே அழகு, அறிவு, அமைதி, அன்புன்னு சொல்லலாம். பாசம் நிறைந்த செல்ல குழந்தைகளை சந்தித்த மகிழ்வோடு நினைவுக்கு வருகிறது மனதோடு ராகம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோட ராகம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: இனி நாம் ரசிக்கலாம் வானவில் வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர்

நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர்சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டிகள் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர்
9: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
10: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
9: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
5: கனத்த கருத்துக்களை காற்றலையில் தரும் வானவில்லின் இன்றைய வண்ணம் மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினர் சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்களோடு. நேர்கள் 24 24 24 24 24 26 24 24 29 290 333 0545 42 இணைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜே பி ரமேஷ்குமார்.
11: நன்றிகள் பல சதாம். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த

0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று பெரியோர்கள் சும்மா சொல்லிவிட்டு செல்லவில்லை. ஒவ்வொரு மணித்துளிக்கும் நம்முடைய மனம் ஓர் ஆயிரம் விடயங்களை கடந்து செல்கின்றன. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மனதினை சிதைந்து போக வைப்பது சரிதானா? இந்த மனமானது நம்மால் மட்டும்தான் சிதைந்து போகிறது என்றால் இல்லை. நமக்கு பிடித்தவர்களால் கூட நமது மனம் சிதைந்து போகலாம். இன்று உலக மன சிதைவு விழிப்புணர்வு நாள். இந்நாளினை நாமும் கடைபிடிக்கும் விதமாக நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் தந்திருக்கும் தலைப்பு மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினராக சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்கள் நம்மோடு கலையகத்தில் இருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர். 31 ஆண்டுகளுக்கு மேல் தனது மருத்துவ பணியை ஆற்றிக்கொண்டிருக்கும் இவர் சித்த மருத்துவம், மனநல மருத்துவம், யோகா, ஆங்கில மருத்துவத்தில் வல்லுநத்துவம் பெற்றவர். நாளும் நலம் நாடி, முதுமை சுகமே என்ற நூல்களின் ஆசிரியரான இவர் பல்வேறு ஊடகங்களில் மனநலம், உடல்நலம் சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை தந்து கொண்டு இருக்கிறார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இனிதே இன்முகத்துடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் ரமேஷ். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கு.
0: அமர்க்களத்தோடு வந்து ஐயாட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டிருந்தேன், மன நோய்களிலே மோசமானது என்று சொல்லக்கூடிய இந்த மனச்சிதைவு நோய் என்றால் என்ன? உலக மனச்சிதைவு நோய் விழிப்புணர்வு நாளை கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்னங்கய்யா?
1: அருமையான கேள்வி கேட்டீங்க. மிக முக்கியமான ஒரு இது நீங்கள் இப்போ சொன்னீங்க, மோசமானது அப்படின்ட்டு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார், நாங்கள்லாம் மோசமானவங்கள முக்கியமானவங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி மனநோய்கள்லே மிக மோசமான ஒரு மனநோய் அப்படிங்கிறது இந்த மனசிதைவு நோய் என்கிற சீசோஃபிரினியா. இது பற்றிய விழிப்புணர்வை நிறையா பேருக்கு ஊட்ட வேண்டுங்கிறதுக்காக தொடர்ந்து இதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, மக்கள் மத்தியில் இப்படி ஒரு நோயாளிகளை பார்க்கும் பார்வை ஒரு வெறுப்பான பார்வையாக இருக்கும். அவங்க வந்து ஒரு எதற்குமே வாழ தகுதி இல்லாதவங்க, வேணும்னே செய்கிறாங்க அப்படிங்கிறத குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூட நினைக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதே மாதிரி இவங்கள வந்து ஒரு பயங்கரமானவன், இவன் வந்து சமுதாயத்துக்கு கேடு செய்கிறவன் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதையும் வந்து போக்க வேண்டும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆரம்ப காலத்திலே கண்டறிஞ்சிட்டோம்னாக்க சிகிச்சை மிக சிறப்பாக இருக்கும். அவர்களும் மற்றவர்களைப் போல் நார்மலான ஒரு லைஃப்பை வாழ முடியும். அதுக்காக குடும்ப உறுப்பினர்கள், இந்த சமுதாய மக்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான நாளாகத்தான் இந்த சிசோஃபிரினியா அவேர்னஸ் டே இன்னைக்கு இருக்கு.
0: அழகா ஒரு முன்னுரை தந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஐயங்களை கேட்கறக்கு நேய ஒருவர்கள் காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேன் சார்.
1: பெரியசாமி சொல்லுங்க
2: சார். இந்த மூளையில வந்து ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம், அதனாலதான் அந்த மாதிரி மனநல நோய்கள் வருவதா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மருத்துவர் சொல்றாங்க சார். அந்த மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தை வந்து எப்படி சரி பண்ணலாங்க, அது வந்து சீர்படுத்தலாம், அது வந்து அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குதா எப்படி சார்?
1: கண்டிப்பாக இருக்குங்க பெரியசாமி. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாக மன நோய்கள் எப்படி உடல் நோய்களில் ஒரு இரத்த கொதிப்போ, சர்க்கரை நோயோ, ஆஸ்மாவோ பல்வேறு காரணங்களால் வருகிறதோ, அதே போல தான் மன நோய்களுக்கும் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. முதல்ல முக்கியமான காரணம்னு சொன்னாக்க ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த மூதாதையர்கள் மூலம் வழி வழியாக கடத்தப்படும் ஒரு பிரச்சனை, அதனால் மனநோய்கள் வரலாம். இரண்டாவது, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளின் வலைப்பின்னல்கள், வயர்டு நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நியூரான்களில் இருக்கக்கூடிய வலை அமைப்புகளில் ஏற்படக்கூடிய சிதைவுகள் அல்லது ஒழுங்கற்ற வடிவமைப்பு காரணமாக இருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இது வந்து

0: மூளையில் சுரக்கக்கூடிய ரசாயனங்கள், இந்த ரசாயனங்களில் மிக முக்கியமானது டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த டோப்பமைன் அப்படிங்கிறதுனுடைய அளவு ஒரு சில பகுதிகளில் கூடுதலாக சுரக்கும் பொழுது இந்த சீசோஃப்ரினியா, நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, இந்த சீசோஃப்ரினியாங்கிற மனச்சிதைவு நோய் வரலாம். அதை சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம பெரியசாமி கேட்குறாருல, இதை வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, மன நல நிபுணர்கள், சைக்காட்ரிஸ்ட், அவங்கள்ட்ட தான் போய் பார்க்கணும். நம்மளுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு அதற்கான மூட நம்பிக்கைகளில் கொண்டு போய் நம்மளை தொலைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மனநோயாளிகளை வந்து இழந்துகிட்டு இருக்காங்க.
1: ஆமாம், நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது சில நேரம் சாட்டையை வச்சு அடிப்பாங்க, சில வச்சு அதை செய்வாங்க, இதை செய்வாங்க அப்படின்றது ஒன்று. இப்போங்க அந்த மனச்சிதவி நோய் ஒருத்தருக்கு இருக்குன்றது வந்து எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம்? சில பேர் பார்த்தீங்கன்னா காதில் வந்து யாரோ வந்து உன்னை கொலை பண்ண போகிறேன், உன்னை வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன், நீ தான் வந்து ஹீரோ அப்படிலாம் சொல்லி யாரோ சொல்கிற மாதிரியே இருக்குது. இந்த மனச்சிதவி நோய் இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்படிங்க இனம் கண்டுபிடிக்க முடியும்?
0: ரமேஷ், எனக்கு மேலே நிறையா படிச்சிருப்பீங்க போல் தெரியுது. அதாவது இந்த மன சிதைவுங்கிற சீசோஃப்ரினியாக்கு வந்து பல்வேறு விதமான அறிகுறிகள் இருக்குது. பொதுவாக 18-35 வயதுக்குள்ளே இருக்கிற இளம் பருவத்தினருக்கு தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். பொதுவாக ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆரம்ப கால அறிகுறிகள் அப்படின்னு சொல்லும்போது இதை இன்னும் டீப்பாக போனால் பாசிட்டிவ் சிம்டம்ஸ், நெகட்டிவ் சிம்டம்ஸ் அண்ட் அஃபெக்டிவ் சிம்டம்ஸ்,
1: சரிங்க,
0: காக்னேட்டிவ் சிம்டம்லாம் நிறையா இருக்குது. பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மள்ட்ட வழக்கமாக பேசிகிட்டு இருக்க ஒரு நண்பரோ அல்லது குடும்ப உறுப்பினரோ ஒரு தனிமையை விரும்புகிறாங்க, அதிகம் பேசுறதில்ல, குறிப்பாக ஒரு சந்தேக உணர்வோடையே நடந்துக்கிறாங்க, சந்தேக புத்தின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை எனக்கு இவெல்லாம் கெடுதல் பண்ணுறான், அவன் கெடுதல் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு வழக்கத்துக்கு மீறி ஒரு வித்தியாசமான பேச்சு பேசுறது, இல்லை அவனை புவர் செல்ஃப் கேர்ன்னுவாங்க, டெய்லி குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறதுல வந்து மாற்றங்கள் ஏற்படுறது, இப்படிலாம் நிறையா விஷயங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க
1: முடியும். இந்த கேள்வி வந்து நான் வந்து மிஸ் பண்ண விருப்பம் இல்லைங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏஜ் சொன்னீங்க ஒரு 17, ஆனால் அண்மை காலங்களில் குழந்தைகளுக்கு கூட வருது. ஏன்னா அம்மா அப்பா சரியாக கேர் பண்ணுறது கிடையாது, டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்கள மட்டம் தட்டுறதுனாலையும் இதனாலையும் வந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுதுங்க. இது எவ்வளோ தூரம் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: வல்னரபுள் ஃபேக்டர்ஸ்
1: அப்படின்னு, வல்னரபுள் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
0: ஒரு நோய் வருவதற்கு நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லும்போது இந்த பாரம்பரியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு காரணமாக இருக்குன்னு சொன்ன மாதிரி, அந்த குழந்தை வளரும் சூழ்நிலைகள்,
1: சரிங்க,
0: அது நிறையா இருக்குது. கருவில் பிறப்புக்கு முன்பு அந்த தாய் தாயோட கருவறையில் இருக்கும் பொழுது அல்லது பிறப்பு நடக்கும் பொழுது, அப்புறம் பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு நிறைய இன்சல்ட் அப்படின்வாங்க, அந்த காலங்கள் ஏற்படுற தாய்க்கு ஏற்படுற நோய் தொற்றுக்களோ அல்லது குழந்தை பிறப்புறுப்புலேருந்து வரும்பொழுது ஆயுதத்தை பயன்படுத்தி எடுக்கும்போது, இப்படிலாம் நிறைய காரணங்கள் இருக்குது. அதற்கப்புறம் அந்த குழந்தை வளரும் சூழ்நிலை, அது சமுதாயம் சார்ந்த சூழ்நிலைன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து குடும்பம் சார்ந்த சூழ்நிலை. குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் வந்து பெற்றோர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முரண்பாடோடு இருக்காங்க, சண்டை சச்சரவுகளோடு இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, இது போன்ற பிரச்சனைகள், அல்லது குடும்பத்துக்கு வெளியில் சமுதாயத்தில் அவர்கள் பழகும் சூழ்நிலை, அவர்களோட நண்பர்கள், அவர்கள் வந்து எந்த மாதிரியான பகுதிகளில் வசிக்கிறாங்க, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஆசிரியர்கள், மாணவர்கள், அவர்களோட இவங்க எந்த மாதிரியான பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பல்வேறு காரணங்கள், மல்டி ஃபேசட்டட் காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சார்ந்து தான் ஒரு மனநோய் வந்து வரும்,
1: வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று பேசிக்கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: அனில் பாஸ்தா, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: பண்பலை 100

0: ஐந்தில் இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல் நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள அகமலை மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: ஊர் பிறந்தவரந்தெல்லாம் அகமலை தான் இருந்தது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணுறது எல்லாம் போயிட்டு வர அதுக்கப்புறம் ஏவரம் வேறு பண்ணுறேன் நான். இந்த காப்பி தளரு ஏலம் மிளகெல்லாம் வாங்கி கொண்டு போய் பட்டியம்பட்டியில் கொடுக்கறது வைக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் போக ஊருக்கு என்ன நன்மைகளோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சுவாமிகள் வந்து காளியம்மன் இருக்கு நம்ம ஊரில், ஸ்பெஷலான கோயில் அது. அதுக்கப்புறமா முருகன் இருக்காரு, அதுக்கப்புறம் சிவன் அடு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்
5: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
10: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் ஸ்காலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410025.
14: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
15: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
14: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
16: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
17: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
18: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
17: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
18: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
17: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
18: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
17: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
19: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
6: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தை

0: எதிர்காலம் உலக தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
2: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும் சிறப்பு விருந்தினராக சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமி. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் காலை வணக்கம்ங்க. ஐயா வணக்கம்ங்க. இப்ப வந்து எங்க சொந்தக்கார பெரியவர் ஒருத்தர் வந்து 90 வயசானவர் வந்து என்னங்கிறாருங்கன்னா, அந்த காலத்துல நடந்த பிரச்சனைகளை சொல்றாரு. அந்த மாட்டை கொண்டா ஏற்று பழக்குங்கப்பா. யாரா ரெண்டு பேரும் வந்து நின்று என்னைய நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாரு. இதுக்கு என்னங்க சார் தீர்வு? ஆனா படுத்த படுக்கையே இருக்கிறாருங்க.
4: இல்ல, வயோதிகத்துல இருக்கிறவங்களுக்கு பல்வேறு மூளை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்க. இயற்கையான உடல் சார்ந்த மூளை பிரச்சனைகள், ஃபிசிக்கல் பிரெயின் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் குறிப்பாக டிமென்ஷியா அண்ட் அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரியான நோய் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அதில் ஒரு விஷுவல் ஹாலுசினேஷன் அப்படின்ட்டு இல்லாத ஒருத்தர் வந்து, அது ஒரு உருவமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு கலங்களான ஒரு பிக்சர் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும். அதனால் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து பார்க்கணும். இஇஜி மாதிரியான சில பரிசோதனைகள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு மனநல மருத்துவர் நரம்பியல் நிபுணர் இருவரிடமும் நம்ம காண்பித்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்
2: எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க, அந்த மனச்சிதைவு நோய் இருக்கிறவங்கள கூட அவங்க வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்க, அவங்கள பார்த்துக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்க வந்து எந்த மாதிரி நடந்துட்டாங்கன்னா இவங்கள வச்சு சமாளிக்க முடியுங்கய்யா?
4: மிக அருமையான ஒரு கேள்வி இப்போ கேட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னாக்க, ஒரு இந்த மாதிரி சிசோஃபிரினியான்னு சொல்கிறோமே, பொதுவாக எந்த மனநோய் இருந்தாலுமே அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய
2: பெரிய பெரிய ஒரு சேலஞ்சு.
4: ஆமாம், சேலஞ்சாக இருக்கும். அதில் இந்த மனசிதைவு நோய் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை முழுசாக அவங்க வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழலாம். நிறைய பேர் இந்த மாதிரியான நோய் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, முடியாது அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் மிக சிறந்த மருத்துவரிடமும் ஒரு நல்ல பயிற்சிகளும் கொடுக்கும் பொழுது அவங்க நார்மலாக ஆகிடுவாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் கேட்டிங்கள கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்ட்டு, அதுக்கு பேர் வந்து கேர் கிவர் பேர்டன் அப்படின்னு,
2: பார்த்துக்கிறவங்களோட மன உளைச்சல் பிரச்சனை.
4: ஆமாம், ஈக்குவலாக மனநோயாளியாகவே ஆயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சொல்கிறோம்.
2: சரி,
4: ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க. இவங்க பண்ணுற வெளியில் பண்ணுற கலாட்டாக்களோ அல்லது இவர்கள் நடந்து கொள்ளும் முறைகள்னாலேயோ இவங்க வந்து தற்கொலை எண்ணங்களுக்கு கூட போவாங்க, வாழ்க்கையோட விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு கூட போயிடுவாங்க. அதனால் இந்த கேர் கிவர் பேர்டன், அதை வந்து இப்போ பேர்ன் அவுட்டுன்னு கூட சொல்லுவாங்க.
2: பேர்ன் அவுட், அவங்களே அவங்கள இது அது ஆகிடுவாங்க
4: ஆகிடுவாங்க. அதனால் அவங்களுக்கும் அப்ரோப்ரியேட் சைக்கலாஜிக்கல், நீங்கள் சொன்னீங்கள உளவியல் சிகிச்சைக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்து சைக்கோட்டிஸ்ட்டு அண்டு சைக்காலஜிஸ்ட் இவங்களோட இணைந்து அவங்க வந்து எந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும், அது ஆளாகாமல் இருப்பதற்கு என்னென்ன முறைகளெல்லாம் வழிமுறைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
2: இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேரே சந்திக்கலாம். அதற்கு முன்னால் பண்பலையில் கேட்கலாம்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
10: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல்

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
2: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
6: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர்

0: 350-5151.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
5: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
5: கால் 8220782333.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.

0: ஆயுஷா சன்ஃபிளவர் ஆயில். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
6: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: குழந்தைகளின் எதிர்காலம் உலக தரத்தில் கை கோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அம்மன் TRY TMT கம்பிகள்
3: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
4: அம்மன் TRY TMT கம்பிகள்
2: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
6: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விவரங்களுக்கு 9524936156.
2: வழங்கும் வானவில்.

0: கோஷர் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
4: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: மேலும் இணைந்து வழங்கியோர்
9: உலக

0: மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் வடமாரி கோபாலகிருஷ்ணன். ஐயா நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: ஒரு புரிதலே இருக்க மாட்டேங்குதுங்க. அதாவது வந்து ஒரு ஆசையா நாலு வாரத்தை பேசிட்டாங்கன்னா அது காதலா அது என்ன அப்படின்ற ஒரு உறவே தெரியாம ஒருத்தட்ட தப்பா சூஸ் பண்ணி அந்த பழகி கடைசியில வந்து அவங்களுக்கு வந்து மனச்சிறதை ஏற்பட்டு ஒரு அட்மிஷன் பண்ணி அதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியாத அளவு கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க வந்து ஏன் வந்து அவங்க வந்து புரிதல் இருக்க மாட்டேங்குது அப்படின்றத பத்தி தாங்க கேட்கிறேன். அதை பத்தி
2: ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த உலக மனசிதைவுனால வெட்டி சீசோஃபிரினியா அப்படிங்கிறத பத்தி நிறைய பேச வேண்டி இருக்கு. நீங்க சொல்ற இந்த ஆண் பெண் புரிதல் அது ஒரு
0: அவங்க கேட்கிற விதத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து இன்வால்மெண்ட் ஆனதுனே அவங்க மனப்பிரழ்ச்சி ஏற்பட்டுருது. அப்படி இருக்குது வந்து அதுக்கு இதுக்கு மனசிதைவு நோய்க்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா.
2: இருக்கு. எந்த விதமான ஒரு அப்நார்மல் கேரக்டரும் வந்து மனப்பிரழ்வு நோயிலிருந்து மனசிதைவு நோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது கூடவே இப்போ இந்த மனசிதைவு நோய் கூடவே வேறு ஏதாவது டிப்ரெஷன் ஆன்சைட்டி மூட் டிசார்டர்ஸ்னு நிறையா கலந்து வரும் பிரச்சனைகளும் கூட இருக்குது. இந்த ஆண் பெண் இப்போ இருக்கிற அடலசன்ட் ஏஜ் இருக்குல்ல, இளம் பருவத்தினர் பண்ற வளர் இளம் பருவத்தினர் சொல்றோம்ல, இவங்க பண்ற இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சா அது ஒரு தனி டாபிக்கா
0: போயிடும். இந்த மனச்சிதைவு நோய்க்கு மட்டும் இதுக்கும் அதுக்கு எது தொடர்பு இருக்குன்றத சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
2: ஆமா, இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கலாம்
0: இருக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:36 மணித்துளிகள். வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்
2: பேசுங்க
3: சார்? எனக்கு மனசு வலிக்குது சார்.
0: ஏங்க என்னாச்சு?
3: கனவுலையும் அதுவே வருது, நட்சத்திரம் அதுவே வருது.
0: என்ன வருது?
3: பூராமே பூமி முழுக்க பசப்பு பிள்ளை காணா, பிளாஸ்டிக் கேனு பாக்கெட் பூரா பாட்டிலு பூராமே பூமியே அது
0: சங்கடமா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோன்னு நினைச்சுக்குவாங்க, அந்த உலகத்தையே கட்டி காக்க வந்திருக்காங்க. இது மனச்சிதவி நோயில் ஒரு வகைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்து உலகத்து மற்றவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அவங்க பிரச்சனையா எடுத்துட்டு நடந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கும் மனச்சிதவி நோய்க்கும் வந்து என்னங்க தொடர்பு?
2: இதுக்கும் மனச்சிதவு நோய்க்கும் தொடர்பு இல்லை. இது வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களையெல்லாம் நினைத்து நினைத்து வெந்து வெம்பி அதனால் வரக்கூடிய ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் டிசார்டரில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இது. இதுக்கும் மனசிதைவுக்கும் சம்

0: இருந்ததில்ல, இதை நம்ம தனியாக டீல்
1: பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் குறைபாட்டிற்கும் மனச்சிதைவு நோய்க்கும் தொடர்பு இருக்குதுன்னா, இந்த ஹார்மோன் குறைபாடு என்பது என்ன, இந்த குறைபாடு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஐயா?
0: பொதுவாக ஹார்மோன் குறைபாடுனால மனச்சிதைவு நோய் வராது. ஆனால் இந்த சிசோஃபிரினியாங்கிறது வந்து ஹார்மோன் குறைபாடுனால வராது. ஒரு சில ஹார்மோன் இப்போ தைராய்டு சுரப்பு குறைபாடுனால வர்ற இந்த ஹைப்போ தைராய்டிசம் சொல்கிறோமே, அதனால் வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிற மனசோர்வு நோய் வரலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவோம், அதில் வந்து முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து டோப்பமைன் அண்டு குளுட்டமேட்டு செரட்டோனின் அட்ரினலின் நாரடினலின் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் குளுட்டமேட் அண்ட் டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு வேதியியல் ரசாயனம்,
1: சரி,
0: கிட்டத்தட்ட ஹார்மோன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம், இதனுடைய செயல்பாடுகளில் ஏற்படும், குறிப்பாக அதில் ஏற்படும் தாறுமாறான சுரப்புகள், சொல்லப்போனால் இன்னும் அதிகமான அதனுடைய சுரப்பு காரணத்தினால இந்த சிசோஃபிரினியாங்கிற மனச்சிதைவு நோய் வரும்.
1: வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனச்சிதைவு நோய்க்கு மருந்து எடுத்து கொண்டிருக்கும் போது அதை இடையில நிறுத்தினா என்னாகும்? இந்த மனச்சிதைவு நோய் உள்ளவர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பு பெரும் சவாலாக இருக்குதுங்க, அதை எப்படிங்க சமாளிக்கிறது?
0: மிக முக்கியமான கேள்வி, அருமையான கேள்வியுமே கேட்டிருக்கீங்க. இந்த எப்படி ஒரு சர்க்கரை நோயாளியோ இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டோ மருந்தை நிறுத்திட்டாங்கன்னா,
1: சரிங்க,
0: பிபி அதிகமாகிடும், அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வரலாம், இல்லை ஒரு ஹெமிபிலிஜா பக்கவாதமோ இல்லை இதயம் சார்ந்த நோய்களோ, இது மாதிரி பல்வேறு நோய்கள் வரும். சர்க்கரை வியாதிக்கான மருந்துகளை சாப்பிடாமல் இருக்கும்போது கால் பாதங்களில் ஒரு புண் வந்து ஆறாது, இது மாதிரி எல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது போல தான் மனநோய், குறிப்பாக இந்த மனசிதைவு நோயோ இல்லை எந்த விதமான மனநோயாக இருந்தாலும் அந்த மருத்துவர் வந்து ஒரு பீரியாடிக்கலாக மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
1: ஆமாங்க.
0: அந்த மெடிசனோட அளவை வந்து அவருடைய முன்னேற்றத்தை பார்க்க பார்க்க அவங்களே குறைப்பாங்க. அது சில ஆண்டுகளும் இருக்கலாம், பல ஆண்டுகளாகவும் இருக்கலாம், அல்லது சில வாரங்களுக்கு வந்து சாத்தியமில்லை. அக்யூட் சைக்கோசிஸில் வேணால் அப்படி பண்ணுவோம். நாள்பட்டு அவங்களாம் மருந்து சாப்பிடணும், மருந்து சாப்பிடும்போது மட்டும்தான் இயல்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, நல்ல கேள்வி, இவங்க வந்து மருந்து
1: சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எனக்கு ஏதோ செய்வினை ஏதோ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மருந்து போடுவாங்க. இவங்களை எப்படி நீங்கள் சாப்பிட வைக்கிறது?
0: ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மருந்தை கொடுத்து அது மூலம் அந்த மருந்து வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னை வந்து கண்காணிக்கிறதுக்காக ரகசிய ஏஜென்ட்டாக அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு இருக்கும். மாத்திரையை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாத்திரையை எடுத்து வெளியில் ஜன்னலுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய சேலஞ்சு தான். அதுக்காக தான் இப்போ வந்து பேரண்டல் ரூட்டு,
1: சரிங்க,
0: டிப்போட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து சதைகளிலேயே செலுத்தும் ஊசி முறை. அந்த இன்ஜெக்ஷன் போட்டனாக்கா அது வந்து 15 நாளும் இருக்குது, 1 மாதமும் இருக்குது, ஈவன் 3 மாதம் கூட வேலை செய்கிற மருந்துகள்லாம் இருக்குது. அது வந்து ஸ்லோவாக மாத்துற மாதிரி ஒரு பர்டிகுலர் அளவு அவங்க உடம்புல கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மூலம் வந்து அவங்க மாத்திரை சாப்பிட்லைனாலும் அந்த மருந்து ஊசிகள் மூலம் போடுவது வேலை செய்யும். இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும், அதுவுமே சில நேரத்தில்
1: பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆமாங்கய்யா.
0: எப்படியாவது ஒரு சிலர் சொல்வதை அவங்க கேட்பாங்க.
1: ஓ, அது ஒன்று இருக்கு.
0: ஆமாம். அப்புறம் மருந்து எப்படியாவது நம்ம அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் கண்ட்ரோலுக்கு வந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுக்க முடியும். அதுக்காக தான் வந்து அந்த கேர் கிவர்ஸ்ன்னு சொல்கிறோமே, கூட இருந்து யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப கோவப்படாமல் எரிச்சல் படாமல் அவங்களுக்கு மேலே வன்முறையை பயன்படுத்தாமல் அடிக்கிறது உதைக்கிறது மிரட்டுறதெல்லாம் பண்ணாமல் அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கனாக்கா வந்துடுவாங்க.
1: இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம் சார், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
0: ஆ, சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார். சார், நம்ம ஹியூமன் பாடியில இன்டர்னலா ஏகப்பட்ட பார்ட்ஸ்ல வந்து சில டிசீஸ் வருது. அந்த டிசீஸ் வரும்போது காலதாமதமாகி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கேட்காம போயிருது, பிகினிங்ல எடுக்கும்போது சூப்பரா கேட்டுருது. அப்படி ஹியூமன் பாடியில வர்ற டிசீஸ்ல போத் கிட்னிஸ்ல மட்டும் வந்தா மட்டும் அவங்க மனச்சிதைவு ஏற்படுறாப்புல ஒரே பார்வையா பாக்குறது மறந்துடுறது அப்படின்றது இருக்கு. அது வந்து கன்ஃபார்மா நான் பாத்திருக்கேன்.
1: மனச்சிதைவு நோய் வந்து தொடக்கத்துல வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் கேட்க அதை சார்ந்து நான் கேட்கக்கூடாது. மனச்சிதைவு நோய் ஒருத்தருக்கு வரத்தான் போகுது அப்படின்றது வந்து முன்ன அறிகுறிகள் என்ன பார்த்தோன்னே செய்வன் வந்து மனச்சிதைவு ஆக போகுது, நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வருங்க?
0: அதாவதுங்க, ப்ரோட்ரோமல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்கு.
1: சரி,
0: ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு மனசிதைவு நோய் அல்லது வேறு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க முடியும்.

0: அப்படின்னா யாரால் அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள்.
1: சரிங்க.
0: அல்லது அவரோடு யார் மிக நெருங்கிய பழக்கத்தில் இருக்காங்களோ, நண்பர்களாக இருக்கலாம், பள்ளி நண்பர்களோ, அல்லது சில நேரத்தில் பெற்றோர்களோட ஒரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரிய புரிதல் இருக்காது,
1: இருக்காது இருக்காது
0: அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஃபேமிலியில் அவங்க யாரோட அட்டாச்சாக ரிலேட்டிவ்ஸோடு இருப்பாங்க, அத்தை மாமா அப்படின்ட்டு. அதனால் யார் இவங்க கூட அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணலாம். கலகலகலன்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு இளம் பருவத்தில் இருக்கிறவன் திடீர்னு போய் தனியாக தனியாக போய் உட்காந்துக்கிறான், சாப்பிட மாட்டேன்றான். அன்றாட வேலைகள்னு சொல்லுவோம்ல, பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம், காலையில் எழுந்திரிச்சா காலை கடன்களுக்கு கழிக்கிறதோ, அல்லது காலையில் எழுந்தோடனே பல்ல விளக்கி குளித்து சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு ஒரு வேலைக்கு போகிறதோ, அல்லது புத்தகத்தை எடுத்து படிக்கிறதோ, இல்லை விளையாட போகிறதோ, இல்லை தன்னுடைய நண்பர்கள் சொந்தங்கள் உறவுகள் இவர்களோட பேசுவதோ, இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க.
1: சரிங்க.
0: குளிக்க மாட்டாங்க.
1: ஓ,
0: கோபமாக பேசுவாங்க, ஒரு எரிச்சலோடையே இருப்பாங்க, ஒரு சந்தேக புத்தி வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். சிசோஃபிரினியாவில் மிக முக்கியமான மூணு சிம்டங்களில் வந்து ஒன்று சந்தேக புத்தி கடுமையாக இருக்கும், இல்லைன்னா என்ன யாராவது கண்காணிக்கிறாங்க, என்ன யாராவது தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம், டெலூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்கிறது. அப்புறம் யாரோ ஒருத்தர் அவங்க காதில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
1: சரிங்க.
0: செல்ஃப் மட்ரிங் அல்லது செல்ஃப் லாஃப் அப்படின்வாங்க, தானாகவே சிரிச்சிட்ருப்பாங்க, தானாகவே பேசிகிட்ருப்பாங்க, வேற எங்கேயோ பார்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இல்லை டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அல்லது ஸ்பீச்னு வாங்க, திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்க மேலே கோவப்படுறது, இல்லை டிவியை தூக்கி உடைக்கிறது, இல்லைனாக்க கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுறது, திடீர்னு நைட்டில் எழுந்திரிச்சு வெளியில் போயிடுறது, இல்லை பகல்லையே வந்து பல கிலோமீட்டர் தூரம் எங்கேயாவது வெளியில் போயிடுறது, ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இதையெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லி மனநல மருத்துவரை வந்து உடனே அணுகணும் சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9

0: 2 4 9 3 6 1 5 6.
1: நாள்தோறும் நம் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பொறியியல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 0 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அம்மன் TRY TMT கம்பிகள் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும் சிறப்பு விருந்தினராக சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்களிடமோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு ஏரியாரோ வருக. வணக்கம்.
4: இனிய நற்காலை. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
4: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சந்திரசேகரன் ஐயா, ஐயாட்ட கேளுங்க.
4: ஐயா, இந்த மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது, அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பெரியவர்கள் அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருவதை எப்படி கண்டு உணர்வது, அது ஒண்ணும். அதே மாதிரி இந்த டிப்ரெஷன் இருக்கக்கூடியதற்கு என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதற்குரிய அந்த நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா?
3: ஐயா சொல்லுவாங்க.
5: இப்ப அவங்க கேட்டது ஒண்ணு, ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்காங்க. மனசிதைவு என்கிற டிப்ரெஷன் அப்படின்னாங்க. மனசிதைவு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆங்கில பெயர் வந்து சிசோஃபிரனியா, அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடாது, இது மென்டல் ஃபோக்கஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கும்.
3: சரிங்க.
5: அவங்களுடைய
3: அது பைபோலார் டிசார்டருக்கும் இதையும் நம்ம வந்து போட்டு குழப்பிடக்கூடாது.
5: குழப்பிக்கக்கூடாது. பைபோலாருங்கிறதும் வேறு, டிப்ரெஷன் வேறு, சிசோஃபிரனியா வேறு.
3: சரிங்க.
5: டிப்ரெஷன் 60 வயசுக்கு மேலே வர டிப்ரெஷன் பற்றி தான் இவங்க கேட்டிருக்காங்க.
3: ஆமாம்.
5: சிசோஃபிரனியாவில் வந்து எப்படி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு
3: கேட்டிருக்காங்க.
5: இது நம்ம சொல்லியிருக்கோம். டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து மன சோர்வு.
3: சரிங்க.
5: இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க, எதுலேயுமே ஒரு ஆர்வம் அதெல்லாம் இருக்காது. ஆன்ஹிடோனியான் கூட சொல்லுவோம், அதாவது முன்னாடி ஒரு ஆர்வமாக ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு சினிமாவுக்கு போகிறது பிடிக்கும், மாலுக்கு போகிறது பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரி அவங்க பிடிச்சி செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும்.
3: சரிங்க.
5: அடிக்கடி அழுகிறது, அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. அப்புறம் படுத்தாங்கனாக்க மேபி தூங்குவாங்க, ஆனால் அதிகாலை சீக்கிரமே வந்து முழிச்சுக்குவாங்க.
3: சரி.
5: தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இன்னொரு அறிகுறி சொல்லணும் அப்படின்னாக்க, அவங்க வந்து ஏதோ ஒரு கவலையில் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க.
3: ஓ சரிங்க.
5: ஒரு பர்வேசிவ் சேட்னஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த டேஸ் அண்ட் ஆல் த டைம் அப்படின்னு
3: சொல்லி நிமிஷமும் கவலை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே.
5: ஆமாம். என்னமோ வந்து ஒரு கில்ட்டு, அல்லது எனக்குன்னு யாரும் உதவி செய்ய இல்லை,
3: எனக்குன்னு யாரும் இல்லை,
5: யாரும் இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரியான குறிகுணங்களோடு இருக்கிறவங்கள தான் நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரேஞ்ச் இருக்குது, மைல்டு, மாடரேட்டு, சிவியரு. அந்த டிப்ரெஷனோட சைக்கோசிஸ், ஈவன் நம்ம இந்த சிசோஃபிரனியா பேசினோமே, இந்த மனசிதைவு இருக்கிறவங்களுக்கு கூட டிப்ரெஷனுங்கிற மனச்சோர்வும் வரலாம்.
3: இப்போ பாருங்க, இதை பேசிட்டு இருக்க தலைப்பு பக்கம் வரும்பொழுது, இந்த மனச்சிதைவு நோயில் வந்து வகைகள் எது இருக்குங்களா? இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்னு, இல்லை ஒரே இது தானுங்களா?
5: இருக்குங்க. இப்போ இந்த சிசோஃபிரனியாலேயே வந்து இன்னொன்று சிசோ அஃபெக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அஃபெக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிறது மூட் டிசார்டர்ஸ்.
3: சரிங்க.
5: இந்த மனசிதைவில் நம்ம சொன்ன பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், மேபி அது லவ்வபுள் வாய்ஸாக கூட இருக்கும். சில பேர் அதோடைய குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க, அந்த வாய்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிப்பாங்க, அதனால் அந்த கூடவே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேற

0: எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. த்ரெட்டனிங் வாய்ஸ் அப்படின்னு இருக்குது, மிரட்டுவாங்க, நீ இதை செய்யாத, அங்கே போகாத, வேலைக்கு போகாத, வேலைக்கு போகிற இடத்துல உன்னை கொலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணுறது அவங்க காதில் கேட்கும், கிளியராக கேட்கும். இல்லை கமாண்டிங் பண்ணும், நீ அங்கே போ, அவனை அடி, இவனை கொலை பண்ணு. சில பேர் மர்டர் பண்ணிவிடுவாங்க, மர்டர் பண்ணிடு, ஏன்டா மர்டர் பண்ண அப்படின்னாக்க, இல்லை என் காதில் வந்து சொன்னிச்சு அவன் சரியில்லை, அவன் வந்து ஆபத்தானவன், அந்த சிவப்பு சட்டை போட்டவனை கொன்னுருன்னு என் காதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவன் மனசில் நினைக்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க, வாய்ஸ் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தாட் இன்சர்ஷன்ட்டு என் மேலே வந்து நிறைய கருத்துக்களை திணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சந்தேக புத்திகள் இப்படி இருக்கிறது கூடவே மூட் டிசார்டர்ஸ்னு ஒரு எரிச்சல், கோபம், பதட்டம், வெறுப்பு, இந்த மாதிரியான கலவையான சிம்டம்ஸ் இருக்கும். அதை வந்து சீசோ அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், சீசோ ஃபெர்னி ஃபார்ம்னு இருக்குது. பட் முன்னாடி இருந்த கிளாசிஃபிகேஷன்லேருந்து இப்போ இருக்கிற டிஎஸ்எம் ஃபைவ் ஐசிடி 11 நியூ கிளாசிஃபிகேஷன் வந்து சீசோ ஃபெர்னியால் மைல்டு, மாடரேட், சிவியர் அந்த மாதிரி மட்டும்
1: பிரிச்சிருக்காங்கன்னு ஐயா சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவெளியில் இன்றைய வண்ணமாக மனச்சிதவி நோய் அறிதலும் அணுகுமுறையும் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டாங்க. இப்போ முடித்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து மனநலம் சார்ந்து சில படிப்புகள்லாம் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னா என்னென்ன மாதிரி படிப்புகள் இருக்குது, என்னென்ன படித்தாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து டாக்டரையும் தவிர்த்து ஒரு மருத்துவரை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சு அவங்க படித்தா நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
0: ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மனநலம் சார்ந்து தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு தனி மனோதைரியம் வேணும்.
1: ஓ சரி, இருக்கணும்.
0: ஏன்னா மனசோடு பேசுவதும் பழகுவதும் அவ்வளவு எளிமையாக இருக்காது.
1: இருக்காது.
0: வெளியில் பார்த்து மனசோட பேசுறது ஈஸி அப்படின்னு தோணினாலும் ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனையோடு அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோ அல்லது அவங்க எந்த மாதிரியான மனநலம் சார்ந்த பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிறதோ மிகவும் சிரமம். அதற்காக நல்ல படிப்புகள் இருக்குது, அந்த படிப்புகள் படிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும், படிச்சுட்டா நம்ம நல்லாயிருக்கும். அதில் வந்து சைக்காலஜி தான் இவங்க எடுக்க முடியும்.
1: சரி,
0: பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஆக்குபேஷனல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது.
1: கிளினிக்கல் சைக்காலஜி?
0: ஆ, கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்சஸ் இருக்குது, ஸ்பீச் அண்ட் லேர்னிங் தெரப்பி கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாம். மெயினாக வந்து இவங்க உளவியல் சார்ந்து இருக்கணும் அப்படின்னாக்க அதில் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் போகலாம். ஆனால் இவங்க எல்லோரும் நினைக்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உருப்படியான இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கணும். தமாஸுக்கு படிக்கிறது, கரஸ்பாண்டன்ஸில் கரஸில் படிக்கிறேன்னு படிக்கிறது, அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி இல்லாத காலேஜஸில் படித்தாங்கனாக்க அவங்களோட அவுட்கம் வந்து நல்லா இல்லைங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன்.
1: ஒரு மருத்துவர் அவங்க 32 ஆண்டுகளாக இருக்கிறீங்க, சொல்லி இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மனச்சிதைவு நோய் விழிப்புணர்வு நாளான இன்று நிகழ்ச்சி நிறைவாக எங்கள் அனைவருக்கும் இந்த நோய் சார்ந்து என்னென்னலாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
0: நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததை வச்சு சொல்லணும் அப்படின்னா, இவங்களை வந்து ஒரு வேண்டாத ஒரு பொருளாக நினைப்பாங்க. அந்த அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மனசு இருக்குது, அது ஒரு உயிர், அதுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது அவங்க குடும்ப உறுப்பினர்களே பண்ண மாட்டாங்க. சமுதாயம் வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பான இடத்த கொடுக்காது. அவன் வந்து ஒரு பயங்கரமானவன், ஒரு ஏதாவது நம்மளை செஞ்சிருவான், வன்முறையில் ஈடுபடுவான்லாம் நினைக்கிறாங்க. அதுவும் கிடையாது. நாட்டில் நடக்கிற எவ்வளவோ வன்முறைகளை பார்க்கும் பொழுது இது போன்ற சீசோஃபிரினியா பேஷண்ட் பண்ணுற வன்முறை வந்து ஒரு 0.0001% கூட இல்லை. அதனால் இவங்களுக்கு தேவை அன்பு, கருணை அண்டு பரிவு தான்.

0: இவங்க வந்து எல்லாரை போலேயும் வேலை செய்ய முடியும், எல்லாரை போலேயும் திருமணம் செய்து கொள்ள முடியும், எல்லார் போலேயும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஒரு நார்மல் லைஃப்பை வாழ முடியும். என்னென்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற மருந்துகளை முறையாக கொடுக்கணும், மருத்துவர்களை வந்து முறையாக வந்து பார்க்க வைக்கணும், அவங்களுக்கு வாழ தகுந்த ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சமுதாயம் தான் அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுமோ இல்லையா, அவங்கள வந்து ஒரு வேண்டாதவனாக விலக்கி வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு துயரமான நிலையில் அவங்க போயிடுவாங்க. காரணம் சொல்லுவாங்கள, பனிஷ்மெண்ட்லேயே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்னென்னா, இக்னோரன்ஸ் இஸ் த பெஸ்ட் பனிஷ்மெண்ட்டுன்னு வாங்க. ஒருத்தரை தனிமைப்படுத்துகிறதோ அவங்கள வந்து உதாசீனப்படுத்துகிறது தான் வந்து பெரிய தண்டனையாக நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து அவர்களை நம்ம வச்சுக்கூடாது.
1: இதுதான் ஐயா சொல்லியிருக்கிறேன். எங்களுக்காக நிலையம் வந்து நாங்கள் இதுவரை கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வாய்ப்பு கொடுத்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பண்பலையில் உள்ள அனைத்து ஸ்டாஃப் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் அம்மன் TRY TMT கம்பிகள்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
2: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
5: இதுவரை வானவில் தந்தது மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினராக சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதில் தந்தார். மேலும் மருத்துவர் சந்தேகங்களுக்கு மருத்துவரின் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். எண் 9585505006 9585505016. இதுவரை நிகழ்ச்சி நெறியாள்கை JP ரமேஷ்குமார், நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், RK ராஜேஷ், கணினியாக்கம் யுவபாலா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. இனி கூடை பண்பலை 100.5 வியத்தகு இந்தியா. நிகழ்ச்சி வருமுன் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகள் வெளியேற்றுவதை தொழிற்சாலைகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு VK ராஜு உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று

0: மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் டா நாங்கில் நடைபெற்ற 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் ஷாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை.

0: 100.5.
1: வணக்கம் நேர்களே. சாதனைகளின் சாட்சிகளை காட்சிப்படுத்திடும் நிகழியல்கள். ஆளுமையின் அடிப்படையை எடுத்துக்காட்டும் கல்வெட்டுகள். கற்பனை திறனை கண்டு வியக்க காரணமாயிருக்கும் கட்டிடக்கலைகள். வாழ்க்கையின் இன்பத்தை எடுத்து எம்பிடும் சுற்றுலா தலங்கள் பல கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பண்பலை வழியே பயணிக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதிரடியான மாற்றங்களை அவ்வப்போது பார்க்கிறப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்துடாதா என நினைக்க கூடிய மணித்துளிகள் ஏராளம். எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு கடின உழைப்பு கொடுத்தும் நம்மளால நம்ம குறிக்கோளை நோக்கி சரியா பயணிக்க இயலாத வேளைகள்ல அதற்கான காரணம் புரியாம தவிப்போம். காரணங்கள் பலவாக இருந்தாலும் சில வல்லுநர்கள் ஒரு விடயத்த நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. என்னன்னா, நம்முடைய ஆள் மனசுல எதை நாம பதிய வைக்கிறோமோ அந்த விடயத்தை நோக்கிதான் நாம பயணிப்போமா. அதனால நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு ஆழமாகவும் அழுத்தமாகவும் நேர்மறையாகவும் நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்கு என்பத கவனிப்போம் என்பத சொன்ன கையோட சில சுற்றுலா தலங்களையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோமா இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக. ஜெகதல்பூர்ல அரசு குடும்பத்தினர் வசிக்கும் இடம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகதல்பூர்ல அமைஞ்சிருக்க கூடிய சக்தி பீடத்தோட பெயர் தெரியுமா? இங்கு தீவு ஏரின்னு ஒன்னு இருக்கான். அத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த வினாக்களுக்கான விடைய சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
10: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
11: கவிதரு காட்சிகளை கற்பனை வழியே கண்டுகளிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்னென்னே குறிப்பு வினாக்களை கொண்டு ஏதேனும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தா உங்களோட விடை

சரி பார்த்துக்கலாம் நம்முடைய பயணத்தின் போது. இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு? பார்க்க பிரம்மாண்டமான கட்டிடமா இருக்கு. இது அரண்மனையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. சுற்றிலும் இருக்கக்கூடிய தோட்ட வேலைப்பாடு இந்த கட்டிடத்தோட அழகிற்கு அழகு விட்டுது. இது என்ன இடம்? இந்த கட்டடக்கலை அற்புதத்தின் பெயர் பஸ்தர் அரண்மனை. நாம பஸ்தர் அரண்மனையை நெருங்கும் போதே பாரம்பரிய மற்றும் காலனித்துவ கட்டடக்கலை பாணிகள்ல அதன் கலவைய வெளிப்படுத்தக்கூடிய கம்பீரமான முகப்பு நம்மை வரவேற்பதை பார்த்தோம். இந்த அரண்மனை வெள்ளை மற்றும் மஞ்சள் கற்களால ஆன ஓர் அற்புதமான கூட்டமைப்பா இருக்கு. இது நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோடு விரிவான ஜாலி வேலைப்பாடுகள், அதாவது வலை திரைகளால ஒப்பனை செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. மாறுபட்ட வெளிர் நீல நிறத்தால ஒப்பனை செய்யப்பட்ட வெளிப்புற சுவர்கள் ஒரு தனித்துவமான அமைதியான தோற்றத்தை வழங்குவத நம்மளால உணர முடியுது. உயரமான தூண்கள் அழகான வளைவுகளால் சூழப்பட்ட பிரம்மாண்டமான நுழைவு வாயில் நம்மள அரச கம்பீரத்தின் உலகத்துக்கே அழைத்து செல்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த பஸ்தர் அரண்மனை அதன் கம்பீரமான தோற்றத்துக்கும் மெருகூட்டும் பிரமிக்க வைக்கும் கோபுரங்களுக்கும் குவிமாடங்களுக்கும் தனித்துவமான கலையை எடுத்து காட்டுவதா சொல்றாங்க. குறிப்பா மைய குவிமாடத்தை பாருங்களேன், எவ்வளவு நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. இது இந்த கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் என சொல்லப்படுது. இது கட்டிடத்தின் மீது நேர்த்தியாக உயர்ந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளை நாம பார்ப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதா சொல்றாங்க. கோபுரங்கள் மற்றும் குவிமாடங்களோட சமச்சீர் வடிவமைப்பு அரண்மனை கட்டப்பட்ட காலத்தோட கட்டடக்கலை திறன பிரதிபலிக்கின்றன என காண்பவர்கள் சொல்வதுண்டு. இந்த அரண்மனையோட வரலாற்று பார்வை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஸ்தர் அரண்மனை கஸ்தூரி வம்சத்தினரால பஸ்தர் மீது அவர்கள் ஆட்சி செய்த காலத்துல கட்டப்பட்டதாகவும், இது அரச குடும்பத்தின் முதன்மை வசிப்பிடமாகவும் நிர்வாக நடவடிக்கைகளுக்கான மையமாகவும் விளங்கியதா கருதப்படுது. வரலாற்று பதிவுகளின்படி ஆட்சியாளர்கள் தலைநகர பர்சூர்ல இருந்து ஜகதல்பூருக்கு மாற்றிய பிறகு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இந்த அரண்மனை கட்டப்பட்டதா கருதப்படுது. இந்த அரண்மனை எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியா விளங்குவதோடு இந்த பகுதியோட அரசியல் மற்றும் கலாச்சார வரலாற்றுல ஒரு முக்கிய பங்காற்றவும் செய்யுது. இன்று இது பஸ்தர் மன்னர்களின் மகத்துவத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் சான்றாக நிற்கிறது. இதன் வரலாற்று முக்கியத்துவம் என பார்க்கிறப்போ, சாளுக்கிய மற்றும் கஹாதிய வம்சத்தின் ஆட்சி காலம் தொடங்கி காலனித்துவ காலம் அதற்கு அப்பால் என வரலாற்றின் மாறிவரும் அலைகளுக்கு இந்த அரண்மனை ஒரு மௌனமான சாட்சியா இருந்ததா சொல்றாங்க. அரண்மனையோட ஒவ்வொரு அறையும் நடைபாதையும் கடந்த கால கதைகளை கொண்டிருப்பதால இது வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமா விளங்குகிறது. பார்வையாளர்கள் அரண்மனைக்குள்ள காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கலை பொருள்கள் மற்றும் கண்காட்சிகள் மூலம் பஸ்தரின் வளமான பாரம்பரியத்தை ஆராய்ந்து அறியலாமாங்க. வாங்க நாமளும் உட்புறத்துல என்ன இருக்குன்னு பார்த்திடலாம். நீங்க பாருங்களேன், பஸ்தர் அரண்மனையில ஒரு காலத்துல பஸ்தரின் மன்னர்களும் ராணிகளும் தங்கியிருந்த ஆடம்பரமான அரச அறைகள் எப்படி இருந்தன என்பத அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த அறைகள் அரச குடும்பத்தினரின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் நேர்த்தியான மரச்சாமான்கள், அழகான ஓவியங்கள் மற்றும் நுணுக்கமான ஒப்பனைகளால அழகுபடுத்தப்பட்டு இருக்கு. உயரமான கூரைகள் மற்றும் சர விளக்குகளை கொண்ட இந்த பிரம்மாண்டமான கூடங்கள் ஒரு மாபெரும் கம்பீர உணர்வை தூண்டுவத நாம உணர முடியுது. அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய இந்த கலைப்பொருள்கள் அருங்காட்சியகத்தை பாருங்களேன். அரச காலத்தை சேர்ந்த கலைப்பொருள்கள் நினைவு பொருள்களின் தொகுப்ப எவ்வளவு அழகா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. பஸ்தரின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை வெளிக்காட்டும் அற்புதமான நகைகள், பாரம்பரிய உடைகள்,
பழங்கால ஆயுதங்கள் மற்றும் பிற நினைவு சின்னங்கள் நம் விழிகளுக்கு ஓய்வை கொடுக்காம பார்க்க வைக்குதுன்னே சொல்லலாம். இந்த அருங்காட்சியகம் அரச குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை குறித்த மதிப்புகளின்

தகவல்களை வழங்குகிறது. இந்த நகைகள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு வேறுபட்ட தோற்றத்துல மாறுபட்ட கற்பனையை கொண்டிருக்கு. அரசர்கள் காலத்துல அதே போல பஸ்தர் அரண்மனையோட முற்றங்களும் தோட்டங்களும் அழகா வடிவமைக்கப்பட்டு அமைதியான ரம்யமான சூழலை விளங்குகின்றன. அரச கம்பீரம் நிறைந்த உலகத்துக்குள்ள அடியெடுத்து வச்சு இந்த அற்புதமான அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு வெளியில வர்றப்போ அந்த அரச வாழ்க்கை எப்படி இருந்தது என்பத நம்மளால உணர முடியும் என்பத நமக்கு புரிய வச்ச அரண்மனை இது. இன்றும் இந்த பஸ்தர் அரண்மனையில அரச குடும்பத்தினர் வாழ்வதா சொல்வதுண்டு. சரிங்க, இந்த பாடலை கேட்டுக்கிட்டே முழுவதுமா இந்த அரண்மனைய பார்த்துட்டு வந்துடலாமா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
4: For admission, contact 9655239.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கரின் ஜெகதல்பூர்ல இருக்கக்கூடிய சில சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா நாம வந்திருக்க கூடிய இடம் சுவாரஸ்யமான இடம்னு சொல்லலாம். ஏன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னே அழகு, மர குடிசை பாணியில எவ்வளவு வனப்போட இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. பார்க்கவே இயற்கை சூழலோடு இணைந்திருப்பது போன்ற உணர்வு கொடுக்குது இல்ல?
0: ஆமாங்க, இந்த மரக்குடிசை பாணியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயிலின் எளிமையான முகப்பை நாம பார்த்துட்டோம்.
1: என்னப்பா சொல்றீங்க, இது கோவிலா?
0: ஆமாங்க, சற்று வேறுபாடோட திகழக்கூடிய கோவில். கோயிலோட நுழைவு வாயிலுக்கு எதிரில பாருங்களேன், கல்லாலான ஒரு பழமையான கருடத்தூண் கருமை நிறத்துல எவ்வளவு அழகா கம்பீரமா நிக்குதுன்னு. அப்படியே இந்த கோவிலுக்குள்ள போலாமா? இந்த கோவில் கர்ப்பகிரகம், மகாமண்டபம், முக்கிய மண்டபம் மற்றும் சபா மண்டபம் என நான்கு பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருப்பத நம்மளால பார்க்க முடியுது. அங்க பாருங்களே, கர்ப்பகிரகமும் மகாமண்டபமும் கல் தூணால கட்டப்பட்டிருக்கு. கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருவறை நம்மள வரவேற்பது போலவே அமைஞ்சிருக்கு. இந்த அறையோட வாயில்ல பாருங்களே, இரண்டு தேவர்களோட சிலைகளை எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதற்கு அடுத்துதான் கருவறையில தந்தேஸ்வரி தேவியோட சிலை வீற்றிருக்கு. கருங்கல்லால் செய்யப்பட்ட தேவியோட சிலை பல்வேறு வண்ண மலர்களாலையும் ஆபரணங்களாலையும் பாரம்பரிய உடையாலையும் நேர்த்தியா ஒப்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்படியே உட்புற சுவர்களை கூட நுணுக்கமா பாருங்களே, அங்க இருக்கக்கூடிய நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள்

எவ்வளோ நேர்த்தியாக இருக்கின்றன. சரிங்க, தேவியை தரிசனம் பண்ணிட்டு வாழ்த்த பெற்றுட்டு மற்ற தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய சன்னதிகளும் இங்கு இருக்கின்றனவா? அவைகளையும் பார்த்தரலாம். ஒவ்வொன்றுமே அதனுடைய தனித்துவமான அம்சங்களையும் முக்கியத்துவத்தையும் கொண்டிருப்பதா சொல்றாங்க. அனைத்து சிலைகளும் கருங்கலால செதுக்கப்பட்டது எனவும் குறிப்பிடப்படுகிறது. தந்தேஸ்வரி தேவியோட வாழ்த்தை பெற்றுட்டு பிற சன்னதிகளையும் சுத்தி பார்த்தோம். இந்த கோவிலுக்கு அருகன்மையிலேயே பைரவர் கோவில் அமைஞ்சிருக்குதாங்க. இங்க வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த கோவிலையும் பார்வையிடுவாங்களாம். நாமளும் நம்மளுடைய பயணத்தை முடிச்சுட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் சரிப்பா. இன்னும் இந்த கோவிலோட பெயரையும் இந்த கோவில் பற்றின வரலாற்று தகவல்கள் எதையுமே சொல்லலையே அப்படின்னு நீங்க எண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான விடை இந்த பாடலுக்கு அப்புறமா காத்துச்சு.

0: இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பன்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
5: தேடலின் ஓடலில் தெவிட்டாத இன்பம் தரும் நிகழ்ச்சியாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கரின் ஜெகதல்பூர்ல இருக்கக்கூடிய சில சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அழகான மரத்தால செய்யப்பட்ட முகப்பையும் ஓடுகளால் ஆன கூரையையும் கொண்ட கோவில் வளாகத்துல இப்ப நாம அமர்ந்திருக்கோம். ஜெகதல்பூர்ல இருக்கக்கூடிய அமைதியான நகரமான தந்தேவாடாவில ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த 600 ஆண்டுகள் பழமையான கோவில் தான் நாம இப்ப வந்திருக்கக்கூடிய பார்த்துட்டு இருக்கும் தந்தேஸ்வரி கோவில். இது இந்தியா முழுவதும் பரவியுள்ள தெய்வீக பெண்மையின் தெய்வமான சக்தியின் 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றா கருதப்படுது. பண்டைய புராணத்தின் படி ஒரு யாகத்தின் போது தேவி சதியின் தந்தை தக்ஷன் அவரது கணவரான சிவபெருமான அவமதிச்சதாகவும், சதி தேவி யாக குண்டத்துல தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னும், சதியின் மரணத்தால கோபமடைந்த சிவபெருமான் தக்ஷனின் யாகத்தை அழிச்சிட்டு சதியின் உடலை சுமந்துக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடியதாகவும், சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்துவதற்காகவும் துயரத்தை போக்கவும் விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால சதியின் உடலை பல துண்டுகளா வெட்டியதாகவும், அந்த துண்டுகள் 51 வெவ்வேறு இடங்கள்ல விழுந்ததாகவும், அந்த இடங்கள் ஒவ்வொன்றும் சக்தி பீடங்களாக அழைக்கப்படுகின்றன என்பது புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய நாம அறிஞ்ச தகவல். ஆனா புராணங்களின்படி சதிதேவியோட பல் விழுந்த இடத்துலதான் இந்த கோவில் அமைந்துள்ளதா கருதப்படுது. மேலும் இங்கு தேவி தந்தேஸ்வரியா வீற்றிருப்பதா சொல்றாங்க. தந்தேவாடா என்ற ஊருக்கும் இவ்விடத்தின் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு எனவும் சொல்லப்படுது. இந்த கோயில் புனித நதிகளான சங்கினி மற்றும் தன்கினி சங்கமிக்கும் இடத்துல அமைஞ்சிருக்குதாங்க. அப்படியே இந்த பக்கமா வாங்களே. இரு நதிகளும் வெவ்வேறு வண்ணங்கள்ல காட்சி அளிக்கின்றனவா? ஆமாம்பா, நீரோட வண்ணம் சற்று வேறுபட்டதா இருக்கு. ஒரு பக்கம் பச்சை கலந்தது போல இருக்கு, இன்னொரு பக்கம் நீரோட வண்ணம் வேறு வகையில இருக்கு. ஆமாங்க, இந்த தந்தேஸ்வரி கோவிலோட செழுமை, பாரம்பரியம், அதன் கட்டடக்கலை அழகு, பசுமையான சுற்றுப்புறங்கள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதாலதான் பல்வேறு யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்தை காண மிகுதியா விரும்புவதா சொல்றாங்க. இந்த கோயில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது எனவும், தந்தேஸ்வரி தேவியோட தீவிர பக்தரான காகாதியா வம்ச ஆட்சியாளரால இது கட்டப்பட்டது எனவும் கருதப்படுது. பல்வேறு பஸ்தர் வரலாற்று நூல்களின் படி பிரதாப ருத்ரதேவ் வாரங்கல்லின் கஹாதிய வம்சத்தில் பிறந்தவர் என்றும், அன்னம் தேவியின் உறவினர் என்றும் குறிப்பிடப்படுறாரு. 13ஆம் நூற்றாண்டுல பிரதாப ருத்ரதேவ் கஹாதிய வம்சத்தின்

வாரிசானாராம். வாரங்கள் மீது மூன்றாவது முகலாய படையெடுப்பின் போது பிரதாப ருத்ரதேவ் சிறைபிடிக்கப்பட்டு டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். இதற்கிடையில அன்னம்தேவ் பஸ்தரை நோக்கி படையெடுத்து அங்கு நாக வம்சர்களை தோற்கடிச்சு ககாதிய வம்சத்தை நிறுவினார். அப்படின்னோ தொடக்கத்துல மன்னர் அன்னம்தேவ் மந்தோட்டாவ தலைநகரா ஆக்கியதாகவும் பின்னர் அத ஜகதல்பூருக்கு மாற்றினார் எனவும் சொல்றாங்க. அதன் பின்னர் அன்னம்தேவ் தான் இந்த கோவிலை கட்டியதா நம்பப்படுது. ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய தசரா கொண்டாட்டங்களின் போது தந்தேஸ்வரி கோவில் கோலாகலமா காட்சியளிக்குமாங்க. கோயில்ல இருந்து சிலை சடங்குகளோடு எடுத்து செல்லப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலமா நகரம் முழுவதும் கொண்டு செல்லப்படுது. இது தற்போது நன்கு அறியப்பட்ட ஒரு சுற்றுலா ஈர்ப்பாகவும் பஸ்தர் தசரா பண்டிகையின் ஒரு முக்கிய அம்சமாகவும் விளங்குவதா சொல்றாங்க. மேலும் நவராத்திரியின் போது ஜோதி கலசங்களை ஏற்றி வைக்கும் பாரம்பரியமும் இங்க இருக்காம். இது கோயிலின் உற்சாகமான கொண்டாட்டங்களுக்கு மேலும் மெருகூட்டுவதா கருதப்படுது. தொலைதூரங்கள்ல இருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து விழாக்களில் பங்கேற்று தேவியின் வாழ்த்தை பெற்று செல்றாங்க. சரிங்க, இந்த கோவில் பற்றி சொல்லப்படக்கூடிய எல்லா தகவல்களையும் அறிந்து கொண்டோம், கோவிலையும் சுத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா தீவு பார்க்க போலாமா?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம்.

0: பிக்கை வசந்தன் கோ.
1: மாநிலங்கள் தாண்டி செய்திடும் சுற்றுலாவாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல ஜெகதல்பூர்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான இடங்களை தான் பண்பலை வழியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்திருக்க கூடிய இடத்தோட சிறப்ப கண்களால கண்டுகளிச்சு புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா சில வினாடிகள் ஆளில்லா வானூர்தி படம் பிடிக்க கூடிய காட்சிகளை நாம பார்க்கணும். பசுமையான சூழல்ல சதுர வடிவ நீர்த்தேக்கம் அமைஞ்சிருக்கு. அதன் மையத்துல தண்டு போல நீண்ட பாதை, அது முடிகிற இடத்துல வளைவான ஒரு பகுதி. மிகுதியான தண்ணீருக்கு மத்தியில அமைஞ்சிருக்க கூடிய இந்த அமைப்பை பார்க்கும் போது தீவு போல காட்சி தருதா? ஆமாங்க, ஓஹோ இதுதான் அந்த தீவு ஏரியா. சரியா சொன்னீங்க, இந்த ஏரியோட பெயர் தல்பட் சாகர் ஏரி. ஜெகதல்பூர் நகர் பகுதியிலேயே இந்த தல்பட் சாகர் ஏரி அமைஞ்சிருக்கு. இது சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்கக்கூடிய மிக பழமையான செயற்கை ஏரியாக புகழ் பெற்று விளங்குகிறது. ராஜா தல்பத் ககாத்யா என்னும் மன்னரால 400 ஆண்டுகளுக்கு முன்னர் மழை நீரை சேகரிக்கும் நோக்கத்தோடு இந்த ஏரி வெட்டப்பட்டதான் சொல்றாங்க. இதனோட நடுவுல அமைஞ்சிருக்க கூடிய தீவு பகுதியில உள்ளூர் குல தெய்வத்திற்கான ஒரு புராதன கோவிலும் வீற்றிருக்குதாங்க. துடுப்பு படகு, மீன்பிடி படகுகள்ல பயணிகள் இந்த தீவு பகுதிக்கு வரலான்னு சொல்றாங்க. அமைதியோடு காட்சியளிக்கும் இந்த தீவு பகுதி தனித்தன்மை வாய்ந்த இயற்கை எழிலையும் அமைதியையும் கொண்ட இடமா இருக்கு. இப்போ பயணிகளோட வசதிக்காக சத்தீஸ்கர் மாநில சுற்றுலாத்துறை துடுப்பு படகு மற்றும் மோட்டார் படகு வசதிகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒரு பூங்காவை போன்று மக்கள் பொழுது போக்குவதற்கான அடிப்படை வசதிகளும் இந்த தீவு பகுதியில உருவாக்கப்பட்டு இருக்குதாங்க. இந்த தீவு பகுதியில பாருங்களேன், தென்னை மரங்கள், விளக்கு கோபுரம் மற்றும் இசை நீரூற்றுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. நேரம் போவது தெரியாம அமர்ந்து சுற்றியுள்ள இயற்கை எழிலையும் சூரிய உதயத்தையும் மறைவையும் பார்த்து ரசிப்பதற்காக இங்கு ஏராளமான மக்கள் கூடுறாங்க. இங்குள்ள இசை நீரூற்றும் பயணிகளுக்கு மத்தியில பரவலா சுவைக்கப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. மேலும் இங்கு உடற்பயிற்சி செய்வது போன்ற சிலைகளும் அமைதியா அமர்ந்து இளைப்பாறுவதற்கான கல் மேடைகளும் மென்மையான நீரோட்டத்தை காண்பதற்கான அமர்வுகளும் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். இப்ப வாங்க, இந்த தீவு ஏரி என அழைக்கப்படக்கூடிய செயற்கை ஏரியான தல்பட் சாகர் ஏரியோட அழக ஆராதிக்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
5: இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்ன பிள்ளை, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? சத்தீஸ்கரின் ஜெகதல்பூர்ல இருக்கக்கூடிய சில அழகான இடங்களை பார்வையிட்டோம். அழகான பிரம்மாண்டமான அரசர்களின் வாழ்க்கையை காட்சிப்படுத்திய பஸ்தர் அரண்மனை. சக்தி பீடங்கள்ல ஒன்றா கருதப்படும் தந்தேஸ்வரி கோவில், மழை நீரை சேகரிக்க செயற்கையா அமைக்கப்பட்ட தல்பட் சாகர் ஏரி, இவை பற்றின தகவல்களை அறிந்து கொண்டதும் கற்பனை வழியே காட்சி உலா சென்றதும் உங்களுக்கு எப்படியான பட்டறிவை கொடுத்தது என்பது உடனே

நேரடியாக 8656 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சத்தீஸ்கரில் பால் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சியின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு தீரத்கர் நீர்வீழ்ச்சி என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் ஈரோடு வெங்கப்பூர் குமார், மதுரை உசலம்பட்டி கே எஸ் கே ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா, கணக்கம்பாளையம் சசிகலா, நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், நந்தபலம்பாளையம் சுபத்மாவதி, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. ஜெகதல்பூரில் செயற்கையாக அமைக்கப்பட்ட தீவு ஏரியின் பெயர் என்ன? எதற்காக அமைக்கப்பட்டது? ஜெகதல்பூரில் செயற்கையாக அமைக்கப்பட்ட தீவு ஏரியின் பெயர் என்ன? எதற்காக அமைக்கப்பட்டது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலில் இருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி, மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அம்மன் TRY TMT கம்பிகள்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT கம்பிகள்
0: வழங்கும் லேக் FM இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் நேர்களே. மேகங்கள் முத்தமிடும் மலை நகரம் கொடைக்கானல், மலை துளிகள் மெதுவாக மனதை வருடும் சொர்க்கம், பனித்தூவும் பாதைகளில் நினைவுகள் பூத்து குலுங்கும் இடம், ஏரிக்கரையில் வீசும் காற்று கூட

0: கவிதை பாடும். மரங்களின் நிழலில் இயற்கை இசை பாடி கொண்டே இருக்கும். இந்த குளிர் நகரத்தின் அழகை போல நம் மனதையும் இசையால் நிரப்ப சுற்றுலா சொந்தங்களோடு லேக் எஃப்எம் பூங்காவிலிருந்து நேயர்களை சந்திக்கிறார்கள் பெனாசிர் யோகானந்த், கொடுமுடி ரகுநாதன், ரீனா.
1: கொடைக்கானல் பிரையல் பூங்கால 63வது மலர் கண்காட்சி 5வது நாள் இன்று. வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பா நடக்க இருக்குங்க, நடந்துட்டு இருக்கு. நம்ம எங்க நிக்கிறோம்னா பிரையன் பூங்கால உள்ள வந்தீங்கன்னா நீண்ட புல்வெளி இருக்கு. அங்க நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அந்த அரங்குல வந்து அகில இந்திய மொழி கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற பதாகையோட இந்த வருஷம் முதல் முறையா அரங்கு எண் 28 எங்க இருக்குன்னு தேடி வாங்க பயணம் போது கேட்டுட்டே வருகிற நண்பர்கள், நம்மளும் வந்து இந்த மலர் கண்காட்சிக்கு போகணும், நம்ம லேக் எஃப்எம்ல பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரங்கு எண் 28க்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோங்க. இன்னைக்கு மலர் கண்காட்சி மிக சிறப்பா நடக்குது. பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் டைம் அப்படின்றதுனால சுற்றுலா பயணிகளோட வருகை நிறைய இருக்கு. நம்மளை சுத்தி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க? மலர்கள் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: தனிகா.
1: தனிகா, நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டே இருந்தீங்க. எங்க அம்மா பேச சொன்னாங்க அப்படின்னு வேற சொன்னீங்க. முதல்ல உங்க பேர் சொல்றதுக்கு முன்னாடி அம்மா பேர் சொல்லுங்க.
2: மாரியம்மாள்.
1: மாரியம்மாள், எங்க இருந்து வரீங்க?
2: ஈரோடு.
1: ஈரோட்ல இருந்து வரீங்க. அம்மா பேர்
2: சொன்னாங்க. ஆமா, அம்மா இங்க எஃப்எம் இருக்கு எங்கன்னு பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப இதை விரும்பி பாப்பாங்க.
1: கேப்பாங்க.
2: சின்ன வயசுல இது கேப்பாங்க. அவங்க டெய்லரு, சோ அவங்க தைச்சிட்டு இருக்கும் போது இதுதான் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு வேலை பண்றதுக்கு.
1: அவங்க மகள் எஃப்எம்ல பேசுது அப்படின்னு பூரிப்பா பக்கத்துலாம்.
2: ஆமா, போன் பண்ணி
1: சொன்னீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: தனிகா.
1: தனிகா, நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில ஐடில. ரொம்ப இது ரொம்ப சில்லா இருக்கு.
1: இதுதான் முதல் முறையா நீங்க மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கதா?
2: இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம், கண்காட்சிக்கு இதான்.
1: இனிமேல் வந்து பூ புடுங்குறவங்களும் யோசிப்பாங்க நீங்க சொல்றத பார்த்தா. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க கணவர் ரொம்ப நேரமா உங்களை புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர்?
3: குமரன்.
1: குமரன், எல்லா பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து வாய்ஸ் வரா பிள்ளையா இருக்கீங்களே?
3: கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வாய்ஸ்.
1: சரிங்க. உடம்பு சரியில்லாம இருந்தாலும் வந்து மலர் கண்காட்சிக்கு உங்க மனைவி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அவங்களோட
3: ஹனிமூன் ட்ரிப், அதனால இப்பதான் மேரேஜ் ஆச்சு, சோ அதனால வந்திருக்கோம்.
1: சரிங்க சரிங்க. சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி போட்டோ எடுப்பீங்களா?
3: கண்டிப்பா எடுப்போம்.
1: காதல் படத்துல
3: வர்றீங்க,
1: சூப்பர் கப்பல் அப்படி சொல்லுங்க.
3: உங்களை
1: நான் சொல்லிட்டு இருக்கேங்க. மகிழ்ச்சி, நிறைய நண்பர்கள் வந்து உங்களோட சேர்ந்து நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: இந்த டிராகன் படத்துல இருந்து வழி துணை.
1: வாழ்க்கை துணை, வாழ்க்கை முழுக்க வரட்டும். சரிங்க, கண்டிப்பா உங்க பாடல் வரும். அதுக்கு முன்னாடி சில நண்பர்களை சந்திக்க போறோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பிரபாகரன், ராலிபிட்ல இருந்து வரேன், மத்தலகுண்டு பக்கத்துல. என் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோட மொத்தமா வந்திருக்கோம். இதுதான் கொடைக்கானலுக்கு வர்றது முதல் முறையா வரேங்க மேடம். மலர்கள்லாம் நல்லா மௌனமா பூத்து குலுங்குது, ஒரு ரம்யமான சூழ்நிலையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேடம். எங்க அம்மா தான் இந்த எஃப்எம்ல பேசணும்னு சொன்னாங்க.

0: தோட்டத்துல வேலை பார்த்துட்டே கேட்டுட்டு இருக்கேன்னு
1: சொன்னாங்க. சொல்லி
0: இருந்திருக்காங்க நின்னு பேசிட்டு
1: இருக்கேன்.
0: விராலிப்பட்டி மேடம், மத்தல குண்டு
1: மத்தல குண்டு பக்கத்துல இறங்கினவனே போய் விடுவோம்.
0: பக்கத்துல இருந்து இப்பதான் முதல் முறையா வரேங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கேட்கலாம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். வழங்கிக் கொண்டிருக்கும் லேக் FM. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
11: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
12: கோடி பண்பலை 100.5 லேக் FM. கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி மிக சிறப்பாக 5th நாள் நடந்துட்டு இருக்குங்க. வர 31st வரைக்கும் நடக்க இருக்கு. பள்ளிகள் திறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா வீக்கெண்ட் டைம் இல்லையா. அங்கங்க பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க, அந்த மலர்களை போட்டோ எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை சார்பாக இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. மேடை அமைச்சு இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அங்க பயங்கர சத்தமா இருக்கிறதுன்றதுனால நம்ம எங்க நிக்கிறோம்னா நீண்ட புல்வெளி இருக்குங்க. சிறுவர் பூங்கா என்னன்னு கேட்டுவாங்க. அது NCL பிரையன் பூங்காவுக்கு உள்ளதா இருக்கு. சிறுவர் பூங்காவுக்கு முன்னாடி நீண்ட புல்வெளியும் அங்க நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. நம்ம கோடை பண்பலை 100.5 இந்த வருஷம் முதல் முறையா அரங்கு எண் 28 உங்களை வரவேற்கிறது அப்படின்ற ஒரு பதாகையோட அமைச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடிதான் அதையும் சொல்லிடுறோம். நம்ம கோடு பண்பலை 100.5 அந்த அரங்கு எண்ணுக்கு முன்னாடி, அரங்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் கூட வச்சிருக்கோம். நீங்களும் அறிவிப்பாளர் ஆகலாம், 1 நிமிஷத்துல அறிவிப்பாளர் ஆகலாம். அதுல உட்காந்து போட்டோ எடுத்தீங்கன்னா அப்படியே அறிவிப்பாளர் மாதிரியே இருப்பீங்க. முற்றிலும் இலவசம் அப்படின்ற தகவலையும் இந்த நேரத்துல நாங்க சொல்லிக்கிறோம். கொடைக்கானல் காலநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மௌனமான வெயில், மூடி மூடி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெயில் தான். ஆனா இருந்தாலும் அதுல நிக்க முடியல, அதனாலதான் கொடை பிடிச்சிட்டு நிக்கிறோம். உங்களுக்கு டபுள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கொடை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மதியத்துக்கு மேல மழை வருதுங்க, அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்க வரும்போது கொடை எடுத்துட்டு வாங்க. இப்ப கோடை 100.5 ஒரு நண்பர் பேச போறாங்க. வணக்கம்.
13: வணக்கம். வணக்கம் மேடம். நாங்க சிவகாசியில இருந்து வந்திருக்கோம், ஃபேமிலியில வந்திருக்கோம். இது கொடைக்கானலுக்கு வரணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் கனவா இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சிங்கிறது என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன் சொல்லலாம், இல்ல ஹைலைட்னு சொல்லலாம். நாங்களே எதிர்பார்க்கல. இப்படி நாங்க வந்து சாதாரணமா மலரை பார்க்கல, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 100, 200, 1000 உழைப்பாளிகளுடைய உழைப்பா பாக்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் பூத்து குலுங்குற மலரை வந்து எத்தனையோ தோட்ட தொழிலாளர்களுடைய கடின உழைப்பு, எங்க மலர் எப்படி விரிஞ்சு மனம் வீச

0: மாதிரி எங்க மனசும் விரிஞ்சி பரவசம் அடையுது. வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஒரு தமிழ்நாடு அரசு தோட்டக்கலையா என்ன சொல்றது இல்லை, சுற்றுலாத்துறை தோட்டக்கலை எல்லாருக்கும் நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு டிராபிக் இருக்கு, அதை வந்து இன்னவிட்டபிள் தவிர்க்க முடியல. அதுக்கு மீறி ஏதாவது சம்திங் சொல்ல வரல. இட்ஸ் அ கிரேட் மொமெண்ட் ஃபார் அஸ் இன் அவர் லைஃப். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
1: வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லணும் சார், நான் இனிமேல் பேச வாய்ப்பே இல்லை. மேடம் உங்க பேர் சொல்லுங்க.
2: ரேஷ்மா, என் பேர் ரேஷ்மா.
1: மலர் கண்காட்சி நல்லா பாத்தீங்க.
2: நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிளவர்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிளவர்ஸ் இன்னும் பாத்துட்டே இருக்கோம். அங்க இதெல்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு சான்சஸ் இல்ல. இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாமே டெய்லியா அந்த மாதிரி, அதுல இவங்க அந்த டெக்கரேஷன் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட், அது ஒரு ஒரு ஷேப்ல அந்த ட்ரீ எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா, டெம்பிள் மாதிரி அந்த திண்டுக்கல் போட்டு ஒரு ஹைலைட், அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புல், நம்ம அந்த ஜல்லிக்கட்டு காளை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பரவாயில்ல. அது எங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு நல்ல மொமெண்ட். கிட்ஸுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது.
1: அதனால பேர் வந்து அந்த மலர் வளைவுகள் மட்டும் பார்ப்பாங்க. அது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் போட்டு பாம்பன் பாலம் தஞ்சை கோவில் ஜல்லிக்கட்டை அடக்கிற மாதிரி ஒரு காளையர், இந்த மாதிரி எல்லாம் வந்து
2: புவிசார் குறியீடு அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய பார்ப்பாங்க.
1: அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா மலைப்பூண்டு அந்த மாதிரி
2: அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தோம்.
1: நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாடல் வேணும்?
0: நம்ம தென்மதுரை வையை நதி அப்படிங்கிற பாட்டை போடுங்க. அது 90ஸ்ல, நாங்க 90ஸ்
1: நன்றி.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
6: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
5: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
9: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 லேக் FM. கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலை கண்காட்சி மிக சிறப்பாக 5வது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
14: சுத்தி பாத்துட்டு இருக்கேன், ஏன்னா மிஸ் பண்ணிட கூடாது நாட்களை. அதனால வந்து கிட்டத்தட்ட தெரியல, ஆனா நல்லா இருக்கு, நல்லா
13: இருக்கு.
14: இப்ப வரைக்கும் நான் வந்திருக்கேன், எனக்கு குரூப் போட்டதில்ல, அந்த நாள் அந்த நாள் மட்டும் நீங்க போட்டாங்க, இன்னும் இல்ல வந்துட்டேன். சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு, வெயில் நல்லா இருக்கு, நீங்க கொடை பிடிச்சிருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு வந்து வானம் தான் கொடையா இருக்குது.
13: கூலி வேணும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க.

0: ஜாப் அப்படிதான் பாத்தீங்கன்னா. இங்க பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாத்துக்கோங்க, நம்ம நேரு பார்த்து அழகா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நீண்ட புள்ளைகள்
1: கூட இந்த கையில பைக்,
0: ஆமா
1: அந்த கையில பேக், இங்க வந்து இது அப்பாவா
0: தமிழ்நாடு அரசு சார்பில், சுற்றுலாத்துறை சார்பில், அப்புறம் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் அப்படி நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. சரிங்க, அதுல ஒரு அரங்கு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு அப்படின்ற பதாகையோட அரங்கு எண் 23 நினைக்கிறேன் அப்படிதானங்கய்யா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: எனது பெயர் வந்து பரணிச்செல்வன். நான் குழந்தைகள் பாதுகாப்புல வந்து வழக்கு பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். எனது மேற்பார்வையாளர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து

0: பதாகையோட அரங்கு எண் 23 நினைக்கிறேன், அப்படிதானுங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
1: எனது பெயர் வந்து பரணிச்செல்வன். நான் குழந்தைகள் பாதுகாப்புல வந்து வழக்கு பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். எனது மேற்பார்வையாளர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து இங்கே வந்து அரை எண் 23 வந்து குழந்தைகள் பாதுகாப்பு பற்றிய வந்து துண்டு பிரசாரங்கள் மற்றும் கையேடுகள் வழங்கி கொண்டு உள்ளோம். அனைத்து சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்களும் இந்த துண்டு பிரசாரங்களை பெற்று அவர்கள் பயனிடுமாறு குழந்தைகள் பாதுகாப்பு துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேடம்.
0: இதுதான் முதல் முறையா இந்த அரங்கு அமைச்சிருக்கீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி அமைச்சிருந்தீங்களா?
1: குழந்தைகள் பாதுகாப்புக்காண்டி வந்து இந்த துண்டு பிரசாரங்கள், குழந்தைகளுக்கான குழந்தை திருமணம் பற்றி மற்றும் பாலியல் தொந்தரவு மற்றும் குழந்தை தத்தெடுத்தலுக்கான அனைத்து துண்டு பிரசாரங்களும் மற்றும் கையேடுகளும் வழங்கி கொண்டிருக்காங்க.
0: இந்த அவசர இலவச தொலைபேசி எண்ண கூட வந்து குறிப்பிட்டிருக்கீங்க, என்ன எண்?
1: 1098 மேடம்.
0: அதுக்கு அழைச்சா என்ன ஆகும்?
1: அதுக்கு நீங்க அழைச்சீங்கன்னா வந்து உங்களுடைய குறைகள், குழந்தைகளுக்கு என்ன தேவையானது மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அழைப்பாளர்கள் வந்து அவங்கள வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்றதை வந்து 24 hours வந்து நாங்க போய் மீட்டு அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவோம் மேடம். இப்போ எங்க மேற்பார்வையில் பேசுவார் மேடம்.
3: பொதுவாக எங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதுக்காக வந்து 24 மணி நேரமும் இந்த குழந்தை உதவி மைய எண் வந்து 1098 செயல்பட்டு வருது. அதன் மூலமா நிறைய குழந்தைகள் ஆபத்து நேரத்துல இமீடியட்டா போய் நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படும் வன்முறைகள் பாதிப்புகள் பற்றின வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும். அதனால குழந்தைகளை வந்து அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சமுதாயத்தை நல்ல ஒரு ஆளா வாழ்ந்தா எங்களுடைய அந்த துறையினுடைய நோக்கம்.
0: வருங்கால தலைமுறையினர் வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அதுதானே? 1098 குழந்தைகளுக்கு எந்த அவசர நிலைனாலும் இந்த எண்ண தொடர்பு. சரிங்க, மகிழ்ச்சிங்க உங்கள்கிட்ட பேசினதுல. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அரங்கு எண் 24 நினைக்கிறேன், யோகா இயற்கை மருத்துவ விழிப்புணர்வு முகாம் அப்படின்னு ஒரு அரங்கு இருக்கு. அதுல ஒரு நண்பர் சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேம். என்னுடைய பேர் கோகுல். கவர்மெண்ட் ஜிஹெச்ல இருந்து வந்திருப்போம், மருத்துவர், சித்த மருத்துவர். ஸோ சித்தா பிளஸ் யோகா இயற்கை மருத்துவத்தை பத்தி பீப்புளுக்கு ஒரு
0: விழிப்புணர்வு.
4: இயற்கையோட ஒன்றிணைந்து எப்படி நான் ஒரு ஃபுட்டை எடுத்துக்கணும், அந்த கல்ச்சர் அது எல்லாமே சொல்லணும். அதர் தென் வேற என்னெல்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணிக்கோனா மகப்பேறு சஞ்சீவி பீப்புள் நவ டேஸ் வந்து என்ன மாதிரி நான் ஒரு பிரெக்னண்டா இருக்கிறவங்க, ஸோ வெறும் அயன் ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறாங்க. அடிஷனலா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து மகப்பேறு சஞ்சீவி கிட்னு அவங்களுக்கு கொடுக்குறோம், அதாவது அந்த 10 மந்த்துக்கான பிரெக்னன்சி கிட்னு சொல்லி அவங்க கொடுக்குறோம். ஸோ எதுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுதுன்னா அவங்களோட ஹெச்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம ஒரு கிட் கொடுக்குறோம், தட்ஸ் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங், அந்த மில்க் சிச்சுவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது நிறைய பேருக்கு அண்ணா வேற இருக்காங்க. ஸோ இது மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து கிட் வாங்கிக்கலாம்.
0: இயற்கை சார்ந்த மருத்துவத்தை வலியுறுத்தி இந்த அரங்கு அமைச்சிருக்கீங்க, மகிழ்ச்சிங்களா உங்களை சந்திச்சதுல. நன்றி.
5: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
7: அம்மன் TRY TMT கம்பிகள்
5: வழங்கிய லேக் FM இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
8: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
9: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இன்னைக்கு பிரைன் பார்க்ல 63வது மலர் கண்காட்சி அரங்கத்துல இருக்கோம். இது எந்த நேரம் சரியா சொன்னோம் அப்படின்னா, நம்ம நம்ம நம்ம
6: இடம் பேரு கொடைக்கானல்.

0: உள்ள வந்தீங்கன்னா பிரெயின் பூங்கான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த பூங்கா எங்க இருக்குன்னு கேட்டு வந்தீங்கன்னா நீண்ட புல்வெளி இருக்கும், அங்க நிறைய அரங்குகள் இருக்கு. அங்க வந்து அரங்கு எண் 28 நம்ம கோடை பண்பலை முதல் முறையா இந்த வருஷம் அரங்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கோம்.
1: கோடை பண்பலை அரங்கு மட்டும் இல்ல, இங்க நிறைய அரங்குகள் இருக்கு. நிறைய இந்த தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. இந்த பெண்கள் விழிப்புணர்வு குறித்த ஒரு அரங்கம் இருக்கு, குழந்தைகள் விழிப்புணர்வு கொடுத்த ஒரு அரங்கம் இருக்கு, தைலம் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க. இந்த எலி விரட்டி கண்ணுக்கு பாத்தீங்கன்னா கலப்பாம்பூச்சி பள்ளி கொசு விரட்டி எல்லாம் வச்சு பெரிய லெவலில் வச்சிருக்காங்க. அது நம்ம நம்ம பக்கத்திலே இருக்கு, நம்ம இடதுபுறமா அதை வந்து பார்த்து பயன்படுத்திக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படியே மலராலேயே அப்படியே வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. அப்படி அந்த அதே மாதிரி மஞ்சள் கலர்ல அந்த கல் என்ன கலர் இருக்குமோ அதே கலர்ல வந்து பண்ணிருக்காங்க. கட்டிடத்தெல்லாம் பார்க்கணும். நம்ம நேயர்கள் வந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மலர் கண்காட்சி நடக்க இருக்கிறது. எல்லாரும் வாங்க, கண்டிப்பா அதை வந்து சுத்தி பாருங்க. இதெல்லாம் பார்க்கணும், ஒரு அதிசயம். கண்டிப்பா வருவீங்க நம்புறோம். ஐயா அக்கா,
0: ரங்கநாதன் கூப்பிட்ட பிறகு வராம இருப்பாங்களா? 5வது நாள் மலர் கண்காட்சி மிக சிறப்பாக பிரெயின் பூங்கால இருந்துட்டு இருக்குங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு குடும்பத்தினர் நிக்கிறாங்க, அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம். கோடை பண்பலைக்கு நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். என் பேர் பாலகுமார். இந்த மலர் கண்காட்சி பாக்கலாம்னு வந்திருக்கோம். இங்க நல்ல செட்டப் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு.
0: ரொம்ப சீரியஸாவே பேசுறீங்களே, என்ன விஷயம் சார்? மனைவி அடிச்சிட்டாங்களா?
2: அதெல்லாம் ஒண்ணு,
0: இப்பதான் சிரிப்பே வருது. சரிங்க, அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே பேசணும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தா என்னங்க, ஒரு புன்னகைதான். சரிங்க, மகிழ்ச்சிங்க. உங்க குடும்பத்தினரை சந்திக்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி திருச்சியில பயங்கர வெயில், இங்கேயும் வெயிலா இருக்கு. குளிர தேடி தானே வந்திருப்பீங்க? ஆனா இங்கேயும் வெயிலா இருக்கு. கொடைக்கானல் எப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சீங்களா?
2: இல்ல இல்ல, நல்லாதான் இருக்கு.
0: வேர்க்காத வெயில், அதை சொல்லுங்க. திருச்சியில இந்த வெயில நின்னோன்னா ஆம்லெட் போட்டுருவாங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க. உங்க பேரு?
3: என் பேர் சுபாஷினி.
0: சுபாஷினி, நீங்க வேலை பாக்குறீங்களா?
3: ஆமா, நிறைய இன்வெஸ்ட் வச்சிருக்கோம்.
0: கொடைக்கானல் வர்றதே வழக்கமா இல்ல மற்ற இடங்களுக்கு
3: போவோம்?
0: சரிங்க, அடுத்த வாரம் இந்நேரம் எல்லாம் பாரு, துண்டக்கானா ஒரு யூனிஃபார்மா காணோம், ஷூவா காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்போம். என்ன பாட்டு வேணும்?
4: முதல் நீ முடிவு.
0: ரொம்ப அழகான பாடல், கேக்கலாமா? நன்றி.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
4: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: நாள்தோறும் நம் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பொறியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும்

0: சிஎஸ்பிஎஸ் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் டி எஸ் வெங்கடேஸ்வரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
5: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.

0: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd கண்காட்சி 5th நாளாக இன்றும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வடிவமைச்சிருக்க வடிவங்களை, பூக்களாலே வடிவமைச்சிருக்க வடிவங்களை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க, புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. சுல்லுன்னு ஒரு வெயில் அடிக்குதுங்க. இந்த காலநிலையை ரசிச்சுட்டு இங்க நிறைய அரங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல ஒரு அரங்குக்கு முன்னாடிதான் நம்ம நின்று இருக்கோம். கூட்டுறவு சங்கத்தின் தயாரிப்புகள்னு சில பொருட்கள் வச்சிருக்காங்க. என்னென்ன பொருட்கள்னு அந்த உரிமையாளரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இது வந்து கொடைக்கானல் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோடது. நம்ம வந்து யூகலிப்டஸ் ஆயில் வந்து நேச்சுரல் ஆயில் கொடுக்குறோம். இது வந்து ஒரிஜினல் ஐபி கிரேடு, 100% பியூர் கொடுக்குறோம். அதுல வந்து எந்த வித அடல்ட்ரேஷன் இல்லாம வெளியில வந்து பாத்தீங்கன்னா யூகலிப்டஸ் ஆயில் பேர்ல வெறும் கேம்பர் ஆயில் தான் கொடுக்குறாங்க. அது வந்து நல்லா மெடிசன் போட்டுதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் குவாலிட்டி. அது விளம்பரப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மலர் கண்காட்சியிலையும் நம்ம கடை இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து உங்க மூட்டு வலிக்கு ஸ்பெஷல் தைலம் கொடுக்குறோம். மூட்டு வலி, இடுப்பொலி, கை கால் குடைச்சலுக்கு. அதே மாதிரி பல்வலிக்கு தைல, கிராம்பு தைலம் இருக்கு, லெமன் கிராஸ் ஆயில் இருக்கு, மற்ற நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கொடுக்குறோம்.
0: எதுவுமே கலப்பு இல்லாதது அப்படின்னு அழுத்தி சொல்றீங்க. சரிங்க, இது வந்து ஒரு ஒரு கிராம் அதாவது 100 மில்லி.
2: என்னோட பேரு பெருப்புகள் ரமேஷ். திண்டுக்கல் மாவட்டத்துல வேடச்சூர்ல இருந்து இங்க கண்காட்சி சம்பந்தமான செய்திகள் சேகரிப்பு பணிகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறேன்.
0: உங்க பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கலாமா?
2: அருமையான நிகழ்வு. இருந்து பேசிட்டு போறது மிக பிரதானமானதா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப அழகா பேசுறீங்களே, இந்த தமிழுக்கு என்ன காரணம்?
2: தமிழ்னுடைய ரத்தத்துல ஊர்ன விஷயமானது. இந்த தமிழ் வந்து நம்ம வாசிக்கிறது மட்டுமல்லாம ரத்தத்திலே இருந்து வளர்ந்து போற்றக்கூடிய விஷயம். இந்த தமிழை வந்து அழகா பேசுறத அழகே. முருகப்பெருமானோட பூமியில இருக்கிறோம். அதனால தமிழ தமிழா அழகா பேசுறதா முக்கியம்.
0: சரிங்க, ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுறீங்க, அதுவே மகிழ்ச்சியா இருக்கு. சரி, எப்படி இருக்கு
2: 63rd மலர் கஞ்சி கண்காட்சியானது மிகவும் அழகாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னாக்க, கடந்த காலங்கள்ல இந்த மலர் கண்காட்சி நிகழ்ச்சி அப்படின்றது வந்து அரசியல் தலைவர்களோட தலையீடுகள் இருந்தது. இந்த முறை ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த அரசியல் தலையீடுகள் இல்லை. அரசியல்வாதிகளும் இங்கு பெரும்பாலும் முக்கிய நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளல அப்படிங்கிறது. மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மற்றும் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை சார்பாகவே மிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளார்கள். மிகவும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம திண்டுக்கல் பெருமைப்படுத்தும் வகையில பூட்டை அலங்கரிச்சிருக்கிறாங்க. பாம்பன் பாலத்தை அலங்கரிக்கும் வகையில பாம்பன் பாலம்

0: திட்டங்களை மலர்களால கோர்த்து வச்சிருக்கிறாங்க. சுகாதாரத்துறை சார்பாக அங்கங்கே ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு வருகிற பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு வந்து உடல் உபாதைகளில் இருந்து பாதுகாப்பதற்காகவும் அருமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க.
1: இதெல்லாம் வந்து நாங்களே முன்னாடியே சொல்லிட்டோம், நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு அரங்கா போயிட்டு இருக்கோம். சரிங்க, இப்ப என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: மெல்ல திறந்த கதவுல இருந்து வா வெண்ணிலான்ற பாடல் இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு நம்புறேன். அந்த பாடல் நீங்க கோடை பண்பலையில கேட்டா மிகவும் மகிழ்ச்சியா
1: கண்டிப்பாங்க. இதோட நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் ஒரு நபர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேரு?
2: வணக்கம், வினோத்குமார்.
1: வினோத்குமார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: நான் தேனில இருந்து வந்திருக்கேன்.
1: சரிங்க, பேக்கோட வந்திருக்கீங்க எஃப்எம்ல பேசணும்ன்றதுக்காக.
2: ஆமாங்க.
1: சரிங்க, எப்படி இருக்கு மலர்கண்ணு?
2: மலர்கண்ணு நல்லா இருக்குங்க. நல்லா பியூட்டிஃபுல்லா நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா வெரைட்டியும் நல்லா பண்ணிருக்காங்க மேம்.
1: சரிங்க, மகிழ்ச்சிங்க. உங்க பேரு?
3: கார்த்திகா மேம்.
1: கார்த்திகா, நீங்களும் தேனி தான்?
3: ஆமாங்க மேம்.
1: சரிங்க, இப்போ ரசிங்க, இப்போ பாடல் வருது. இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த பாடலோட நம்மளும் நிலையம் திரும்புற நேரம் ஆச்சு. நம்ம இறுதியா சொல்ற வார்த்தை அதுதாங்க, இது நம்ம கொடைக்கானல், இது உங்கள் சொத்து மாதிரி இது நம்ம சொத்து. அந்த கொடைக்கானல நம்ம பாதுகாப்போம் அப்படின்ற சொல்லி கொடுமுடி ரகுநாதன், வீணா, அப்புறம் பெனசரி யோகானந்த், நன்றி நேர்களே.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நல்லிடமான நண்பர்கள், வணக்கம் நேர்களே.

வாழ்க்கை எனும் நாணயத்தின் இரு பக்கங்கள் இன்பமும் துன்பமும். இன்பம் நம்மை உற்சாகமூட்டும், துன்பம் நம்மை பக்குவப்படுத்தும். இன்பமான வேளையில் நம்மோடு இணையும் இதயங்கள் துன்பத்தில் துவண்டு விடாமல் காக்கும் கவசங்கள். எதிர்பார்ப்பின்றி எதையும் செய்ய அணியமாகும் உறவுகளை எப்போதும் கொண்டாடுவோம், எந்நேரமும் கை கொடுப்போம். அப்படியான உறவுத்தலை கொண்டிருக்கும் பாச உள்ளங்களை நேசத்தோடு தேடிச் சென்று சந்திக்கும் நேரமாக இது. இல்லம் தேடி வரும் பன்மலை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12 மணி 3 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: எஸ்
1: சார், யாழரசனுங்களா?
0: ஆமாம்
1: சார், நாங்கள் வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: எங்கேருந்து?
1: வாய்ஸ் டெஸ்ட் கம்பெனி.
0: ஓகே.
1: அது சென்னையில் இருக்குது.
0: ஓகே.
1: உங்கள் வாய்ஸ் வந்து க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லிவிட்டு நீங்கள் பேசினது பாடினது இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க.
0: யார் ப்ராங்க் பண்ண சொன்னாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: ப்ராங்க் இல்லைங்க. நீங்கள் உங்கள் நேட்டிவ் சென்னைங்களா? இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா?
0: இல்லை.
1: ஆனால் உங்களுக்கு சென்னையிலேருந்து தான் நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். எங்கள் ஆஃபீஸ் சென்னை அடையாரில் இருக்குது.
0: ஓகே.
1: அங்கேருந்து தான் கால் பண்ணியிருக்கோம். ஒரு ஆன்லைன் ஆட் கொடுத்துருந்தோம். அந்த ஆன்லைன் ஆடில் தான் உங்களோட வாய்ஸ் நோட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். நீங்கள் சமீபமாக யார் கூடயாச்சும் சேர்ந்து பாட்டு பாடினது இல்லை ட்ரிப் எங்கேயாச்சும் போன மாதிரி இருந்தது, நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பேசுறதே பாடுற மாதிரி தாங்க இருக்கு. அதுவும் முக்கியமாக சொல்ல போனோன்னா, நாங்கள் வந்து நிறைய ஷார்ட்டட் லிஸ்ட்ல கேண்டிடேட்ஸ்லாம் வச்சிருந்தோம். அதில் உங்க பேர் தான் வந்து நல்லா தமிழ் பேரா இருந்தது. பிஸியா இருக்கீங்களா? இல்லையே. ஆனா வந்து
0: சொல்லுங்க.
1: அதுல இருந்துதான் நாங்க வந்து சரி, நாங்க வாய்ஸ் ஓவர் கம்பெனி தான் வச்சிருக்கோம், இருந்தாலும் நீங்க ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டுல இருக்கிறனால அந்த வாய்ஸ் ஓவரை ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டுல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு எங்க கம்பெனிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணோம்.
0: என்னங்க
1: வாய்ஸ் ஓவர்னா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல?
0: ஆமாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தனியா இருப்பாங்க.
1: வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லங்க? இப்ப வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ல நிறைய காசு கேக்குறாங்க. ஆனால ரோபோட்டிக்ஸ் AI யூஸ் பண்ணி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்கல்ல?
0: ஆமா.
1: அந்த மாதிரி டெக்னாலஜிய யாழரசனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சஜஷன் வந்தது.
0: ஓகே.
1: அதனால சரி, நீங்களும் அந்த ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, உங்க வாய்ஸும் நல்லா கியூட்டா இருக்கு, ஸோ அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விதமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நீங்க என்னன்னா இப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் தான் பேசுவேன்னு சொல்லிட்டீங்க. நான் எவ்வளோ முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க.
0: நீங்கள் எப்படி லொடலன்னு பேசுகிறத பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ராங்காலாக இருக்குங்க. ஒன்று
1: ப்ராங்காலா? உங்களை ப்ராங்க் பண்ணுற அளவுக்கு யாராச்சும் இருப்பாங்களா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் யாழரசன்
0: சொல்லுங்க.
1: சரி, ரொம்ப வந்து நீங்க யோசிக்கிறீங்க. ஐயோ, யார் எவன்டா இந்த நம்பரை கொடுத்தது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க.
0: இல்ல இல்ல, ஆல்ரெடி மைண்ட்ல ரெண்டு மூணு பேர் ஓடிட்டு இருக்கு.
1: ரெண்டு மூணு பேர்? சரி, அந்த ரெண்டு மூணு பேர்ல ஒரு ரெண்டு பேரை எடுத்து விடுங்க, பாக்கலாம் யாரா இருக்கலாம்ட்டு.
0: ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றதே கொடைக்கானல்ல இருந்து ஃபோன் பண்றீங்களா?
1: சரி, அப்புறம்
0: இல்ல கேக்குறேன் கன்ஃபர்மேஷன்க்காக.
1: இல்ல இல்ல, நீங்க சொல்லி முடிங்க, உங்க டவுட்ஃபுல்லா சொல்லுங்க, நாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஆமாவா இல்லையான்னு சொல்றோம். சரி, யாரை பேரையும் சொல்லி நான் மாட்டிக்க விரும்பல அப்படிங்கறீங்களா? கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக யாழரசனை தேடி வந்திருக்கோம். எப்படி இருக்கு இந்த இன்ப அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சியா இருந்ததா? என்னடா வேலை நேரத்துல கூப்பிட்டீங்க அப்படின்னு இருக்கா?
0: இல்ல இல்ல, திடீர்னு பண் பண்ணா யாரா இருக்கும் அப்படின்னு அது நீங்க பேசின விதத்திலேயே தெரிஞ்சது. கண்டிப்பா கலைக்கதான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு
1: அவ்வளவு அப்பட்டமா வாங்க தெரிஞ்சுச்சு. ரொம்ப அழகான பேர் யாழரசன். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம்.
0: யாழ்ன்றது இப்ப இருக்க வீணையோட ஒரு ஓல்ட் ஒரிஜினல் ஃபார்ம் சொல்லலாம். ஒரு ஆரிஜின்
1: அந்த யாழுடைய அரசன்.
0: ஆமா, அதுல இருந்து வந்ததுதான் இப்ப உள்ள வீணை.
1: நல்ல தமிழ் பேர், ரொம்ப அழகான பெயர். சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம நேயர்களுக்கு.
0: எங்க வீட்ல எங்க அம்மா, அப்பா, அவ்வளவுதான். நான் மூணு பேர். என் அம்மா பேர் கிருஷ்ணவேணி, எங்க அப்பா பேர் பாலகிருஷ்ணன், அப்புறம் எங்க அம்மா சீர்ப்பாங்க, அவங்க பேர் குப்பம்மாள்.
1: உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் இப்ப ரோபோடிக் இன்ஸ்ட்ரக்டரா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதாங்க. எங்களை பத்தி நாங்களே ரொம்ப சிம்பிளுங்க, நாங்க இவ்வளவுதான் தன்னடக்கத்தோட இருப்போம். அதனால எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? ஆமா, பாத்தீங்களா, தன்னடக்கம்ன்றது இதுலயே தெரியுது. ஏன் அப்படின்னா, ஆமான அவரு ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அதுவே பெரிய தன்னடக்கம்னு சொல்லலாம். உங்களுக்காக ஒரு பாடலும் வந்துட்டே இருக்க கூடிய பண்புலையின் 1.5 இருந்து. நன்றிங்க.
0: நன்றி.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999. தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
11: நாள்தோறும் நம் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பொறியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் M. குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 24 24 26 24 24 29. 290-333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 0-45-42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி? அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
2: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
1: நாங்களா?
0: ஆ,
1: ஜெயஸ்ரீ.
0: யாருங்க?
1: ஜெயஸ்ரீ.
0: ஜெயஸ்ரீங்களா?
1: ஆ,
0: ஓகே. எதுக்காக கால் பண்ணிருந்தீங்க?
1: நாங்க எப்ப கால் பண்ணீங்க?
0: நீங்க கூப்பிட்டனாலதாங்க உங்க நம்பர் எனக்கு கிடைச்சது.
1: இருங்க பாக்குறேன்.
0: ம், பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க?
1: ஹலோ,
0: என்னங்க கட் பண்றீங்க? ஜெயஸ்ரீ,
1: நம்பர் பார்த்தேன், போனே இப்ப வரல உங்களுக்கு.
0: இல்லையே, எனக்கு இதுல இருந்துதான் மெசேஜ் வந்தது, இதுல இருந்துதான் கால் வந்தது. அதான் யாரா இது, மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க, கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தேன்.
1: மெசேஜ் என்ன ஆச்சு?
0: இந்த நம்பர் வந்து ஜூன் 3rd அப்புறம் செயல்படாதாமா.
1: இந்த நம்பரா? 3rd அப்புறம்,
0: ஜூன் 3 அப்புறம் எங்க இந்த நம்பர் செயல்படாது, அதனால உடனே ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. அப்படி யாரா ஜூன் 3rd அப்புறம் நம்பர் செயல்படாது, எதுக்குடா நம்மள மெசேஜ் பண்ண சொல்றாங்க? இது நமக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க அப்படின்றக்காக தான்
1: கூப்பிட்டேன்.
0: கோடை எஃப்எம்மா? ஏமா, எனக்கு எதுக்குமா போன் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குமா மெசேஜ் பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு கோடை எஃப்எம்மான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நைட் எல்லாம் கண்டினியூவா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேத்து நைட் எல்லாம் 29 சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. என்னன்னு பத்தி இந்த நம்பர்ல இருந்து ரிப்ளை ரிப்ளை ரிப்ளை ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது.
1: நாங்க ஒண்ணுமே பண்ணல நேத்து நைட்னா.
0: இந்த அப்புறம் எப்படி எனக்கு இந்த நம்பர் தெரியும், நீங்களே சொல்லுங்க. இரிட்டேட் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தா எப்படிங்க? ஹலோ,
1: நாங்க ஒண்ணுமே பண்ணலாம், கோவில்ல இருந்தோம்.
0: காலையில கோயில்ல இருந்திருப்பீங்க, அப்ப நைட் யார் இந்த மொபைல யூஸ் பண்ணது? வேற யாரும் உங்க வீட்டுல இருக்கா?
1: வேற யாருமே இல்ல, நானும் பாட்டியும் தான் இருக்கோம்.
0: அப்படியா? ஏதோ ஒரு பேர் வேற வந்திருந்தது, என்ன பேரு?
1: தம்பி இருக்கான்.
0: உங்க பேர் என்ன?
1: ஜெகதீஸ்வரன்.
0: என்ன படிக்கிறாங்க?
1: 9th.
0: ஒருவேளை உங்க தம்பியோட வேலையா இருக்குமோ?
1: ஜெகதீஷ், ஜெகதீஷ் நம்பருக்கு போன் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இல்லையா? அவன் அனுப்பிச்சதான் சொல்றாங்கக்கா.
0: அப்புறம் எப்படி எனக்கு இந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும்?
1: தெரியலக்கா, நாங்க நேற்று நைட் ஃபுல்லா யூஸே பண்ணலக்கா.
0: ஆனா இது அப்ப உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க தானே அதை பொறுப்பெடுத்துக்கணும், நீங்க பாக்கணும்ல. இந்த நம்பர்ல இருந்து இத்தனை தடவை கால் வந்திருக்குன்றனால தானே நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, உங்க மொபைல உங்களோட பெர்மிஷன் இல்லாம வேற யாரையும் யூஸ் பண்ண விடாதீங்க. இதே வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆனா என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க அதான் யூஸ் பார்த்தோம், உண்மையிலே பண்ணலக்கா, கோவில்ல தான் நினைச்சு ஃபுல்லா. நாங்க எஃப்எம் வச்சிருக்கோம் வீட்டுல, கோடை எஃப்எம். இது
0: சரி,
1: அவங்களுக்கு தான் அத பாத்துட்டு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. என் தம்பி அமுச்சுடுவான்.
0: சரி,
1: நாங்க வேற யாருக்குமே அமுச்சிடலக்கா, உங்களுக்கும் அமுச்சிடவே இல்ல. நேத்து நாங்க உங்களுக்கு மெசேஜ் அமுச்சிடவும் கிடையாது.
0: ஆனா எப்படி அப்புறம் நான் உங்களோட நம்பர் இது பண்ணிருக்கேன்? கரெக்டா உங்க நம்பருக்கு நான் கூப்பிட்டுருக்கேன்.
1: அந்த மெசேஜ் அமுச்சுட்டோம்னா அதை அப்படியே ரிப்ளை அப்படியே அமுச்சுடுங்க. இங்க
0: நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சுடட்டுமா?
1: நாங்க பட்டன் செல் தான் வச்சிருக்கோம்.
0: அப்புறம் எப்படி உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும்? ஃபார்வர்ட் பண்ணி விடவா?
1: யாருன்னு
0: நம்ம கோடி பண்பலை 100.5 இருந்துதான் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம்
1: இன்னைக்கு.
0: குரல்லயே தெரிஞ்சது, இதுக்கு மேல அவங்களை எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டுதான் நான் சொல்லிட்டேன். ஜெயஸ்ரீ, எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா?
1: நாங்க தஞ்சாவூர்ல இருக்கோம்க்கா.
0: இப்போ உங்க குரல்ல இருக்க அந்த புன்னகை இதுக்கு முன்னாடி இல்லையே. ரொம்ப மகிழ்ச்சியா உங்கள்ட்ட பேசினதுல. நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க.
1: பாட்டி பேரு காந்திமதி, என் பேர் ஜெயஸ்ரீ, தம்பி பேர் ஜெகதீஸ்வரன்.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் 10th முடிச்சு 9th போறேக்கா.
0: 10th முடிச்சு 9th
1: போறீங்களா? 10th இல்ல சொல்றக்கா, 11th போறேக்கா.
0: சரி சரி, பதட்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல.
2: ஹலோ
0: ஜெகன்,
2: நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கும் தம்பிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்க்கா.
0: அடுத்து 10th போறீங்களா 9th போறீங்களா?
2: 9th போறேன்க்கா.
0: நீங்க தான் அனுப்பி இருக்கீங்க கட்ஸ் வீல? அதையே ஜூன் 3rd அப்புறம் இந்த நம்பர் செயல்படாதுன்னு வேற போட்டிருக்கீங்க, என்ன காரணம்?
2: இல்ல, நான் அங்க ஆட்டோவுக்கு பேச தெரியாது, நான் இங்கிலீஷ் மட்டும் தான் பேச தெரியும்.
0: சரி சரி, உங்களை தேடி வந்திருக்கோம், உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சாப்பிட்டீங்களா?
2: யதார்த்தமா தான்
0: யதார்த்தமா அனுப்பிச்சுட்டீங்களா? கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்காம அனுப்பிச்சுட்டீங்களா? அதான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா உங்கள்ட்ட பேசினதுல. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: ஜோ படத்துல இருந்து உருகி உருகி போனது சங்கா.

அன்புறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 5.

0: அறுவடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீலவழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
2: மாயவலை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். சைபர் கிரைம் ரிலேட்டட் மோசடிகள் எப்படி நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து கியூஆர் கோட்ல யூஸ் பண்ணி உதவி தரோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து நிறைய வந்து எஜுகேஷனுக்காக கல்வி உதவித்தொகை தராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசஸ் போல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீசஸ் போல பேசிட்டு மாணவர்களோட டீடைல்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பர்சனல் டீடைல்ஸ் வாங்குறது, அதே போல அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றது மூலமா நம்ம போன்ல உள்ள டேட்டாஸ் ஹேக் பண்றது, அதே மாதிரி நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதாவது ஒரு கால் வருது, நாங்க பள்ளி கல்வித்துறையில இருந்து பேசுறோம், காலேஜ்ல இருந்து பேசுறோம், பேரண்ட்ஸ்க்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ வந்து கால் வந்து அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கன்சர்ன்ட் ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறத என்ஷூர் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நம்ம இந்த கியூஆர் கோடை நம்மளை ஸ்கேன் பண்ண சொல்லி டீட்டெயில்ஸ் வாங்கும்போது பர்சனல் டீட்டெயில்ஸு, இப்போ பேக்ரவுண்டில் ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாஸு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகையோ காலேஜ் ஸ்காலர்ஷிப்போ ஏதாவது நீங்கள் வாங்கணுன்னா ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுன்ற ஏமாத்துறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அதை நம்ப வேண்டாம். அதுபோல் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண வேண்டாம், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுக்க நேரடியாக பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சோமுங்கிறவருக்கு வந்து ஒரு கால் வருது. அப்போ வந்து

0: நாங்க கல்வித்துறையிலேருந்து பேசுறோம், உங்க பொண்ணு 12வது படிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவரு ஆமான்னு சொல்றாரு. சோ நாங்க வந்து இந்த உங்களுக்கு பொண்ணோட ஸ்காலர்ஷிப்புக்காக வந்து வாட்ஸ்அப்ல ஒரு கியூஆர் கோட் அனுப்புறோம், அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல அவங்களுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் உட்கார்ந்து இருந்தனால அவர் வந்து இது வந்து கரெக்டானதானு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சரி, ரெண்டு பேரும் ஸ்கூல்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க, உண்மையான அதிகாரி தான் பேசுனாங்களா அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமே அவங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அவங்களுக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுல இருந்து வெளியே வராங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ராப்பரா விசாரிக்கிறதுனால அவங்க ஏமாற்றப்படுறதை தவிர்த்துடுறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் தானே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டீடைல்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. அதை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய விஷயங்களை. ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கால் பண்றாங்கன்னா 1930 நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் www.cybercrime.gov.in அதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றதை என்ஷூர் பண்ணுங்க. அதுபோல இந்த மாதிரி அனானிமஸ் கால்ஸ் வருதுனாலே அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்களே தவிர நல்லது செய்யணுங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து கால் வர்றது கம்மி. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிச்சோம்னா நம்ம வந்து ஏமாந்துறதை தவிர்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் விழிப்புணர்வுடன் இருக்கும், நம்மளும் ப்ராப்பரா எஜுகேஷனோட இருக்கலாம். அதே போல மற்றவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சைபர் கிரைம்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை நீல வழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524936156.
15: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
16: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
17: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
18: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
19: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
20: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
21: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தினார்.

0: வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் குரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்சு கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் குரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டை

0: ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
3: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
7: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.

0: ஹலோ அக்கா, லிசா அக்காவா பேசுறீங்க? அக்கா, நேத்து கடைக்கு பாப்பா வந்திருந்தாங்க அக்கா, ஒரு 500 கொடுத்து விட்டுருந்தேன். நீங்க சேஞ்ச் இல்லடா அப்புறமா தரேன்னு சொன்னீங்களாமா? நீங்க எப்ப கடைக்கு இந்த கடை திறந்துட்டீங்களாக்கா, இல்ல எப்ப ஓபன் பண்ணுவீங்க? பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. நேத்து ஒரு 500 கொண்டு வந்தா, ஆனா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லுவோம், சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டீங்கன்னு
1: சொன்னா.
0: புரியலங்க.
1: ஹலோ, தங்கச்சி எங்க?
0: உங்க தங்கச்சி எங்கயா? எனக்கு புரியல.
1: இல்லையா, தங்கச்சி எங்கன்னு கேக்குறேன்.
0: பாப்பாவா? இப்பதான் அனுப்பிச்சுட போறேன்.
1: எங்க ஊருக்கா?
0: கடைக்கு அனுப்பிச்சுட போறேன். நம்ம கடைக்கு அனுப்பிச்சுட போறேன்.
2: கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களே.
0: நேத்து ஈவினிங் போல வந்தா, ஒரு 4:45 அந்த டைம் இருக்கும். நீங்க கேளுங்களேன், கொச்சுக்காம கொஞ்சம் கேளுங்கா. பொண்ணு பேரு பவித்ரா. அம்மாட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்களேன், இல்ல நானே கூட வந்து வாங்கிக்கிறேன். இப்ப கொஞ்சம் கேட்க முடியுங்களா?
1: பாப்பா

0: ஹலோ
1: யாருங்க?
0: அம்மா, நேத்து பாப்பா திங்ஸ் வாங்கறதுக்காக வந்தா, ஒரு 45 ரூபாய்க்கு வாங்கினா, ஆனா அவ என்ன பண்ணிட்டா, காசு எடுத்துட்டு போகும்போது 2500 ரூபா ஒட்டி இருந்திருக்கு. அவளுக்கு தெரியல போல, 2 நோட்டையும் எடுத்துட்டு வந்திருந்திருக்கா. இப்பதான் சொல்றா, ஆமாமா 2 இருந்துச்சு, சரி நான் காசு கொடுத்த மிச்சம் கொடுத்துருவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ரெண்டையுமே உங்க கையில கொடுத்துட்டு வந்துட்டாலாம். அம்மா, நேற்று பவித்ரான்னு ஒரு பாப்பா வந்தாளா? நேற்றுதான் வந்தாமா. என் பேரு வினோதாமா. ஆத்தூர்லதாமா இருக்கேன். லிசாக்கா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டுதாமா உங்க பேரை சொல்லிட்டுதான் போயிட்டு வந்தா. என்னமா இப்படி சொல்றீங்க? 1000 ரூபா இல்லம்மா, இவ இங்க அங்கதான் வந்தேன்னு சொன்னா, அதனாலதான் உங்களுக்கு
1: கூப்பிட்டேன். ஹலோ,
0: சரிங்கம்மா, நான் வர சொல்றேன். ஹலோ,
1: ஹலோ,
0: கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வரீங்களா? ரொம்ப சவுண்டா இருக்கு, நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கேக்கல. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? சரி, நான் கடைக்கு வர பாக்குறேன். நான் இப்ப எங்க இருந்து கூப்பிட்டுருக்கேன்
1: அப்படின்னா,
0: நான் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கேன்னா, நம்ம கோடை பண்பலை 100.5ல இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம். என்னாச்சு, கோவப்பட்டுட்டீங்களா?
1: இல்ல இல்ல, அவங்களுக்கே தெரியல யாரு. நீங்களும் வேற சொல்லிட்டே இருந்தீங்களா, 1000 ரூபா கொடுத்து 5 ரூபா கொடுத்துனாதான் யோசிச்சு பேசும்போதே தெரிஞ்சுது. யாருமே இல்ல, இந்த வினோதான் யாருமே இந்த சைடு இல்ல.
0: சரிங்க சரிங்க சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: வீட்டுல
0: வேற யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா பேர் சொல்லுங்க. வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா பேர் சேர்த்துறாங்க.
0: அவ்வளவுதானா? சரிங்க, உங்களோட கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: அவங்க ஒர்க் பண்றாங்க.
2: ராம்நாதன்
1: யாருமே 500 ரூபாய் பேசுறாங்கம்மா.
0: அம்மா இன்னும் நம்பிட்டாங்க.
1: இன்னும் நம்பி அதையே யோசிச்சுட்டே இருக்காங்க. இல்ல,
0: அம்மாட்ட பேசிடலாம். குடுங்க குடுங்க குடுங்க, அம்மாட்ட பேசிடலாம்.
1: ஹலோ
0: அம்மா, வணக்கம். நாங்க கோடை பண்பலையில இருந்து பேசுறோம். யாரும் உங்கள்கிட்ட வந்து நீ காசு எல்லாம் குடுக்கல. ஒரு இன்ப அதிர்ச்சி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு உங்களுக்கு பயமுறுத்தி பார்த்தோம். வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. அம்மா பேர் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. பயந்துட்டீங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா, கேளுங்க. கண்டிப்பா நீங்க பேசினதையும் கேக்கலாம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: மோனிகா.
0: மோனிகா பாட்டு வேணும்?

0: தொடர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இணைந்து வழங்குவோர்
0: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
0: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: Admission open.
0: தொடர்புக்கு 9500252728. Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. Admission open.
0: தொடர்புக்கு 9500252728.
6: இனிய வணக்கம் நேர்களே. சாப்பாட்டின் வாசனை வீட்டில் நிறைந்திருக்க, ஜன்னலருகே வீசும் காற்று மெதுவாக கதைகள் பேசி கொண்டிருக்க, மனது மட்டும் பழைய நாட்களை தேடி போகும் நேரம். சில பாடல்களை கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம் வாழ்க்கையின் அழகான பக்கத்தை திறந்து காட்டும். காலத்தை தாண்டியும் காதில் தேன் ஊற்றும். ஒரு காலத்தில் ரேடியோ

அருகில் உட்கார்ந்து வைத்து வரிகளை மனப்பாடம் செய்ய வைத்த அந்த மெல்லிசை காலத்தின் மாயமான பாடல்கள் நெஞ்சில் நிறைந்தவையில். நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம். முதல் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து, தாராபுரம் நாடார் தெரு, துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி. பாடலுக்கு குரல் பி சுசீலா, ஜிக்கி. வரிகள் கோதமங்கலம் சுபா. படம் வெளிவந்த ஆண்டு 1958. இசை சி ராமச்சந்திரா, ஆர் வித்யநாதன்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவை.

0: சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்து வர்ற பாடல் இரு மலர்கள் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திண்டுக்கல் பாரதியபுரம், ஜே ஜே நகர், வசந்தி, தனலட்சுமி, துர்காதேவி, வித்யா, நிதிஷ்கா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், குரல் டி எம் சவுந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1967. பாடலுக்கு வரிகள் கவிஞர் வாலி.

0: தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ, இளவரசன் நாம் தான் என்று போட்டிக்கு வருவானோ.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
5: பிஎஸ்சி

0: நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
1: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
8: நேரம் 1:21, கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வர்ற அடுத்த பாடல் பேசும் தெய்வம் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி, அன்னை இந்திரா நகர், இளஞ்செழியன், தமிழரசு, துளசியம்மாள், வைஜெயந்தி மாலா, பொன்வதனா இவங்களுக்காக பாடல். பாடலுக்கு இசை கேவி மகாதேவன், வரிகள் கவிஞர் வாலி. படம் வெளிவந்த ஆண்டு 1967. பாடலுக்கு குரல் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, எல்ஆர் ஈஸ்வரி, சரளா.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்து வர்ற பாடல் பராசக்தி படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சின்னாலப்பட்டி, சௌராஷ்டிரா காலனி, பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி. பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம். படம் வெளிவந்த ஆண்டு 1952. குரல் எம் எஸ் ராஜேஸ்வரி.

நாள்தோறும் நம் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பொறியியல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம்.

அளிக்கிறார். கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.

0: 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இணைந்து வழங்கியோர்
5: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
5: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்து வர்ற பாடல் வாழ்வு என் பக்கம் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ஈரோடு விசயமங்கலம் குணசீலன். படம் வெளிவந்த ஆண்டு 1976. வரிகள் கவிஞர் கண்ணதாசன். இசை எம் எஸ் விஸ்வநாதன். குரல் கே ஜே யேசுதாஸ், சசிரேகா.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் வர்ற அடுத்த பாடல் அவன் பித்தனா படத்திலிருந்து. திருப்பத்தூர், குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சனி இவங்களுக்காக பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1966. பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன், இசை ஆர் பார்த்தசாரதி, பாடலுக்கு குரல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: நேரம் 1:41 கோரை பண்பலை 100.5 இது. நிகழ்ச்சியில் வர அடுத்த பாடல் ராஜராஜ சோழன் படத்திலிருந்து. படம் வெளிவந்த ஆண்டு 1973. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன், விருப்பம் மேட்டூர் காமைய நாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன் அதுல்யா இவங்களுக்காக கூடி பண்பலை 100.5.
1: நாயகன் திருவடியிலே முதலில் இதை சமர்ப்பிக்கலாம்.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் வர்ற அடுத்த பாடல் பூக்காரி படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கரூர், திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். படம் வெளிவந்த ஆண்டு 1973. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலுக்கு குரல் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி. வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் வர அடுத்த பாடல் துளசி மாடம் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அந்தியூர், சண்முகம், செங்கோடான், பழனியம்மாள், சுமதி, பெரியசாமி, பிரியா, விசாலினி. படம் வெளிவந்த ஆண்டு 1989. பாடலுக்கு வரிகள் கவிஞர் வாலி, குரல் எஸ்பிஇ.

நிகழ்ச்சியில் வர அடுத்த பாடல் தவப்புதல்வன் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மும்பை நடராஜன், லலிதா, ராஜேஸ்வரி, ஸ்ரீதர், ஸ்னேகா, சாவித்ரி. பாடலுக்கு குரல் டி எம் சவுந்தரராஜன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

என்றுமே நம் நெஞ்சை விட்டு நீங்காத நீக்க முடியாத பழைய திரை இசை பாடல்களை பாங்காய் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

0: Bengal's massive lead in West Bengal's Faulta Assembly constituency re-polling. Government advises all Indian citizens to avoid non-essential travel to Congo, Uganda and South Sudan in view of Ebola outbreak. 24 people killed in a blast in a railway track in Quetta in Pakistan's Balochistan province. And in tennis, French Open Grand Slam begins today in Paris. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோடிப்பண்பலை 100.5
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: நம்பியாண்டார் நம்பியை பற்றிய கருத்தை கேட்டு மதுராந்தகத்தேவர் வந்தியத்தேவனிடம் வினவ, அதற்கு வந்தியத்தேவன்,
4: ஆ, மிக உயர்ந்த யோகம். சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் என்றான். வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனதிலே அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன.
5: என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம்.
4: அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது, ஆனால் இன்னும் மேன்மையானது.
5: அப்பனே, கொஞ்சம் விபரமாக சொல் பார்க்கலாம்.
3: வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால்,
4: இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாகச் சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போடச் சொல்ல வேணும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்து சொல்வேன்.
3: மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மணிகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மனையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிழம்பை உற்றுப் பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களைப் பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது, ஆஹா, என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான்.
5: அப்படி என்ன காண்கிறாய், சொல் சொல் என்றார் மதுராந்தகர்.
4: ஆஹா, எப்படி சொல்வேன்? சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றார்கள். அவர்கள் எதேதோ கோஷம் போடுகிறார்கள்.
5: சொல் சொல், மக்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்?
4: இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை. சோழ குலத்தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது.
5: அப்புறம் என்ன?
4: மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது.
5: சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது, அதை சொல்.
4: அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன். கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானளாவி பறக்கிறது. அதற்கு கீழே மீனக்கொடி, விற்கொடி, பனைக்கொடி, சிங்கக்கொடி, ரிஷபக்கொடி, பன்றிக்கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன. மயன் மாளிகையைப் போன்ற சபா மண்டபத்தின் நடுவிலே நவரத்ன கச்சிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது. அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான

0: வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது. சிங்காதனத்துக்கு மேலே தண்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்றக் குடை விரிந்து கவிந்திருக்கிறது. தேவகன்னியரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கிறார்கள். பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன. இளவரசே, பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன.
1: யாருக்கு பட்டாபிஷேகம், அதை சொல்லப்பனே
0: என்றார் மதுராந்தகர். இதோ அதுவும் தெரிந்துவிடும். சபா மண்டபத்தின் பிரதான வாசற்கதவு திறக்கிறது. பலவகை கட்டியம் கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள். வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார். அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார்.
1: அது யார், யார்?
0: வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான்.
2: ஐயா, தங்களைப் போலவே அவர் இருக்கிறார். தங்களைப் போல என்ன,
3: தாங்களேதான். முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாதனத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார்கள். ஜெய விஜயீபவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது.
0: தங்கள் மீது 100 கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன. இதோ தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள்.
1: அடடா, என்ன இது? சகுன தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள். வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த ஸ்திரீயை தள்ளுகிறீர்கள்.
3: அடடா, இது என்ன? நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது. ஒன்றுமே தெரியவில்லையே.
1: பார், பார், நன்றாக உற்றுப்பார். அப்புறம் என்ன நடக்கிறது?
0: இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகையை படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது.
1: பாரப்பனே, பார், அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார். அவளை நீ முன்னும் பார்த்திருக்கிறாயா?
0: இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள். தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும்.
1: வேண்டும் என்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது.
2: ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறதே.
0: இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகளெல்லாம் புடைத்து கொண்டிருந்தன. அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாக போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டு விட்டோமோ என்று பயந்து போனான்.
1: மறுபடியும் பார், நன்றாக பார்த்து சொல்
0: என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது. சில நாள் கழித்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேறு ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன்.
1: சொல், சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல்.
0: ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள். துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக சொல்லுகிறான். ஐயோ பாவம், அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாகிரதையாகச் செல்லுங்கள்.
1: கடலில் மூழ்கியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா?
0: கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை. அந்த காட்சி மறைந்துவிட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது. காபாலிகர்கள் காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார். காளாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள்.
1: ஐயோ, தப்பி தவறிக்கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம்.
0: இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளித்தது. அவர் உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர்,
4: இளவரசே, மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது, கண் இருளுகிறது. யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேனே என்று கூறி தன் தலையை கையால் பிடித்து கொண்டான்.
0: அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தையெல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார்.
4: ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று

0: இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேனே என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்று கொண்டான். பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இளைய பிராட்டியை உடனடியாக சந்திச்சு உண்மையை அறிவிச்சிடணும். இந்த முனைப்புல வந்தியத்தேவன், தாயா செம்பியன் மாதேவி பழையாறைக்கு வர சொல்லி இருக்காங்க, வேண்டா வெறுப்பா மதுராந்தகர். வெவ்வேறு மனநிலைகளிலே இருந்தாலும் பரஸ்பர உதவி தேவைப்படுது. கோட்டைக்குள்ள தடங்கள் இல்லாம போக மதுராந்தகரின் உதவி தேவை வல்லவரையனுக்கு. தனக்கு நேரக்கூடிய அபாயம் என்னன்னு தெரிஞ்சிக்க தன்னை சக்கரவர்த்தி இன்னும் உடனே இளவரசி இன்னும் அழைச்ச அந்த வாலிபன் தேவை மதுராந்தக தேவருக்கு. ஆக ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. பழையாறை நகருக்குள்ள திறந்த பல்லக்கில் இருந்த அந்த நம்பியை சுத்தி ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அபாயத்தை பத்தின கவலையை மறந்துட்டார் மாப்பிள்ள தேவர். இப்ப பொறாம தலை தூக்குது. இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரான் வந்தியத்தேவன். சபை கூடுறதுக்கு முன்னாலேயும் சபை கலைஞ்ச அப்புறமும் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வரும்படி சொன்னாங்க அந்த மூதாட்டி. மதுராந்தகர் எந்த சிரமமும் படலதான். ஆனா தாய்ப்பாசம் இதையெல்லாம் ஆராயுமா? நீ நிமித்தக்காரனா? கோட்டை வாசல்ல இப்படி கேட்டார் மதுராந்தகர். இல்லையா, அது என் தொழில் இல்லை. ஆனா நடந்ததையும் இனி நடக்க போவதையும் சொல்லுவேன். இப்படி பதில் சொல்லலாம் வந்தியத்தேவன். இப்ப சபை கலைஞ்சதும் நிமித்தக்கார என்ன யோசனை கேட்டதும், ஒண்ணுமில்ல, நான் நிமித்தக்காரனா இருப்பதை விட சபையில பார்த்த பிள்ளைய போல நாலு பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு உபசாரம் மரியாதை நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எரிச்சலை தூண்டி விடுறான். இக அரப்பிள்ளை சில தொடர்கள். அஷ்டாங்க யோகம், யோக நிலையில எட்டு பிரிவுகள். யமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, தாரணை ஆற்றல்களுக்கு வலுவூட்டுவது, யானம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது, சமாதி பேரின்பம் துய்ப்பது, குண்டலினி உடலுக்குள்ள உறங்கும் ஜீவசக்திய இப்படி குறிப்பிடுவாங்க. சுபாசுபங்கள் நன்மை தீமைகள், சுப அசுப இந்த ரெண்டின் சேர்க்கை வடமொழி புணர்ச்சி இலக்கண விதிப்படி அமையும். நிலைமொழி சுப, இதன் ஈட்டில் இருக்கிற ஆ வருமொழி முதல்ல அசுப, இதன் முதல்ல இருக்கிற ஆ இணைஞ்சு ஆ தோன்றும், அதாவது நெடில். இந்த புணர்ச்சி சவர்ண தீர்க்க சந்தி எனப்படுகிறது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

மற்றும் வந்தனம். நமஸ்கார், நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கலே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கோடை விடுமுறையோட நிறைவான வாரத்தில் நாம் இருக்கிறதுனால பலரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பலரும் வேலை வேலை வேலைன்னே இருப்பாங்க. உழைப்பும் ஊதியமும் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயல்பான சூழலில் இருந்து விடுபட்டு மாறுபட்ட சூழலுக்குள்ளே போகும்போது நம்ம உள்ளத்திலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். மின்னூட்டம் பெற்ற மின்கலன் போல நம்மளுடைய உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்மளை மிகுதியாக ஓட வைக்கும். தொலைதூர பயணங்கள் செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க.

நகருக்குள்ள இருக்கக்கூடிய சில சுற்றுலா தலங்களையாவது பார்வையிட்டு வாங்க. உள்ளத்தை லேசாக்குங்க, உழைப்ப மிகுதியாகும். இப்போ பணியின் இடையிலேயும் பண்பலையோடு பாடல்களோடு குதூகலிக்க அழைக்கிறது நம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் தோல் தமா கதூல். இது உங்கள் கோடை பண்பலை.

0: இது உங்களுக்கு உடைப்பான் விலை நெருப்புள்ளி ஐந்து.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
0: ரெண்டு மணி 37 மணி துளிகள்ல நாம கேட்டு இருக்க கோடி பன்மலை ஒரு புள்ளி ஐந்து தழுது மக்கதூர். நம்ம எல்லாம் பல பேருக்கும் பாடல்கள் கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சிலருக்கு குறிப்பிட்ட பாடல்களை தொகுத்து கேட்கறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. அப்படியான பாடல்கள் உங்களோட தெரிவில் நம்ம பன்மலையில வளம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஒரு 10 பாடல்களை தேர்வு செய்யுங்க. ஏதாவது ஒரு கருப்பொருளை அதோட இணைச்சுக்கோங்க. உங்களோட மனசுல தோணக்கூடிய எண்ணங்களை பழிப்புறையா எழுதி நம்ம கோடி பன்மலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைங்க. அந்த மாதிரி உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு யார் தன்னோட தொகுப்பை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கரூர்ல இருந்து எம் சாகுல் அமைது அவர்களோட தெரிவு தான் இன்றைக்கு பன்மலையில அரங்கேற காத்துட்டு இருக்கு. கரூர் எம் சாகுல் அமைது அவர்களுடைய தெரிவில் என்ன கருப்பொருள் இருக்கு என்பதை அறிந்து கொள்ள நீங்க ஆவலா இருந்தீங்கன்னா அதுக்கு தொடர்ந்து கேளுங்க நம்ம கோடி பன்மலை 100.5.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: உள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேகா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

இதம் கூட்டும் இன்ப வணக்கம் நேர்களே. அன்றாட நிகழ்வுகளின் சாராம்சம், அடிக்கடிக்கான அவாக்களின் ஆக்கப்பூர்வம், என்ன கோர்வைகளின் எடுப்பாக்கம், ஏகாந்த நினைவுகளின் சொல்லாக்கம், எதிர்பார்ப்புகளின் என்ன ஓட்டங்களை எழுத்துக்களாக்கியிருக்கும் பாடல்களின் தொகுப்பால் ஈர்க்கப்பட்டு தன் படைப்பாற்றலை பண்பலையில் நேயர்கள் வெளிக்காட்டிட அரங்கேறுகிறது உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் கரூர் மாவட்டம் எம் சாகுல் அமீது அவர்கள். நம் நேயர் தன்னுடைய தொகுப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். நான் நம் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்பலை வானொலிக்கு சில தலைப்புகளில் பாடல்களின் தொகுப்பினை எழுதி அனுப்பியிருக்கிறேன். அதேபோல இந்த தலைப்பையும் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு வார்த்தையில் இரு பாடல்கள் அமைந்த திரைப்பட பாடல்களாக தேர்ந்தெடுத்து அதற்கு எனக்கு தெரிந்த பொழிப்புரையுடன் எழுதி அனுப்பியுள்ளேன். இந்த தொகுப்பினை நம் பண்பலையில் பணிபுரியும் அனைவரோடும், என் வீட்டிலிருக்கும் உறவுகளோடும்

சொந்தங்களோடும் சேர்ந்து கேட்டு சுவைக்க ஆவலாக காத்திருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர். நம் நேயரின் முதல் தெரிவாக பனித்திரை திரைப்படத்திலிருந்து இரு உள்ளங்களிலும் ஒரே கேள்வி, ஒரே விடை. எண்ணங்கள் இங்கு ஏராளம், இயக்கங்களோ தாராளம். உணர்வுகளின் பரிமாற்றத்தை உள்ளத்திலிருந்து இப்படியும் சொல்லலாமோ?

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.

0: தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசையின் விசைக்குள் இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் எம் சாகுல் அமைத் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொல்லில் இரு பாடல்கள் எனும் கருப்பொருளில் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து. கேள்விகள் கண்டுபிடிப்புகளின் முதல் வித்து. கேள்விகள் ஆற்றலின் ஆழம் காணும் ஆயுதம். கேள்விகள் மாற்றத்தின் தோற்றத்திற்கான முதல் படி. கேட்கும் கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும் போது எப்படி இருக்கும் நம் மனம்? அதை உணர்த்த இசைக்கிறதோ இந்த கானம்?

இது நம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. ஒரு சொல்லில் இரு பாடல்கள் எனும் கருப்பொருளில் கரூர் மாவட்டம் சாகுல் அமீத் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருப்பது பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் இருந்து. இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயத்தின் தூண்கள். விதைக்கும் விதைகள் நல்லவையானால் விளைச்சலும் நல்லவையாகத்தானே இருக்கும். நல்ல எதிர்காலத்திற்காக இன்றே விதையுங்கள் நல்ல எண்ணங்களை நம் குழந்தைகள் மனதில் என்பதை உணர்த்திடும் பாடலாக நான் கருதுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 6 5 2 3 9.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகசந்தமிழ்,
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புகசந்தமிழ்.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: காற்று வெளியை கவிமொழிகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒரு சொல்லில் இரு பாடல்கள் எனும் கருப்பொருளில் கரூர் எம் சாகுல் அமீத் அவர்களின் தெரிவில் அடுத்ததாக வலம் வர காத்திருக்கும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. செவ்வானத்தை சந்திக்கும் கதிரவன், காரிருளுக்கு பொட்டு வைக்கும் சந்திரன், தென்றல் தீண்ட மொட்டு விழிக்கும் மலர்கள், வான்வீதியில்

0: அணங்க
1: அணங்கு
0: அழகு
1: அல்லது
0: வருத்தம்
1: அல்லது
0: நோய்
1: அல்லது
0: அச்சம்
1: அல்லது
0: தெய்வம்
1: அணங்கு
0: அழகு அணங்க.

பாக்கலின் பூக்களோடு பவனி வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் எம் சாகுல் அமைத அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயரின் தெரிவில் அடுத்ததாக முதலாளி திரைப்பட பாடல். ஏரிக்கரையின் மேல் தனியாய் செல்லும் தலைவியை பார்த்து தலைவன் பாடும் பாடலாக அமைகிறது. மயிலே குயிலே என அன்னநடை பயிலும் தலைவியிடம் தன் எண்ணங்களை எடுத்து இம்புகிறாரோ இந்த தலைவன்?

0: நாள்தோறும் நம் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பொறியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 0 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி? அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: கோடி பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகசந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புகசந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

மணி 48 மணித்துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியானது ஒரு சொல்லில் இரு பாடல்கள் எனும் கருப்பொருளில் கரூர் எம் சாகுல் அமீத் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் அடுத்த பாடலுக்கான விளக்கமானது இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயல்பு வாழ்க்கை இயல்பாக நகர்ந்தாலும் இயக்கத்தின் தாக்கம் மாறுவதில்லை. காத்திருப்பின் கனம் கூட கூட காற்றோடு கலந்துவிட தோன்றுகிறது இந்த கானத்தோடு.

கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒரு சொல்லில் இரு பாடல்கள் என தன்னை கவர்ந்த பாடல்களின் தொகுப்பை பண்பலைக்கு படைத்திருந்த கரூர் மாவட்டம் எம் சாகுல் அமைது அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் அடுத்த பாடலானது என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து. அகவைகள் பல சென்றாலும் அன்று கண்ட காட்சிகள் இன்றும் மாறவில்லை நினைவுகளின் நிஜங்களில். அகவைகள் பல சென்றாலும் அன்று கண்ட காட்சிகள் இன்றும் மாற

0: சுபா. நன்றி நேர்களே. இனி தமிழோடு விளையாடும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக்கா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சூடு போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உயிர் தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்
1: கோடை பண்பலையில் இனி மில்கா வண்ட கேக்
2: சாக்லேட் வண்ட கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்ட கேக்

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
7: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங்.

0: College Autonomous
1: XL Poriyal Kalluri Kumarapalayam For admission contact 9965-2399
2: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
3: சொடுக்கிய நொடியில் மிடுக்காய் வந்து நிற்கும் மின்னஞ்சல்கள், தட்டிடும் திரைகளில் தகவல்களை அள்ளித்தரும் தொடுதிரைகள், வரிசை கட்டி நிற்கும் படங்களை காணொளிகளையும் வாரி வழங்கிடும் படவரிகள், வகை வகையான தகவல்களை வண்ணங்களோடு வார்த்து தரும் வலையொளிகள் என இணையத்தின் தேடலுக்காய் அருகலை பகிரலைகளோடு தேடிடும் வேளையில் அமிழ்தினும் இனிய அன்னை தமிழை அலைவரிசையில் உரைத்து வாகை சூட வான்வழியை வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக சென் தமிழ். துடிப்பான எண்ணங்கள் கொண்ட மாணவ செல்வங்கள் வரலாம் 24-24-24 துணிந்து பல முடிவுகளை எடுக்கும் மகளிர் வரலாம் 24-24-26 தூய உள்ளத்தோடு தன் செயல்களை செய்திடும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம் 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42 சொற்களின் வண்ண தோரிகையால் செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. பூவண்ண சோலையில் புகுந்து விளையாடிடும் புள்ளின கூட்டங்கள், கைவண்ண கலைகளில் கழித்து உறவாடிடும் கவித்தளிர் கூடங்கள், பைவண்ண பரப்புகளில் படிந்து உளரும் பவளங்கள், மைவண்ண மகரந்தங்களில் மறுவி நிற்கும் மனச்சீற்றங்கள், நாவண்ண நளினத்தில் நனைந்து உருகும் நல் மனங்களின் சொல் மனமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் சசிரேகா குமரகுரு.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
2: கூறிவிடலாம்.
1: ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டிற்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
3: ஐயா.
0: வணக்கம். உங்கள் பெயர் என்ன?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகொண்டன்பட்டி சிட்டூர்ல இருந்து ராஜலட்சுமி தங்களோடு உரையாட வந்துள்ளேன் சோழரே.
0: ராஜலட்சுமி அவர்களே, நம் ஊரில் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
3: மக்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள் என்று கூறலாம்.
0: சிங்கம் என்ன கலரில் இருக்கும்?
3: நீங்க சொல்வது சரியாக புரியவில்லை.
0: சிங்கம் என்ன கலரில் இருக்கும் என்று கேட்டேன் தோழியே.
3: அது நீல நிறம் என்று கூறலாம்.
0: நீல நிறத்தில் சிங்கம் பார்த்து இருக்கிறீர்களா?
3: அந்த நிறத்தை பற்றி எனக்கு கூற இயலாது. நான் அதை சொன்னால் வெளியேற்றப்பட்டு விடுவேன்.
0: அதிகமாக பயன்படுத்தும் சொல் என்ன? சொல்.
3: நன்றி என்று சொல்லலாம்.
0: நன்றி சொல்வதற்குள்ள கால இடைவெளி நிறைய வந்தன. அங்கங்கே எட்டி பார்த்த நேரம் 4 மணி 10 மணி துளிகள் எனக்கு காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். அஞ்சலி பிரபு அவர்களை, இதுவரை எத்தனை முறை சோடா குடித்து இருக்கிறீர்கள்?
4: அவ்வாறு நான் குடிப்பதில்லை.
0: கேசரி பிடிக்குமா பிடிக்காதா?
4: அதுவும் எனக்கு பிடிக்காது.
0: வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது?
4: அரிசிச்சோறு, பருப்புச்சாறு, மிளகச்சாறு இவைதான் பிடிக்கும்.
0: இதெல்லாம் பிடிக்காது என்ன என்று கேட்டேன். உங்களுக்கு பசுப்பால் பிடிக்குமா? கால இடைவெளி வந்து இருக்கிறது. கோடி பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் அரச்சலூர்ல இருந்து சூர்யா வடிவேல் பேசுகிறேன். ஐயா
0: வடிவேல் அவர்களே, பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?

0: ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன்.
1: எத்தனை வருடங்களாக இந்த தொழில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது?
0: 26 ஆண்டுகள் பணியாற்றுகிறேன்.
1: அனுபவம் என்று சொன்னால் இதை என்ன எடுத்துக்கொள்ளலாமா? அப்படியே
0: தாங்கள் கூறியவாறே செய்யலாம்.
1: உங்களின் ராசி என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: விருச்சிகம் என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
1: கௌ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்க நிச்சயமாகவா நிச்சயம் இல்லாமலா?
0: உறுதியாக சொல்கிறேன்.
1: நீங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் எந்த ஊரில் இருக்கிறார்கள்?
0: நான் அருகில் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையிலே இருக்கிறார்கள்.
1: எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்?
0: நீங்கள் சொல்கிற மைல் தொலைவு என்று சொல்லி இருக்க வேண்டும்.
1: இருக்க வேண்டும். அருகாமையில் என்ற சொல்லை நாம் தவறாகத்தான் பயன்படுத்தி, அருகாமையில் என்றால் தூரத்தில் என்று பொருள் வரும். அதற்கு அழகான தமிழ் சொல்
2: அருகன்மை.
1: அருகில் என்றும் சொல்லலாம். அருகன்மை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். பழனிசாமி ஐயா அவர்களை எங்கே ஓடிக்கொண்டிருக்கு? ஒரு மாதிரி குறை குறை என்று சத்தம் வருகிறது, என்ன காரணம்?
3: அப்படி ஒன்றும் இல்லை, நான் கைத்தறி நெசவு தொழில் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
1: இருக்கிறீர்கள். எங்களுக்கு குறை குறை என்று கேட்கிற கொடைக்கானல் மழை பொழிகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
3: அவ்வாறு தெரியாதுங்களே, நீங்கள் கூறினால் தானே தெரியும்.
1: நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் பதில்கள் இருக்கின்றனவா?
3: இருந்தால் சொல்லுகிறேன்,
1: என்ன
3: இருந்தால் இல்லை என்று சொல்வேன்.
1: அப்படித்தானே. வாழ்க்கையின் முக்கியமான விஷயமாக எதிரை சொல்லலாம்?
3: வாழ்க்கையின் முக்கியமானது என்று கேட்டால் தெரியும்.
1: மணி ஒழித்திருக்கிற முக்கியம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் நண்பனே. அது நல்ல தமிழ் சொல்லும் கூட. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஐயா பாலக்கமையிலிருந்து சிட்டூர் பாலக்கமை தர்மர்.
1: தர்மர் அவர்களே, இதுவரை எத்தனை முறை தர்மம் செய்து இருக்கிறீர்கள்?
4: தர்மம் அப்பப்ப கேட்கும் போது தர்மம் செய்து
1: இருப்பேன். உங்கள் ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களை எப்படி கூப்பிடுவார்கள்?
4: பட்ட தர்மர் என்று கூப்பிடுவாங்க.
1: தர்மர் என்று கூப்பிடுவா? உங்களுக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்த படம் என்ன படம்? சமீபம் என்பது தமிழ் சொல் அல்ல, அதற்கு நல்ல தமிழ் சொல்
2: அண்மையில்.
1: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: என் பேர் பாலசுப்ரமணி, தேனி மாவட்டம் கோம்பை.
1: கோம்பையில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வைத்திருக்கும் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வீரமணி அவர்களை, நாம் பேசியதில் ஒரு சொல் தவறாக வந்தது என்ன என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? கிராமம் என்ற சொல் எட்டி பார்த்தது சிற்றூர் என்று சொல்லி இருக்க வேண்டும். பட்டிக்காடு நாட்டுப்புறம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
6: என் பெயர் நாகராஜ்.
1: நாகராஜ் அவர்களே, எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள்?
6: விளாத்திமலை மட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
1: அங்கே என்ன தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: நான் ஒரு சிறிய நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன்.
1: எத்தனை வருடங்களாக?
6: சில வருடங்களாக.
1: சில ஆண்டுகளாக என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
2: கோடை பந்தலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மில்கா ஒண்டக்கி.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: காலதர்களின் வழிவரும் காற்றோடு கலந்திருக்கும் மொழியோடு விளையாட காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம்.
1: அங்கிருந்து வந்திருப்பவரின் பெயர் என்ன?
2: கோவிந்தசாமி.
1: கோவிந்தசாமி, என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? என்னுடைய பெயர் கோவிந்தசாமி என்று சொல்லியிருக்க வேண்டும். ஒற்றை சொல்லாக வந்ததால் மணி ஒழித்திருக்கிறது. 4:18 மணி துளியில் இருப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் கருங்கல்மேட்டிலிருந்து சு குணசேகரன் உரையாடுகிறேன்.
1: குணசேகரன் அவர்களை இதுவரை எத்தனை பேரிடம் மன்னிப்பு கேட்டு இருக்கிறீர்கள்?
0: என்று
1: சொல்வதுதான் சரியாக இருக்கும். மன்னிப்பு என்பது பிற மொழி சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: கருப்பையாங்கய்யா.
1: கருப்பையங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம்ய்யா.
1: அங்க என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: மளிகை கடை வச்சிருக்கேன்.
1: எத்தனை வருடங்களாக?
4: 30 ஆண்டுகளாக ஐயா.
1: ஐயா ஐயா என்று சொல்லி என்னை மேலே உயர்த்தி விட்டீர்கள். ஆனால் மணி ஒழித்திருக்கிறது. காரணம் அச்சொல் பலமுறை வந்த இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
5: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து விஜயா பேசுறேன்.
1: விஜயா அம்மா அவர்கள் இதுவரை எத்தனை செல்ஃபி எடுத்து இருக்கிறீர்கள்?
5: ஐயா நான் இதுவரை அந்த மாதிரி எடுத்ததே இல்லை.
1: நம் வீட்டில் எத்தனை போட்டோக்கள் இருக்கின்றன?
6: கணேசன்
1: அவர்கள் நம் ஊரின் தபால் குறியீட்டு எண்
6: என்ன? 62
1: நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
6: 2 பேர் இருக்கிறோம்.
1: காலையில் என்ன சோப்பு போட்டு குளிச்சிங்க?
6: சவர் கட்டி போட குளிப்பதில்லை.
1: சவர்காரம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். வழலை கட்டிகள் என்று சொல்வதும் சிறப்பாக இருக்கும். அன்பு நேயருக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். இவ்வளவு ஒளி அலையோடு வந்தால் நாங்கள் என்ன செய்வது?

0: செவியலைக்கு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயரின் பேர்
1: என்ன?
0: காற்றின் சத்தம் ஏன் இப்படி கேட்கிறது, குறை குறை என்று கேட்கிறது, என்ன காரணம்? அடுத்த வாரம் வாருங்கள், இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
2: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செல்வராஜ் தங்களுடன் உரையாடல்.
0: செல்வராஜ் அவர்களை சென்ற முறை எத்தனாம் தேதி செப்புக செந்தமிழில் பேசினோம்?
2: மூன்று திங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: நினைக்கிறேன் மூன்று திங்கள்கள் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்?
2: நண்பகல் அரிசி சோறு பருப்பு குழம்பு.
0: என்ன கஷாயம் இதுவரை குடித்து இருக்கிறீர்கள்?
2: நான் அவ்வாறு குடித்ததில்லை என்று கூறலாம்.
0: உங்களிடம் எத்தனை பிரஷ் இருக்குது?
2: ஒன்றே ஒன்றுதான் உள்ளன.
0: உள்ளது என்று சொல்லி இருக்க வேண்டும். அன்பு நண்பனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்து நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: சரி
0: சரிங்க என்று சொல்லி வந்து இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
3: ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் ஓரல் காற்றிலிருந்து ஓ சே ராமசாமி பேசுகின்றேன்.
0: ராமசாமி அவர்களை இதுவரை தீர்த்தம் குடித்து இருக்கிறீர்களா?
3: நான் அது அப்படி எதுவும் குடித்ததில்லை.
0: வீட்டில் என்ன சமைத்தார்கள் இன்று மதியம்?
3: இன்று நான் ஒரு மதியம் ஒரு சிறப்பு சென்று விட்டதால் நான் வீட்டில் என்ன சமைத்தேன்.
0: அங்கே சைவம் கொடுத்தாங்களா அசைவம் கொடுத்தாங்களா சாப்பாடு? சாதாரணம் அசாதாரணம் என்பது தமிழ் சொல் அல்ல. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: பரிமலா அம்மா அவர்களை உங்களின் அதிர்ஷ்ட எண் என்ன?
4: அதிசயம்
0: அதிசயம் என்பது கூட தமிழ் சொல் அல்ல, அதிசயம் என்று கேட்டீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
5: மோகன்குமார் பேசுறேன்.
0: மோகன்குமார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
5: திருச்சி மாவட்டம் மணப்பாறையில இருந்து பேசுறேன்.
0: மோகன்குமார் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
5: ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன?
5: அரசு மேல்நிலை பள்ளி.
0: குசு குசு என்று பேசும் அம்மாவின் பெயர் என்ன? குசு குசு என்று பேசும் அம்மாவின் பெயர் என்ன என்று கேட்டேன். ஒற்றைச்சொல்லை சொல்லியிருக்க அம்மா கொஞ்சம் தள்ளி போங்கம்மா, பிள்ளைங்களை பேச விடுங்க. எத்தனை முறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அன்பு வேண்டுகோளாக வைத்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: ஈரோடு சூரப்பட்டிவாரத்திலிருந்து இளங்கோ பேசுறேங்க.
0: இளங்கோ ஐயா அவர்கள் சென்ற முறை எத்தனாம் தேதி நாம் பேசினோம் செப்புக செந்தமிழில்?
6: ஒரு திங்களுக்கு மேல ஆகிறது ஐயா.
0: நம் வீட்டு சுவற்றில் என்னென்ன படங்களை மாட்டி வைத்து இருக்கிறீர்கள்?
6: என்னுடைய புகைப்படம்.
0: புகைப்படம் மாட்டி வைத்து
6: நான் வழங்கக்கூடிய கடவுள் படம்.
0: எல்லா படங்களையும் மாட்டி வைத்து இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன புட்டு என்றால் பிடிக்கும்?
6: புரியவில்லை நீங்க சொல்வது.
0: என்ன புட்டு சாப்பிட பிடிக்கும் என்று கேட்டேன் நண்பா.
6: இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் சொல் என்ன சொல்?
6: வணக்கம், வாழ்த்துக்கள்
0: என்ற சொல்களை அதிக முறையாக பயன்படுத்திக்கலாம்.
6: அப்படிதான் நான் கூறினேன்.
0: நம் வீட்டு அலமாரி எந்த மூலையில் இருக்கிறது?
6: அது வடக்கு திசை என்று சொல்லலாம்.
0: வடக்கு திசையில் என்ன இருக்கிறது? தவிர்க்கும் வகையிலான விடையாக இருந்தால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம். சரோஜாவுக்கு என்ன ரோஜா பிடிக்கும்?
7: மஞ்சள் நிறம் பிடிக்கும் ஐயா.
0: மஞ்சள் நிற ரோஜா பிடிக்கும். ரோஜா பூ பிடிக்குமா?
7: பிடிக்கும் ஐயா.
0: பிடிக்கும் ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரொம்ப டேஸ்டா. மில்கா வந்து கேக்கின் வந்த பிரெட்.
10: மில்கா வந்து கேக்கின் நியூ வந்த பிரெட்.
11: ஓஹோ சாக்லேட்
12: வந்த கேக்.
11: ஓஹோ பைனாப்பிள்.
12: ஓஹோ
11: வெனிலா.
13: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
14: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
13: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
15: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங்

0: காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
4: தனித்துவமான உயர் தோற்றம் கொண்ட உன்னத மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
6: கரூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
5: சுதா அம்மா அவர்களே, மதியம் என்ன சமைத்தீர்கள்?
6: தக்காளி சாதம்.
5: சோறு என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம். வந்து விட்டார், பேசிவிடலாம். உங்கள் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆவலாக இருக்கும் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் பேசுவதற்கு நேயவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கான எண்கள் இருக்கின்றன, வந்து கொண்டே இருங்கள். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
6: தரணிகா.
5: தரணிகா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கக்கா?
6: திருச்சி மாவட்டம் சொத்தியம்பட்டம்.
5: என்ன படிப்பீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
7: சேலம் மாவட்டத்திலிருந்து பாலவி கூறியது பேசுகிறேன்.
5: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை கூறுங்கள். சரியாக கேட்கவில்லை. ஏன் இப்படி சத்தம் கேட்காமல் இருக்கிறது, காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்?
7: சரி, இப்பொழுது கேட்கிறேன்.
5: ஸ்பீக்கர் போட்டு இருக்கிறீர்களா?
7: இல்லை தோழரே.
5: என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் பெயர் என்ன?
7: ஐயா, நான் தனியார் துறையில வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
5: பேசி அது அங்கு வேலை பார்க்கும் நண்பனின் பெயர் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
7: நண்பனின் பெயர் உங்களிடம் கூறுங்கள்.
5: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. நேய உறவே, நீங்கள் சரியான இடத்திலிருந்து பேசியிருந்தால் வாகை சூடி இருப்பீர்கள். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மில்கா வண்ட கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க உணவு.

0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
2: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: பாவலர்களின் கரங்களில் முளரி பூவாய் விளையாடும் மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் கோபால்சாமி பேசுறேன்.
1: கோபால்சாமி அவர்களை பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
2: மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர் என்ன உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா?
2: ஆமாங்க.
1: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? தங்கராஜ் அவர்களை ஏன் இவ்வளவு தயக்கமாக பேசுகிறீர்கள்? உங்களுக்கு கோபம் வருமா என்ன?
3: அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா.
1: மதியம் என்ன சாப்பிட்டீங்க?
3: மதியம் தயிர் சாப்பாடு.
4: நண்பகல்
1: என்று சொல்லி இருக்க வேண்டும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
5: செந்தமிழ் அவையோருக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சி இணைவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் உரையாடல் வந்துள்ளேன்.
1: முத்துராமன் அவர்களே, நம் வீடு சுத்தமாக இருக்கிறதா இல்ல எப்படி இருக்கிறது, அழுக்காக இருக்கிறதா?
5: நான் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளுதா?
0: தூய்மையாக வைத்துக் கொள்.
1: சுத்தம் என்பது தமிழ் சொல் அல்ல என்று பலமுறை நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். காரணம், அதன் எதிர்ச்சொல் அசுத்தம். எந்த ஒரு தமிழ் சொல்லும் எதிர்ச்சொல்லாக மாறும் பொழுது ஆசைத்தோம் ஆனால் அது தமிழாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். பத்மாவதி அம்மா அவர்களே, நாம் பேசி வாகை சூடி ஓராண்டா இன்னும் ஆகவில்லையா என்ன? ஆகவில்லை. அப்ப வந்திருக்க கூடாது, அப்படித்தானே ஓராண்டு ஆகவில்லை என்றால்? உங்களுக்கு பரிசு கிடைத்தால் என்ன கிடைக்கும்? கலை அகத்திற்கு வாருங்கள், உங்களுக்காக காத்திருக்கிறது. காலை இடைவெளி வந்ததால் மணி ஒலித்திருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: அவையோருக்கு இனிய மாலை வணக்கம். வணக்கத்தோடு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செம்மாண்டப்பட்டிலிருந்து வெங்கட்ராமன் உரையாடுகிறேன்.
1: வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் ஏன் இத்தனை நாட்களாக வரவில்லை?
6: என்ன செய்வது நண்பரே, இணைப்பு சரியாக கிடைக்கவில்லை நண்பரே.
1: என்னுடன் பேசுவதற்கு உங்களுக்கு சம்மதமா?
6: தாங்கள் சொல்வது உண்மை என்று கூறலாம்.
1: சம்மதமா சம்மதம் இல்லையா?
6: தாங்கள் அதை என்று ஏற்றுக்கொள்ளலாம்.
1: ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன வேஷம் போட வேண்டும் என்று பிடிக்கும்?
6: வீரபாண்டி கட்டபொம்மன் போடலாம் என்று நினைக்கிறேன்.
1: என்ன வேஷமா?
6: தாங்கள் சொல்வது உண்மைதான் நண்பரே.
1: ஜலதோஷம் பிடித்தால் என்ன செய்ய வேண்டும்?
6: சுடுதண்ணீர் குடிக்க வேண்டும்.
1: கால இடைவெளி வந்து இருக்கிறது. நேய உறவுகளை இணைப்பில் வந்ததிலிருந்து விடைபெறும் வரை நல்ல தமிழில் பேச வேண்டும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரும்

0: வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறி இணைவது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி.
0: அம்மா அவர்கள் இன்று தேதி என்னவோ?
1: இன்னைக்கு தேதி வந்து 24.
0: 24 இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
1: இன்று ஒன்றும் சிறப்பு ஒன்றும் இல்லை ஐயா.
0: நம் வீட்டிற்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: ஒருக்கல் தொலைவு இருக்கும்.
0: ஒருக்கல் தொலைவு. நீங்கள் பஸ்ல போவீங்களா, நடந்து போவீங்களா, சைக்கிள்ல போவீங்களா?
1: பேருந்தில் செல்வேன்.
0: பேருந்தில் யார் டிக்கெட் கொடுப்பார்?
1: காத்திருக்கும்
0: அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம்.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் மேட்டூர்லிருந்து குமார் பேசுகிறேன்.
0: குமார் ஐயா அவர்களை நீங்கள் வேகமாக பேசுவீர்களா?
2: ஆமா, மிகவும் வேகமாக பேசுவேன்.
0: அப்படி பேசினா உங்கள் நண்பர்களும் என்ன சொல்வார்கள்?
2: என்ன
0: வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை வருடங்களாக?
2: 15 ஆண்டுகளாக.
0: உங்கள் நீங்கள் யாருடைய ரசிகன்?
2: அனைவரும்
0: ரசிப்பேன். ரசிப்பீர்கள் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லு. அஸ்மா அம்மா அவர்கள் எந்த ஊர்லிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
3: தேனி மாவட்டத்திலிருந்து.
0: பெரிய குளத்தில் எந்த வடகரையா தென்கரையா? பருப்பு குழம்பு சாம்பார் என்பதற்கு பதிலாக அச்சொல்லை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பேர் என்ன?
4: முத்துசாமி பேசுறேன்.
0: முத்துசாமி, எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீர்கள்?
4: கொடிக்கால்புதூர்.
0: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள்?
4: கைத்தொழில்.
0: எத்தனை வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: 4 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன்.
0: நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
4: என்பது
0: அசிச்சொல் என்பது ஆள் என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம்
5: அவையோருக்கும் மாலை வணக்கம் செல்வது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் மகேந்திரன்.
0: மடத்துக்குளம் மகேந்திரன் ஐயா அவர்கள் இப்ப மடத்துக்குளத்தில் இருக்கிறீர்களா, கோயம்புத்தூரில் இருக்கிறீர்களா?
5: என்ன
0: சாப்பிடுவீர்கள்
5: நீங்கள்? சொல்லும் சாப்பாடு என்று சொல்லலாம்.
0: இதுவரை யாரிடமாவது சாரி கேட்டு இருக்கிறீர்களா?
5: இல்ல, அது எப்பாவது ஒரு முறை உண்டு.
0: என்ன என்ன கேட்பீர்கள்
5: நீங்கள்? சொல்லும்
0: இருமுறை தவிர்க்கும் வகையிலான விடைகள் வந்து ஆம்லேட் என்பதற்கு வந்து முட்டை எடை என்று சொல்லலாம், சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
12: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
11: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
12: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 6 5 2 3 9.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: அந்த விலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
6: நாள்தோறும் நம் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பொறியியல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு 0 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: பண்பலை நூறுபுள்ளியில் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமேக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக சென் தமிழ். செவிகளுக்கு இந்த முது படைக்கும் இன்பத் தமிழை எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
3: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
4: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
4: பெரியவளம் முருகமலை நகரிலிருந்து ரமேஷ் பேசுகிறேன்.
3: ரமேஷ் அவர்களே, நாம் வாகை சூடி இன்னும் ஓராண்டு ஆகவில்லை, அப்படித்தானே நண்பா?
4: வாகை சூடி ஓராண்டு நிறைவடைந்து

0: மேலும் பல திங்கள்கள் ஆகிவிட்டது
1: ஆகிவிட்டன என்று வந்து இருக்க வேண்டும் நண்பா. அதற்காக மணி ஒலித்து இருக்கிறது, இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
0: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் கமலாபுரம் சுற்றிலிருந்து மணிரன் பேசுகிறேன் ஐயா.
1: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள், எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை.
0: என்னுடைய பெயர் மணிகண்டன் என்று
1: கூறினேன். மணிகண்டன் ஐயா அவர்களை நம் பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறோம்?
0: நான் ஜேசிபி
2: மட்டூர்தி.
1: டிரைவர் மட்டூர்தி, அழகாக சொல்லி டிரைவர் என்பதற்கு உங்களுக்கு தெரியும். அன்பு நண்பனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் திருவிக்கிலிருந்து ராதே பத்மநாபன் தாங்களுடன் உரையாட காத்திருக்கின்றேன்.
1: வந்து இருக்கும் நண்பனே, உங்களுக்கு கேரட் குழம்பு பிடிக்குமா, பீட்ரூட் குழம்பு பிடிக்குமா?
3: எல்லா குழம்பும் எனக்கு பிடிக்கும் ஐயா.
1: பருப்பு குழம்பு பிடிக்குமா?
3: எல்லா குழம்பும், சகல குழம்பும் எனக்கு பிடிக்கும் ஐயா.
1: குழம்பு யார் வீட்டுல வைப்பா?
3: எனது மனைவியா தான் வைப்பார் ஐயா.
1: என்ன வைப்பார்?
3: குழம்பு.
1: இது ஒற்றை சொல், குழம்பு என்று சொல்லும் பல முறை வந்தன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் கூறுபவன் அருப்புக்கோட்டை நெசவாளர் குடியிருப்பிலிருந்து ராமமூர்த்தி.
1: ராமமூர்த்தி ஐயா அவர்களை, நம் வீட்டில் எத்தனை ரிமோட் கண்ட்ரோல்கள் இருக்கின்றன?
4: நான்கு எண்ணிக்கை உள்ளது ஐயா.
1: உள்ளன என்று வந்து இருக்க வேண்டும். ஒளி அலை ஏக்கி என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: தங்களுடன் உரையாட வந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு அவர்களே, முள்ளைக்காடிலிருந்து வந்திருக்கிறேன். கிராமம் என்ற சொல் பயன்படுத்தக்கூடாது என்று பலமுறை சொல்லி இருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
6: தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: வந்திருப்பவரின் பேர் என்ன?
6: பாப்பாத்தி என்று கூறுகிறேன்.
1: பாப்பாத்தி அம்மா அவர்களே, என்ன, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்? முத்தூரில் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
1: வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
6: கடவுளை பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
1: இப்பொழுது என்ன சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: இரண்டு
1: சொற்கள், அதாவது உணவகம் என்பதற்கு தாவாளம் என்று சொல்லலாம். அதற்கு இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். வருக. வணக்கம்.
7: மாலை வணக்கம் சகோதரரே.
1: சொன்னவரின் பேர் என்ன?
7: தேனி மாவட்டம் உமையகொண்டன்பட்டி தையல் கலைஞர் தங்கராஜ்.
1: தங்கராஜ் அவர்களை, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
7: இப்பொழுது தைத்து கொண்டிருக்கின்றேன்.
1: எந்த கையில் வாட்ச் கட்டுவீர்கள்?
7: அது பழக்கம் இல்லையே என்னிடம்.
1: அந்த பழக்கம் இல்லை. எதில் அப்போ டைம் பார்ப்பீங்க?
7: சுவர்கடியாரத்தில் தான்.
1: நிறைய சுவர்கடியாரங்களா? சுவர்கடியாரம் எத்தனை பேட்டரி போட்டிருப்பீங்க?
7: எல்லோரும் போடுவது போல் ஒன்றுதான் அதற்கு பயன்படும்.
1: பயன்படும் என்று எத்தனை, என்ன வகையான பல்புகள் வைத்திருக்கிறீர்கள்?
7: வெள்ளை என்று தான் கூறலாம்.
1: டியூப் லைட்டா, குண்டு பல்பா?
7: என்று
1: இரண்டு முறை அசைச்சொற்கள் வந்தன. குழல் விளக்கு என்பதற்கு டியூப் லைட் என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
8: மாவட்டம் சித்தோடு கரட்டுப்பாளையத்திலிருந்து மோகன சுந்தரி பேசுகிறேன்.
1: மோகன சுந்தரி அவர்களை, உங்களிடம் எத்தனை செயின்கள் இருக்கின்றன? என்னங்கய்யா என்பது ஒற்றை சொல்லா, எத்தனை செயின் என்று சங்கிலி என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக சந்தம் இணைப்பில் வந்திருப்பவரின் பேர் என்னவோ? வணக்கம். நேய உறவுகளே, வந்து கொண்டே இருங்கள், உங்களுக்காக பண்பலை காத்து கொண்டு இருக்கிறது. அன்பு நேயரின் பேர் என்னவோ? வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: திருநார் மாவட்டம் திருவட்டம் ஆவத்தூர் சிற்றூர் புவனேஷ் நாயாளர் பிள்ளை.
1: புவனேஷ் அவர்களை, நீங்கள் என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? அங்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பள்ளியின் பெயர்
9: என்ன? திருவள்ளிபுத்தூர்.
1: அங்கு படித்துக் கொண்டிருக்கும் தோழனுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாமா?
9: தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்.
1: கங்காறு எந்த ஊரில் நிறைய இருக்கும்? கங்காறு என்ற விலங்கு எந்த ஊரில் நிறைய இருக்கும்? கால இடைவெளி வந்து இருக்கிறது. கங்காறு என்பதற்கு அழகான தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: ஷார்ட்கட் வெர்மிசெலி அரல் சோயா சங்க்ஸ்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
4: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
3: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
4: கால் 8220782333.
5: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
8: தலைமுறைகள் தாண்டியும் சிழைத்து நிற்கும் மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
9: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
10: நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் சிற்றூரிலிருந்து செந்தில்குமார் உரையாடுகிறேன்.
9: செந்தில்குமார் அவர்களை சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசினோம், அப்படியா தோழர்?
10: 3 வாரங்கள் முடிவடைந்தன என்று சொல்கிறேன்.
9: 3 வாரங்களாக, ஒரு திங்கள் கழித்துத்தான் வர வேண்டும் நண்பா. உங்களுக்கு விதிமுறை நன்றாக தெரியும். அன்பு நேயருக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். யார் கீர்த்தி பேச வந்து இருக்கிறீர்களா? உங்களின் பெயர் கீர்த்தியா தோழியே?
11: ஆமாங்கண்ணா.
9: வந்து இருக்கும் தோழி எந்த ஊர்லேருந்து வந்து இருக்கிறார்?
11: திருச்சி மாவட்டம் மணப்பாறை.
9: கீர்த்தி அவர்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார்?
11: 9.
9: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சொல்லி இருக்கிறோம். அரசு மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டு இருப்பார். பக்கத்தில் இருப்பவர் அவரை தொந்தரவு செய்தார் என்று நினைத்த கையோடு அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள். வாசு அவர்களை எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
12: தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் மொத்தம் சிற்றூரிலிருந்து வந்திருக்கிறேன்.
9: வந்து இருக்கும் நண்பன் பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறார்? கனரக வண்டி என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். வண்டியில் செல்லும் பொழுது கவனமாக அனைத்து ஓட்டுநர்களும் செல்லுங்கள். இணைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
13: அவையோருக்கு இனிய மாலை வணக்கம்.
9: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
13: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ், தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
9: வந்து இருக்கும் நண்பனை நட்பிற்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்?
13: தங்களை சொல்லலாம்.
9: சொல்ல வந்து இருக்கும் தோழனே, நீங்கள் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்?
13: பண்பலையில் இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்கள்.
9: என்ன விஷயம்?
13: வெளியிலும்
9: நிறைய பேர்
13: இருக்கிறார்கள்.
9: உங்களுக்கு என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு பயம்?
13: ராத்திரி வெளியில் செல்வது
9: பயமாக இருக்கும். ராத்திரி என்பதற்கு அல் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அன்பு நண்பனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். திருச்சி மாவட்டத்திலிருந்து மோகன்குமார் அவர்களை இப்பொழுதுதானே வந்து சென்றீர்கள்? எப்பொழுது வந்தீர்கள் நிகழ்ச்சிக்காக? அன்பு நண்பனே, ஹலோ, வணக்கம். வந்துவிட்டு அவருக்கே பக்கத்தில் அம்மா இப்பொழுது தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கிறார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:54 வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர்
14: என்ன?
9: சார் என்று சொல்லி இருக்கிற மணி ஒழித்து விடலாம் என்று அவருக்கே தெரிந்திருக்கும். சென்று விட்டார், அடுத்த நேயருக்கு வழிவிட்டு விட்டார். இப்பொழுது வந்திருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
14: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
14: தென்காசி மாவட்டம் குறிச்சிகுளம் வட்டம் ஐயநெறி என்ற சிற்றூரிலிருந்து உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
9: வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
14: செல்வ பிரபு ஐயா.
9: செல்வ பிரபு ஐயா என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்?
14: கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறார்.
9: மகிழ்ச்சி ஐயா. செல்வ பிரபு ஐயா என்பது ஒற்றை சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்து இருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்
15: ஐயா. வணக்கம்.
9: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
15: ரமேஷ் ஐயா.
9: ரமேஷ், எந்த ஊர்லேருந்து வந்து இருக்கிறீர்கள்? நிறைவு செய்ய வரும் நேயர் யாரோ? வருக, வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டார், பேசிவிடலாம். கொடைக்கானலில் மழை அவ்வளவு பொழிந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில்

காத்திருக்கும் அன்பு நேயரியாரோ, வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வெங்கடேஸ்வரா, எத்தனாவது படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? தமிழோடு விளையாடி கொண்டிருக்கும் இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது.

0: இனிமையில் மயக்கும் இன்ப தமிழோடு இன்றைய நிகழ்ச்சி இதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
1: வழங்கிவிடலாம். ஈரோடு ஓவிய ஆசிரியர் வடிவேல்.
2: வாழ்த்துக்கள் வடிவேல். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணுக்கு வரும்.
1: அடுத்ததாக ஈரோடு சூரம்பட்டி வலசு இளங்கோ.
2: வாழ்த்துக்கள் இளங்கோ. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக.
1: ஈரோடு ஓவிய ஆசிரியர் வடிவேல், ஈரோடு சூரம்பட்டி வலசு இளங்கோ.
0: இவர்களோடு சேர்ந்து திண்டுக்கல் பேச்சியம்மாள், ராமநாதபுரம் அலங்கார ராஜ். திண்டுக்கல் பேச்சியம்மாள், ராமநாதபுரம் அலங்கார ராஜ். நீங்கள் நால்வரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற தொடர்பு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்சேவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியே கை குலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமேக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய சிப்புக சின் தமிழ்.
3: வியப்பூட்டும் விடயங்கள் பல கொண்ட வியன்மிகு மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி கசிந்துருகும் இசையால் இதயத்தை ஊடுருவிச் செல்ல சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானும் சிவந்திடும் முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10

வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மாலை தென்றல் வீசும் நேரம், கதிரவன் முகமறைத்த நேரம், அழகான வர்ணங்களால் நிரம்பிய பொன்மாலை பொழுது. அமைதி தேடும் சிந்தை கொஞ்சம் தேநீர் வாசம் தேடி இருக்கையில் அமர கேட்கின்றது. இளைப்பாறும் இதயங்களோடு இதம் சொல்லும் இடைக்கால மெட்டுகளை இணைத்து ரசிப்போம் என்கிறது நம் கோடை பண்பலையின் 100.5 சித்திரச்ச வானம். இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 70 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் ஸ்காலே மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்

0: வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.

இசை கொண்டு இதையும் நிறைப்பும். இது நம் கோடை பொன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். ஆயிரம் வார்த்தைகள் நெஞ்சோடு புதைந்து கிடக்கிறது உன்னோடு பேச வேண்டும் என. ஆயிரம் வார்த்தைகள் நெஞ்சோடு புதைந்து கிடக்கிறது உன்னோடு பேச வேண்டும் என. பேச நீ அருகில் இருக்கின்றாய், புதைந்த வார்த்தைகள் புதைபொருளாய் இதயத்தோடு மட்டும். பேச நீ அருகில் இருக்கின்றாய், புதைந்த வார்த்தையோ புதைபொருளாய் இதயத்தோடு மட்டும். இதில் சுழித்து இமைகள் விரித்து பேச நினைத்தாலும் பேச முடியவில்லை உன் விழிகள் பார்த்து.

பித்து பிடித்து பிறையென தேயும் இதயத்திற்கு மருந்து இதயம் தொட்டவரின் இதழ் மொழி. பித்து பிடித்து பிறையென தேயும் இதயத்திற்கு மருந்து இதயம் தொட்டவரின் இதழ் மொழி. இந்த மொழிக்கு பெயர் மட்டும் மௌனம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

மாலை பொழுதை இதமாய் ரசிப்போம். இது நம் கோடை பண்மலையின் 100.5 சித்திர செவ்வானம். விடை கொடுத்தாலும் விடை பெறுவதில்லை உன்னை விட்டு இதயம். விடை கொடுத்தாலும் விடை பெறுவதில்லை உன்னை விட்டு இதயம். நீ இருக்கும் இடமே சொர்க்கம் என்றால் அங்குதானே நிற்கும் இந்த நினைவுகளும்.

0: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
0: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
2: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இசையோடு இடைக்கால மெட்டுகளை கேட்டு ரசிப்போம் நம் கொடைப்பன்மலை 100.5 சித்திரச்சவானம். மனம் எதை நினைத்ததோ அதை பேச வேண்டும் என தெரியும். மனம் எதை நினைத்ததோ அதை பேச வேண்டும் என தெரியும். யாரிடம் பேச வேண்டும் என்ற கேள்விக்கும் பதில் உண்டு. யாரிடம் பேச வேண்டும் என்ற கேள்விக்கும் பதில் உண்டு. ஆனால் அடம்பிடிக்கும் இதயம் அமைதியாக காதல் செய்கின்றது நினைவுகளோடு.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 27, கண்ணீர் பெருக்கு தொடர்ச்சி. சிறு தொண்டருடனும் அவருடைய பத்தினியுடனும் ஸ்தல யாத்திரை கிளம்பினாள் அருள்மொழி ராணி. இனி பொன்னன் திரும்பி வந்தபோது சாலையில் பல்லக்கின் அருகில் நின்று குந்தவி தேவி கண்ணீர் விடுவதையும் சக்கரவர்த்தி அவளை தேற்றுவதையும் கண்டான். எனக்கு தாயார் கிடைத்ததாக எண்ணி மனமகிழ்ந்தேன் அப்பா, அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று குந்தவி சொன்னது பொன்னன் காதில் விழுந்தது. குந்தவி சிவிகையில் ஏறினாள். சக்கரவர்த்தி குதிரை மீது ஆரோகணித்தார். உறையூரை நோக்கி அவர்கள் கிளம்பினார்கள். பொன்னன் குடிசைக்குள் நுழைந்ததும் வள்ளி கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருப்பதை கண்டான். ஐயோ, எனக்கு முன்னமே தெரியாமல் போச்சே. தெரிந்திருந்தால் மகாராணியுடன் நானும் வருவதாக சொல்லியிருப்பேனே. எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்று வள்ளி புலம்பினாள். பொன்னன் சிறிது தைரியப்படுத்திக் கொண்டு, கடைசியில் பெண் பிள்ளை என்பதை காட்டிவிட்டாயல்லவா, பிரமாத வீரமெல்லாம் பேசினாயே என்றான். அச்சமயத்தில் மறுபடியும் வெளியில் குதிரையின் காலடி சத்தம் கேட்கவே இருவரும் ஓடி வந்து பார்த்தார்கள். சக்கரவர்த்தி மட்டும் குதிரை மேல் தனியாக திரும்பி வந்தார். பொன்னா, நீ இந்த தோணித்துறையில் தானே இருக்கப் போகிறாய், எங்கேயும் போய்விட மாட்டாயே என்று கேட்டார். இங்கேதான் இருப்பேன் பிரபு, எங்கும் போக மாட்டேன் என்றான் பொன்னன். அதோ பார், அரண்மனை படகை இங்கேயே விட்டு வைக்க சொல்லி இருக்கிறேன். குந்தவி தேவி ஒருவேளை வசந்த மாளிகையில் வந்து இருக்க ஆசைப்படலாம், அப்போது நீதான் படகு ஓட்ட வேண்டும் என்றான். காத்திருக்கிறேன் பிரபு என்றான் பொன்னன். இன்னொரு சமாச்சாரம், சிவனடியார் ஒருவர் என் சிநேகிதர் உன்னிடம் ஒப்புவிக்கும்படி ஒரு பெட்டியை கொடுத்தார். அது அந்த படகின் அடியில் இருக்கிறது, பார்த்து எடுத்துக்கொள். இவ்விதம் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி வள்ளியை நோக்கினார். அதுவரையில் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த வள்ளி சட்டென்று தலையை குனிந்தாள். அவளுடைய முகத்தில் வெட்கத்துடன் கூடிய புன்னகை உண்டாயிற்று. அடுத்த கணத்தில் சக்கரவர்த்தியின் குதிரை காற்றாய் பறந்து சென்றது. அத்தியாயம் 27, கண்ணீர் பெருக்கு நிறைவடைந்தது. இன்றுடன் பாகம் 2 நிறைவுற்றது. நாளை முதல் பாகம் 3

0: ஒன்றில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
6: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
3: நிலைய இயக்குனர்,
6: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன நிகழ்ச்சி? இன்று நம்மோடு பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் சிஎஸ்பிஎஸ் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் டி எஸ் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால இன்னிசை மெட்டுக்களோடு இணைவும் இது நம் கொடை பன்மலையின் 100.5 சித்திர செவ்வானம். பாத கொலுசு பதித்த ஓசை, பாத கொலுசு பதித்த ஓசை, இதய ஓசையாய் மாறிப்போனது. செவிகள் தொடும் ஒரே கீதம் இந்த பாத கொலுசின் ஓசை மட்டுமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தேநீருடன் இசைத்தேன் தெளித்து இதயம் உருசிக்க ரசித்தோம். கொடி பன்மலையின் 105 சித்திரச்சவானம் மீண்டும் ரசிப்போம். நாளை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

கடற்கரையில் தனிமையில் பேசும் தெஞ்சலும் மௌனமும் இறைவனின் சன்னிதியில் நாம் உணரலாம். காலத்தை கையில் வைத்திருக்கும் இறைவனை கடற்கரையில் தரிசனம் செய்யலாமா? வாருங்கள், அழைத்து செல்கிறோம் ராமநாதபுரம் சேதுக்கரையில் அருள் செய்யும் ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு. கங்கை முதலிய ஆறுகளில் மூழ்கினால் மட்டுமே பாவம் போகும். ஆனால் சேதுவை கண்டவுடனே பாவங்கள் தொலையும். அவர்கள் தேவர்கள் ஆவார்கள் என்று ராமாயணத்தில் சேதுக்கரை பற்றி கம்பர் வியந்து சொல்கிறார். கடற்கரையில் சேதுக்கரை பகுதிக்குத்தான் விபீஷணன் முதலில் வந்தார். அதாவது விபீஷணர் சரணாகதி ஆணையிடம். இங்கிருந்துதான் இலங்கைக்கு ராமர் பாலம் அமைத்தார் என்பதால் தான் ஆதிசேசு என்றழைக்கிறார்கள். விஸ்வகர்மாவின் மகன் நலனால் கடல் மீது சேதுக்கரையிலிருந்து இலங்கை வரை பாலம் அமைக்கப்படுகிறது. பாலம் கட்டி முடித்த பிறகு ராமர் அதற்கு நலசேது என்று பெயர் சூட்டுகிறார். அதாவது நலசேதுவின் ஆரம்பம் சேதுக்கரை. இங்குதான் கரையில் கடலை நோக்கி ஒரு அருமையான ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது. கடல் அரிப்பிலிருந்து தப்ப கடலையொட்டி வலுவான மதில் சுவர் இருக்கிறது. மிகப்பெரிய கூடம்தான் கோயில். கூடத்தின் மேற்கு நோக்கி நடுவில் கருவறையில் ஆஞ்சநேயர் அருள் செய்கிறார். நாயக்கர்கள் கால களை இலகை பார்க்கலாம். நின்ற திருக்கோலத்தில் 7 அடி உயரத்தில் கடலில் நலசேதுவை பார்த்தபடி இருக்கிறார். அவருடைய 2 திருப்பாதங்களும் சேதுவில் நடப்பதற்கு தயாராக இருப்பதை போல இருக்கிறது. இடுப்பில் சங்கிலியில் இணைக்கப்பட்ட கத்தி, அவரது தூக்கிய வலது திருக்கரத்தால் அபய முத்திரை காட்சி ஆசிகள் தருகிறார். இடது திருக்கரம் சௌகந்திகா மலரின் காம்பினை மார்போடு பிடித்திருக்கிறார். பகவானின் முகமலர்ந்த தாமரை மலர் போல மலர்ச்சியோடு இருக்கும் மலர்ந்த கண்கள் விழிப்போடும் அதே சமயம் அமைதியோடு சாந்தமாக பல்வேறு பாவனைகளையும் காட்டுகிறது. அவரது வாள் கால் அருகில் சுருண்டு இருக்கும். சீதா பிராட்டியாரை மீட்க வானர சேனையோடு இலங்கை செல்ல ராமபிரான் நலசேது கட்டியதை கொண்டாடும் வகையில் வருடந்தோறும் தீர்த்தவாரி உற்சவம் மிக விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது.

ஆலய சுவர்கள் எல்லாம் மஞ்சள் பூசிக்கொண்டு ராமா ராமா எழுத்துக்களால் மிளர்கிறது. ராமநாமத்தை உச்சரித்து ஆஞ்சநேயர் வெற்றியை நிலைநாட்டிய இடமாக இருப்பதால் இந்த இறைவனை வணங்கி தொடங்கும் செயல்கள் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. சுயம்புவாக ஏழடி உயரத்தில் அருள் தரும் சேது பந்தன ஆஞ்சநேயர் மட்டுமே கருவறையில் இருக்கிறார். உற்சவர் கிடையாது. மேலே நீண்டு அகன்று பறந்திருக்கும் ஆகாயம், அதை தொட்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு நீல நிற கடல்கள் கீழே. இரண்டையும் அருளால் இணைக்கும் ராமநாமத்தை எப்போதும் ஜெயிக்கும் ஆஞ்சநேயர் என்று அற்புதமான பக்தி சூழலை அனுபவிக்க சேதுக்கரை சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லலாம். ஆஞ்சநேயர் அருள் பெறலாம். இதுவரை ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலை தரிசித்தோம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நிறம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த திருக்குறள் மாதிரியான ஒரு திருக்குறளை நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. என்ன தெரியுமா? இந்த செயலை இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பான். 20 பேர் உட்கார்ந்திருக்கீங்க, அந்த 20 பேர்ல ஒரு ஆளு நீ தான் முடிக்க முடியும். இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அந்த செயலை அவன் கண் விடல். அவன் விட்டுறணும், பிறகு அவன் நல்லா பார்த்துக்கிடுவான். தேர்ந்தெடுப்பதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. அதை மாத்திரம் எடுக்க பழகிட்டோம்னா நாம அதை சரியா செஞ்சிட முடியும். இன்னொன்னு, நாம சிந்திக்கிற போது எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? நாம எந்த கூட்டத்துக்குள்ள போனாலும், எந்த வகுப்புக்குள்ள போனாலும், எந்த நிலைக்குள்ள போனாலும் ஒரு உற்சாகமா இருக்கணும். இந்த உற்சாகமே இல்லாத பல பேர் நான் பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா? எப்பா வா டீ குடிப்போமான்னு கேட்டா, சரி டீ குடிச்சு என்ன செய்ய போறோம், சரி உட்காந்துருப்போமா, உட்காந்துருந்து என்ன போதும், சாப்பிடுவோமா, சாப்பிட்டவன்லாம் என்ன அங்கே, கண் இல்லாத கால் இல்லாத கை இல்லாத நண்பர்கள் சாதித்து காட்டுகிறார்கள். வினை திட்பம் என்பது ஒருவனின் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பெற. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு முடியாது ஒருபோதும் சொல்லாதீங்க. இப்படி வருவோம்ங்கிற விஷயத்தை யாருங்க சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வருவோம்ங்கிற விஷயத்துக்கு யாரு நமக்கு சொல்லி கொடுத்தா? நான் வந்துடுவேனா, எனக்கு எல்லாரும் முடியுமா? உன்னை முயற்சி பண்ணுவதற்கு நமக்கு எவ்வளவு செய்திகள் வேணும்? நமக்கு புத்தகம் கிடைக்குது, எத்தனை பேர் படிக்கிறோம்? இன்னும் அழகா சொன்னா, ஒரு ஆசிரியர் கேட்டாராம், அடுத்த வாரம் டூர் போவோமா, எங்க போகலாம், திருப்பதி. அதுக்கு ஒருத்தர் வந்துட்டு சொன்னா, நாங்க இப்பதான் போயிட்டு வந்தோம், முட்டை போட்டிருக்கோம் குடும்பத்தோட, சரி ஊட்டி போயிட்டு வந்துட்டோம், கொடைக்கானல் எல்லாம் சொல்ல சொல்ல வாத்தியார் கடுப்பாயிட்டாரு. ஏய், யாருமே போகாத ஒரு இடம் சொல்லு, அங்க போவோம், லைப்ரரி சார் அப்படின்ட்டு இருக்கான். நம்ம லைப்ரரிக்கு யாருமே போனதில்லை, அங்க போவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம படிக்க போகிற போது கொஞ்சம் யோசிக்கிறோம், படிச்சா என்ன ஆயிரும், ஒண்ணு புத்தகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒண்ணு, தொட்டு பார்த்தால் காகிதம், புரட்டி பார்த்தால் படித்து பார்த்தால் ஆயுதம்னா அதான் உண்மை. நீங்க ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்தால் காகிதம், படித்து பார்த்தால் ஆயுதம், அது நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கணும், எப்பவும் நினைவுல இருக்கணும். படிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன லாபம் நீங்க கேட்பீங்க? படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கிடைக்கிறது என்ன அப்படின்னா, அப்போதைக்கு அப்போது அப்போதைக்கு அப்போது நான் புதுமையாகிட்டே வந்திருப்போம். நீ ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோ, எதுவும் தெரியாம நான் உட்கார்ந்துருப்பேன்னா அது என்ன நியாயம்? இன்னொன்னு, நம்மளை காட்டுல அறிவாளி இல்லைன்னு ஒருபோதும் நினைக்கப்படாது. சரி, இப்படி வைங்க, தோல்வி வருமா? வரதாங்க செய்யும். அந்த தோல்வி வந்தா அதை எப்படி எதிர்கொள்றது, அதான் முக்கியம். எடுத்த உடனே நீங்க பார்க்கலாம், இந்த தோல்விக்கெல்லாம் என்ன காரணம், அது நம்முடைய முயற்சியின்மையா இல்ல காலச்சூழலா என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்க பார்க்கணும்.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி.

0: கம்பிகள்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: திருச்சி சாரதாஸ்

மாலை என்றால் அது குளிர் கொஞ்சம் நேரம் மட்டும் இல்லை, அது மங்களம் சொல்லும் நேரம். மனதும் தேகமும் தென்றலோடு கலக்கும் நேரம் இந்த மாலை பொழுதை கோடை பண்பலை 100.5 ரசிப்போம் கதம்ப மலர்களோடு. வணக்கம் நேர்களே.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேகா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக

அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன்

0: கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின்வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லியிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்போ 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்களை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளிலுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்போ சிறைத்துறையும் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜென்ரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னு என்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்க அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக்க அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக்க அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த

0: நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வியை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பாடல் கொண்டு இதயம் நினைப்பும் கோடை பண்பலையின் 100.5 கதம மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜையம்.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்.
2: சிறுதானிய பயிர்களுக்கான வறட்சி மேலாண்மை என்பது வறண்ட காலநிலையிலும் தாங்கக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்து நிலத்தை பண்படுத்தி நீர் மேலாண்மையுடன் கூடிய ஒருங்கிணைந்த உர மேலாண்மை.

0: மற்றும் சரியான பயிர் சுழற்சி போன்றவற்றை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவதாகும். இது நிலத்தை வளமாக்கி விவசாயிகளுக்கு வறட்சியிலும் லாபம் தரும். வறட்சி மேலாண்மை உத்திகளை விவசாயிகள் அறிந்து பயன்படுத்தும் போது ஊட்டச்சத்து மிக்க நல்ல சிறுதானிய பயிர்களை பெற இயலும். சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். பயிர் கழிவுகளை மண்ணின் மேற்பகுதியிலேயே நம்ம வந்து மூடாக்கு போல மூடி பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மண்ணின் ஈரப்பதம் வந்து ஆவியாதிலிருந்து முற்றிலுமாக தடுக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், விதைக்கு முன்பாகவே நம்ம வந்து மண் மூடாக்கு போடலாம், இல்லைன்னா நீங்க விதைத்த பிறகு செடிகள் வளர்ந்த ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு வளர்ந்த பின்னாடி கூட மண் மூடாக்கு போடலாம். விதைக்கு முன்பாடுமே மண் மூடாக்கு போடும் பொழுது நம்ம விதைக்கும் பொழுது சிறு மண் மூடாக்கை விலக்கி பின் பயிர்களை வந்து விதைகளை வந்து விதைக்க வேண்டும். பயிர்கள் வந்து முளைச்சு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும், இல்லைன்னா பயிர் முளைத்த பின்பு கூட மண் மூடாக்க வந்து போடலாம். இப்படி மண் மூடாக்கு போடும் போது நம்ம என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு மண் ஈரப்பதம் வந்து தொடர்ந்து பாதுகாட்டே வருது. இரண்டாவது பாத்தீங்கன்னா, மண்ணினுடைய நுண்ணுயிர்கள் வந்து அழியாம அதிக அளவுல பல்கி பெருகி உங்களுக்கு வந்து பயிரின வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, மழைநீர் குறிப்பாக அதிக அளவுல மழை பெய்யும் பொழுது மழையினுடைய துளிகள் வந்து மிக வேகமாக மண்ணின் மேற்பரப்பில் மோதி சேதாரத்தை விளைவிக்கும். பயிர்களுக்கும் சரி உங்களுக்கும் மண் அரிமானத்துக்கும் அதை முற்றிலுமாக தடுக்குது. அடுத்ததாக வந்து களைகளின் தாக்கத்தை வந்து வெகுமாக கட்டுப்படுத்துது. இவ்வளவு பல நன்மைகள் இருக்கிறதுனால இந்த மண் மூடாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா வந்து பெரும்பாலான விவசாயிகள் பயிர் கழிவுகளை மண்ணில் போட்டு மக்க வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது போதிய கால அவகாசம் அடுத்த பயிர்களுக்கு கொடுப்பதில்லை. இந்த வாரத்திலேயே நம்ம வந்து பயிர் கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு ரோட்டாவேட்டரை பயன்படுத்தி மண்ணுக்குள்ள போட்டு ஓட்டிடுறோம். ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த பயிர்கள் அடுத்த இரண்டு வாரத்துல வந்து விதைப்பு மேற்கொள்றோம். இதனால என்ன ஆகும்னா, மண்ணில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து குறிப்பாக வந்து மண்ணினுடைய நுண்ணுயிர்கள் வந்து தன்னுடைய உணவாக பயன்படுத்தும். அப்ப பாத்தீங்கன்னா, அடுத்ததாக விதைக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து முதல் இரண்டு வாரங்களுக்கு வந்து தலைச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு எல்லா வகையான பயிர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து தவிர்க்கணும்னா என்ன பண்றோம், மீண்டும் நம்ம வந்து 25% வந்து கூடுதல் தலைச்சத்தை வந்து போடுங்க அப்படின்னு சொல்றோம். இதை வந்து மண்ணுடைய வளத்துக்கு வந்து ரொம்ப எதிராகவும் போயிருது, அந்த தலைச்சத்தை வந்து முழுமையாகவும் பயிர் எடுத்துக்கிறது இல்லை. ஆகையினால இந்த குறைபாடு தவிர்க்கிறதுக்கு பயிர் கழிவுகளை வந்து மண்ணின் மேற்பரப்பிலே வந்து பரப்பி விட்டு நம்ம பராமரிக்கணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நன்மைகள் வந்து பல நன்மைகள் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அடுத்ததாக உயிர் மூடாக்கு என்ற தொழில்நுட்பத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். அதாவது பயிர்கள் வளர்ந்த பின்பு ஊடு பயிராக சில வகையான பயிர்களை 6 வரிசைக்கு 1 வரிசை இல்லைன்னா 4 வரிசைக்கு 1 வரிசை என்ற அளவில் வந்து ஊடு பயிராக தட்டைப்பயிறு கொள்ளு போன்ற பயிர்கள் வந்து நம்ம பயிரிடலாம். இப்போ கொள்ளு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரட்டாச ஐப்பசி மாதத்தில் தான் சாகுபடி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மூடாக்கு பயிராக தேர்வு செய்யும் பட்சத்தில் நீங்கள் கோடை பருவத்திலையும் சரி உங்களுக்கு வந்து ஆடி பருவத்திலையும் நீங்கள் வந்து கொள்ளு போன்ற பயிர்களை வந்து ஊடு பயிராக பயிரிட்டு மண்ணை மூடாக்காக நாங்கள் பயன்படுத்தலாம். மிக விரைவாக 30-40 நாட்களிலே வந்து அனைத்து மண் பரப்பையும் வந்து மிக சுலபமாக நிரப்பி மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் உதவுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து களைகளின் தாக்கத்தையும் குறைக்குது. குறிப்பாக தட்டைப்பயிர் போன்ற பயிர்களையும் நீங்கள் ஊடு பயிராக வந்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த பயிர் ஊடு பயிராக மட்டும் இல்லாமல் மூடு பயிராக ஆங்கிலத்தில் கவர் கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய வழியில் செயல்பட்டு கூடுதல் மகசூல் கிடைப்பதோடு மட்டுமின்றி நம்மளுக்கு வந்து மண்ணின் ஈரப்பதம் களைகளின் தாக்கம் ஆகியவற்றையும் வந்து கட்டுப்படுத்த நமக்கு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நம்ம வந்து வறட்சியை வந்து மேலாண்மை செய்யலாம். குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பூக்கும் தருணத்தில் வந்து வறட்சியை வந்து ஏற்படுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. பூக்கும் தருணம், பால் பிடிக்கும் தருணம், முதிர்ச்சியடையும் பருவம், இந்த மூன்று பருவம் தான் வந்து முக்கியமான பருவங்களாக வந்து சிறுதானத்தில் வந்து கருதப்படுது. இந்த பருவத்தில் வந்து நீர் பற்றாக்குறை ஆர் வறட்சி ஏதேனும் ஒன்று ஏற்பட்டால் மகசூல் இழப்பு வந்து மிக அதிகமானதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு அரசானது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் சரி பெரிய விவசாயிகளுக்கும் நம்ம வந்து பண்ணை குட்டைகள் நீர் குட்டைகள் அமைக்கிறதுக்கு வந்து மானிய விலையில வந்து நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி வருது. அதாவது உங்களுடைய பண்ணைகள் வந்து பண்ணை குட்டைகள் இருக்குமானால் அந்த நீரை பயன்படுத்தி 1-2 நீர்ப்பாசனம் வசதி செய்யும் பொழுது குறிப்பாக பூக்கும் தருணம், பால் பிடிக்கும் தருணம், முதிர்ச்சியடையும் தருணத்தில் வந்து வறட்சி ஏற்பட்டால் இவை பண்ணும் பொழுது பயிர்களை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ தொழில்நுட்பங்களை வந்து செவ்வனே கையாண்டால் சிறுதானிய உற்பத்தியில் வந்து நம்ம வறட்சியை மிக சிறப்பாக கையாண்டு அதிக மகசூல் பெறலாம் என்பது எல்லளவும் ஐயமில்லை. இந்த வகுப்பில் பார்த்ததை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நினைவுக்கு வரும்படி தொழில்நுட்பங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் தொழில்நுட்பமானது உங்களுக்கு வந்து கோடை உழவு. கோடை உழவு வந்து நம்ம முதல் உழவை வந்து சட்டிக்கலப்பை ரக்க கலப்பை கொண்டு செய்ய வேண்டும். அடுத்த

0: உழவானது கொழு கலப்பையை கொண்டு, குறிப்பாக 5, 9, 11 ஆகிய கொழு கலப்பையை கொண்டு கட்டிகளை சிறு துகள்களாக உடைத்து மண்ணை பதப்படுத்த வேண்டும். முதல் தொழில்நுட்பம். இரண்டாவது தொழில்நுட்பம் பசுந்தால் உரம் சாகுபடி. ஏக்கருக்கு 20-25 கிலோ என்ற அளவில வந்து சணப்பை, தக்கைப்பூண்டு போன்ற பசுந்தால் பயிர்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யும் பொழுது மண்ணினுடைய அங்கக பொருட்களின் அளவு அதிகமாக போவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வந்து நீர்பிடிப்பு திறனும் அதிகமாக்கும். இது இரண்டாவது தொழில்நுட்பம். மூன்றாவது, மண்ணுடைய வளத்தையும் அதிகமாக்குவது மட்டுமில்லாமல் களையிலும் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற சொல்லக்கூடிய விவசாயிகள் நீங்க பல்பயிர் சாகுபடி முறைக்கு நீங்க போகணும். அதாவது தானியம், பயிர் வகை, எண்ணெய் வித்து, பசுந்தால் உரம், வாசனை தாவரங்கள் ஆகிய 5 தாவரங்களை 1% தானியம், 1% பயிர் வகை, 2 பங்கு வந்து எண்ணெய் வித்து, 2 பங்கு பசுந்தால் தாவரம், 0.5 அதாவது 1/2 கிலோ நறுமண பயிர் போன்றவற்றை நீங்க ஏக்கருக்கு 20-25 கிலோ என்ற அளவுல வந்து நீங்க வந்து சேகரித்து சாகுபடி செய்து பூக்கும் தருணத்தில் வயலிலே மடக்கி உழுவும் பொழுது உங்களுக்கு வந்து அங்கக கரிமத்தின் அளவு அதிகமாக்கிக்கலாம். இரண்டாவது, களைகளை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பயிர் கழிவு மேலாண்மை. அதாவது முந்தைய பயிர்களின் பயிர் கழிவுகளை மண் மூடாக்கு மூலம் பயன்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை காப்பதோடு நீங்கள் வந்து களைகளின் தாக்கத்தையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது மண் மேலாண்மை முறைகள். அதாவது உங்களுக்கு மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுக்கு மேல் மண் இறக்கம் இருந்தால் மேட்டுப்பாத்தி அமைக்கணும், இல்லை என்றால் நீங்கள் சால் அமைத்து 1 அடி இல்லை 3/4 அடி இடைவெளியில் சால் அமைத்து நீங்கள் விதைகளை வந்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைகள் விதைக்கும் முன்பாக விதை நேர்த்தி செய்வது மிகவும் முக்கியமானதாக தொழில்நுட்பமாக கருதப்படுது. எப்படி விதை நேர்த்தி செய்யணும்னா நீங்க கால்சியம் குளோரைடு என்ற உப்பை பயன்படுத்தியோ அல்லது பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் என்ற உப்பையோ 0.5%, அதாவது 1 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் என்ற அளவில் உப்பை கரைத்து 6 மணி நேரம் விதைகளை ஊற வைத்து பின்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது வீரியமான நாற்றுகளை நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும். அடுத்ததாக PPFM 1% என்ற கரைசலை கொண்டும் நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யலாம். இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு கொண்ட விவசாயிகள் பீஜாமிருத் என்ற கரைசலை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். இதற்கு வந்து 20 லிட்டர் தண்ணீரில் 5 கிலோ சாணம், 5 கிலோ கோமியம், 50 கிராம் சுண்ணாம்பு இதனுடன் கைப்பிடி அளவு மண்ணை பயன்படுத்தி நீங்க விதை நேர்த்திக்கு உட்படுத்த வேண்டும். அதே போல இளவெளி மூலியமாக வறட்சி தாங்கும் மேலாண்மை தொழில்நுட்பத்தில் வந்து மிக முக்கிய பங்கு வகிப்பது PPFM என்ற கூட 1% கரைசல். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் மருந்தை கலந்து இளவெளி மூலமா தெளிக்க வேண்டும். இல்லதென்றால் பொட்டாசியம் குளோரைடு அதாவது பொட்டாஸ் உரத்தை வந்து 1 லிட்டருக்கு 10 கிராம் என்ற அளவில் வந்து கலந்து இளவெளி மூலமா தெளிக்கலாம். பொட்டாசியம் சல்பேட் என்ற உரமும் சிறப்பாக இருக்கிறது. இதை பயன்படுத்தியும் நீங்கள் இளவெளி மூலமாக தெளித்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக மண்ணினுடைய அங்க கரிமத்தின் அளவை அதிகமாக்குவதற்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக்குவதற்கும் ஜீவா மிருத் என்றக்கூடிய கலவையை பயன்படுத்தி நீங்க பண்ணலாம். அதுக்கு 10 கிலோ சாணம், 10 கிலோ கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ பயிர் மாவு, இதை வந்து பச்சைப்பயிர், தட்டைப்பயிர், உளுந்து, துவரை போன்ற தானியத்திலிருந்து நீங்க மாவுகளை எடுத்து இதனுடன் 1 கைப்பிடவுள்ள மண்ணை எடுத்து 1 வாரம் நீங்க நொதிக்க வைத்த நீரை வந்து மண்ணில் இட்டு மண் வளத்தை வந்து பெருக்கலாம். அடுத்தது மூடு பயிர், அதாவது தட்டைப்பயிர் மற்றும் கொள்ளு ஆகிய பயிர்களை வந்து ஊடு பயிராக சாகுபடி செய்து துவரை போன்ற பயிர்களும் நீ ஊடு பயிராக சாகுபடிக்கலாம். மண் வளத்தை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் கூடுதல் வருமானமும் பெறலாம். எனவே இருக்கின்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகள் செவனே கையாண்டால் சிறுதானியங்களில் வறட்சி மேலாண்மையை செவனே கடைபிடித்து அதிக மகசூல் பெறலாம் என்பது திண்ணம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: கோடை பண்பலை 100.5.
1: அடுத்தது என்ன? 12ஆம் வகுப்பு முடித்து மதிப்பெண் பட்டியலோட மாணவர்கள் பல்வேறு கல்லூரிகள் பாடப்பிரிவுன்னு கல்லூரிகளில் தகவல் கேட்டுட்டு இருப்பீங்க. மாணவர்களே, உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம். குமாரசாமி பொறியியல் கல்லூரியின் பிராண்ட்

0: பண்டிங் துறை தலைவர் மற்றும் பிஎஸ்சிஎஸ் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் டி எஸ் வெங்கடேஸ்வரன் அவர்கள். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 24, 24, 24 24, 24, 26 24, 24, 29 290, 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42 வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். இனிய முகவருக்கு நன்றி.
0: கோடை பண்பலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. அடுத்தது என்ன நிகழ்ச்சிக்காக?
1: வணக்கம் மேடம்.
0: சரிங்க சார், இப்போ பொறியியல் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ.
1: ஓகே, ஏஐங்கிறது ஒரு தனி பாடமாக பொறியியல் துறையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வருங்காலத்தில். செயற்கை நுண்ணறிவுங்கிறது எல்லா துறைக்குமே ஆன ஒரு துறை. செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக வந்த மாதிரி, இந்த மாதிரி நிறையா வந்து கற்பனைகள் நிறையா வந்து வேலைகள் காலியாயிரும், எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், மக்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
0: கேள்விப்படுறது இல்லை சார்,
1: அனுபவிச்சிட்ருக்கேன். பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எடுக்கிறது இன்ஜினியரிங் காலேஜில், இன்றைக்கி அந்த கம்பெனியில் வெளியே அனுப்பிட்டாங்க, இந்த கம்பெனியில் வெளியே அனுப்பிட்டாங்க, நான் படிக்கலாமா வேண்டாமா என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதையோடு சொல்கிறேனே. முத முத கணிதம் வரும்போது நம்ம வாய்ப்பாடு வந்து கையில் எழுதிக்கிட்டு இருந்தோம்.
0: கண்டிப்பாக.
1: பிறகு கால்குலேட்டர் வந்தது, அதனால் நம்மளுக்கு எதாவது வேலைகள் காணாமல் போச்சா?
0: கால்குலேட்டர் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மனக்கணக்கு அப்படிங்கிறதே நம்ம விட்டுட்டோம்.
1: மனக்கணக்கு விட்டீங்க, ஆனால் நம்ம செய்கிற வேலைகள் வேகம் கூடியிருக்கா இல்லையா?
0: கண்டிப்பாக கூடியிருக்கு.
1: இதே தான் ஏஐ வந்து கம்ப்யூட்டருக்கு கை கொடுக்கும், அவ்வளோதான். ஏஐ வந்து ஒரு அசிஸ்டன்ட். இப்போ எனக்கு ஒரு 10 பேரோட ஹெல்ப் தேவைன்னா, வேலைக்கு எனக்கு 10 பேர் வேணும்னா, நான் அது ஏஐ பாட்டாக மாற்றி அந்த ஏஐ பாட்டு வந்து எனக்கு அசிஸ்டண்டாக வச்சுக்கிட்டேன்னா அந்த 10 பேர் வேலையை அது பார்த்துரும். அதுக்காக 10 பேர் வேலை போகும்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு அந்த பாட்டை கொடுத்து வேற வேலைகள் அவங்க செய்ய வைக்கலாம். நம்ம எதிர்காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஐ சார்ந்த வாழ்க்கையாக தான் இருக்குமே தவிர ஏஐ இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஒரு காலத்தில் மனசு நடந்துகிட்டு இருந்தான், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கார் பஸ்
0: ஸ்கூட்டியில் போகிறோம், பைக்கு அதை தாண்டி கார் வந்துருச்சு, அதுலேயும் தாண்டி நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போகிறோம்.
1: வாழ்க்கை தராதரம் கூடுமே தவிர குறைய வாய்ப்பில்லை, காணாமல் போக வாய்ப்பில்லை.
0: கண்டிப்பாக. இப்போ ஏன் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கும்.
1: ஆமாம்,
0: அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஏஐ வந்து 3 ஸ்டேஜாக பார்ப்போம். நேரோ ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ, சூப்பர் ஏஐ.
0: இந்த 3 பிரிவுகள் பற்றி அப்படியே சொல்லிடலாம்.
1: அமேசானில் பார்த்தீங்கன்னா அலெக்சான்னு ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். நீங்கள் போய் அலெக்சா கிட்ட, அலெக்சா எனக்கு ஒரு இளையராஜா பாடல் ஒன்று கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா
0: அவங்க போட்டுருவாங்க.
1: அது தேடி இளையராஜா பாடல் எனக்கு கொடுத்துரும். இது வந்து நேரோ ஏஐ. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறீங்க,
0: டைரெக்டாக பதில் சொல்லிடுறது.
1: ஆமாம். இதே ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதை அந்த கேள்விக்கு வேற எங்கேயாவது ஒரு கதையோ இல்லை ஒரு எடுத்துக்காட்டோ கொண்டு வந்து யோசிச்சு அதுக்கு பதில் சொல்றது,
0: துணை பதில்களோட சேர்த்து முதன்மையான பதில் சொல்றது.
1: ஆமா. சூப்பர் ஏஐங்கிறது என்னன்னா நானே தேவையில்லை, அதுவே யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த உலகத்துக்குள்ள நம்ம இன்னும் போகலை, அந்த உலகத்துக்குள்ள போனாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா எப்பயுமே ஹியூமன் பிரெயினை நம்ம தாண்டி வர முடியாது, ஒரு மிஷினால வர முடியாது. ஏன்னா கிரியேட்டிவிட்டிங்கிறது மனுஷனுக்கு அழகாக கடவுள் கொடுத்த வரம். ஏன்னா இந்த ஏஐயையும் மனிதன் தான் உருவாக்கியிருக்கான்.
0: ஆமாம். சரிங்க சார், ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். அடுத்தது என்ன?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 7:09:55 ஆயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம்? இப்போ இணைப்புல ஒரு மாணவ கண்மணி இருக்காங்க, பேசிடலாங்க சார். வணக்கம்.
5: வணக்கம் கோடை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் சுஜித் பேசுறேன்.
4: சுஜித்?
5: ஆமா மேம்.
4: சுஜித், உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன பாடப்பிரிவு எடுக்கலாம் அப்படின்னு?
5: மேம், பாட நான் வந்து முன்னாள் மாணவன் மேம்.
4: சரிங்க.
5: இந்த ஏ யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து என்னோட இன்ஜினியரிங் பயணத்தை மேற்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு தகவல், பயன்புள்ளான தகவலை
4: கண்டிப்பா பகிர்ந்துக்கலாம், கண்டிப்பா பகிர்ந்துக்கலாம். காற்றலையில சார் கிட்டயும் கேட்கலாம்.
5: ஓகே மேம்.
6: சுஜித்
5: சொல்லுங்க சார்,
6: எந்த மாதிரி பாடம் படிச்சீங்க நீங்க, அதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணீங்க?
5: சார், அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு பொறியியலில் என்னோட இளநிலை பட்டம் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் முடிச்சேங்க சார்.
6: எங்கள் காலேஜோட முன்னாள் மாணவர். ஹலோ
5: சொல்லுங்க சார்.
6: எங்கள் காலேஜோட முன்னாள் மாணவர்.
5: ஆமாம்.
6: சரி, ஏ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு?
5: ஏஐ பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு நான் நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கேன் சார். இப்போ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, பிகாஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆல் இந்தியா லெவலில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஏஐ யூஸ் பண்ணி இப்போ மாணவர்கள்லாம் கற்றுக்கிறாங்க எல்லா விதமாக. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, அந்த டவுட்டை

0: போய் ஒரு ப்ரொஃபஸரை அணுகணுங்கிற அவசியம் கிடையாது.
1: ஆமா,
0: இப்போ என்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் பிபிடியோ இல்லாத ஏதோ ஒரு பிடிஎஃபோ இருக்குன்னா அதை நான் வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐல அப்லோட் பண்ணனா இட் வில் கிவ் த சம்மரி.
1: ஓகே,
0: அந்த சம்மரியை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு.
1: அதாவது உங்களோட ஐடியாலஜிஸ்டிக் கான்செப்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது, கரெக்டா?
0: ஆமா ஆமாங்க சார்.
1: உங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து அது பூஸ்ட் பண்ணுது,
0: மென்மேலும் பூஸ்ட் பண்ணுது.
1: நான் சொல்ல வந்தது இதே தான், ஏஐ வந்து நம்மளுக்கு கை கொடுக்குமே தவிர ஏஐ வந்து நம்மளை ஓவர் ரூல் பண்ணாதுன்னு சொன்னேன்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லா விதத்திலையும் ஏஐ நமக்கு வந்து கை தான் கொடுக்குது. பிகாஸ் ஏஐ வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எந்த வகையிலும் படிக்கிறது இல்ல. இப்ப ஒரு மாணவர்களுக்குலாம் அது ஒரு லேர்னிங் டூலா தான் வந்து விளங்குது.
2: சுஜித்
0: சொல்லுங்கம்மா.
2: இப்போ வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க இல்லையா மாணவர்கள், அடுத்து என்ன பாடப்பிரிவு எடுக்கலாம் அப்படின்னு?
0: கண்டிப்பா
2: அந்த மாதிரி மாணவர்களுக்கு உங்களுடைய பரிந்துரை என்ன?
0: கண்டிப்பா மேம், இப்போ வந்து ஏஐ தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த பாடப்பிரிவு எடுத்தாலும் ஏஐ கத்துக்கிட்டவங்க வந்து வாழ்க்கையில வந்து மென்மேலும் வளரலாம் மேம். ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத கத்துக்கலாம். எல்லா பாடப்பிரிவுலையும் ஏஐ இப்போ ஒரு பார்ட்டா கொண்டு வந்துட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ். பிகாஸ் நானே ஒரு இசி ஸ்டூடெண்ட், நானே ஏஐ படித்தேன், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாமே நானும் படித்தேன் எங்கள் காலேஜில். ஸோ ஏஐ எப்படி நம்ம அணுகணுங்கிற விஷயத்த கத்துக்கிட்டோம்னா மட்டுமே போதுமான ஒரு இதா இருக்கும்.
2: உங்களுக்கு இந்த ஏஐ
0: எல்லா துறையிலும் ஏஐ வந்து இப்ப மோஸ்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருந்து ஒரு ML மாடல் கிரியேஷன்ல இருந்து எல்லாமே வந்து நமக்கு ஏஐ தான் மேம் இப்போதைக்கு.
2: இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய இந்த ஸ்பீச்சை கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் சாரோட முன்னாள் மாணவரா?
0: ஆமாம், சாரோட முன்னாள் மாணவர் தான் மேம். நான் வந்து அவரோட துறையில் வர மாட்டேன், பட் அவர் வந்து எனக்கு ஒரு வகையான மென்டர்.
2: ரொம்ப அழகாக பேசுனீங்க தம்பி, வாழ்த்துக்கள், நன்றி.
0: ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி.
2: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். அடுத்தது என்ன?

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: இசை கொண்டாட்டம் கோடை பண்பலை 100.5 இது அடுத்தது என்ன இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: என்னுடைய பேர் பூரணி. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இப்போ வந்து எப்படி நம்ம லைஃப்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வந்து ஒரு சொசைட்டில ஒரு கான்பிடென்டான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு எப்படி வழிநடத்து அப்படிங்கறத ரொம்ப குட்டியா சொல்லிக்கிறேன் மேம்.
0: சரிங்கம்மா. பூர்ணி நீங்க பேசுறதே கேக்கல, ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா? ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா? இப்ப கேக்குது, ரொம்ப ஹாலோவா கேக்குதுமா. நீங்க பேசுறது ஒன்னும் புரியல, அதனாலதான். இப்போ நான் பேசுறது கிளியரா இருக்கா? நீங்க பேசுறதும் கேக்குது, இப்ப சொல்லுங்கம்மா கேக்கலாம்.
1: எங்களோட ஜேர்னி வந்து மேம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வரும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏஐ வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருந்துச்சு மேம். எப்படின்னா ஒரு ஏஐ சப்போர்ட்டை வச்சு பல ப்ராஜெக்ட்ஸ்களை டெவலப் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து பெரிய பெரிய ஹேக்கத்தான், பெரிய பெரிய சிட்டிஸ் லைக் ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான பெரிய பெரிய ஹேக்கத்தான்ஸ்ல எங்களால ப்ரெசென்ட் பண்ணி ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு கிராமத்துல இருக்கிறீங்களும் இவ்வளவு பெரிய எம்என்சிஸ்ல செலக்ட் ஆகி ஒரு நல்ல வேலை வாய்ப்புல வந்து இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வந்து நாங்கெல்லாம் இருக்கிறோம் மேம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து வளர்ந்து வரும் ஏஐ டெக்னாலஜி, அதை எப்படி சரியான வகையில வந்து நம்ம யூஸ் பண்றோங்கிறத வந்து தொடர்ந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், காலேஜ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஆகட்டும், எங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் அந்த ஒர்க் ஷாப் ட்ரைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா டெக்னாலஜியோட நாங்க ரொம்பவே இணைக்கப்பட்டோம். எங்களை வந்து ஒரு கான்பிடென்டான சொசைட்டில சக்சஸ்ஃபுல் பர்சனா ஷேப் பண்ணி இருக்குதுங்க மேம்.
0: சரிங்கம்மா, சார் உங்களோட இப்ப பேசுவாரு.
2: இதேதான் ஏஐ வந்து பேசிக்காக வந்து நம்மளை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிசிஎஸ் கோடு வீட்டான்னு சொல்லி டிசிஎஸ் கம்பெனி வந்து 169 நாடுகளில் வந்து ஒரு போட்டி நடத்தும், மாணவர்களுக்கான போட்டி. அந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பையன், ஒரு பையன் ஃபாஸ்ட் கோடருங்கிற கேட்டகரியில் டாப் பொசிஷன் நம்பர் ஒன்ல வந்து வின் பண்ணியிருக்காரு, ஆல் ஓவர் தி வேர்ல்டு 169 கண்ட்ரில இருந்து. ஸோ அந்த பையன்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஏஐ வந்து என்னோட கிரியேட்டிவிட்டி ஐடியா

0: அதிகமாகச்சு சார். அதனால் என்னால் ஃபாஸ்ட்டாக கோட் பண்ண முடிஞ்சது. அது அடுத்தடுத்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஐ பென் பண்ணியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னோம். இதுதான் நீங்களும் சொல்ல வருது. ஓகே,
1: தொடர்ந்து இதே போல பயணிக்கலாம். என்ன பொருணி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்
2: கண்டிப்பா.
1: அந்த ப்ராஜெக்ட்
2: வளர்ந்து வர ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டூல்ங்கிறது ஏஐ டூலுங்க மேம். ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா வந்து ஏஐ டூல் வந்து மூலமா நம்ம சாதிக்க முடியுங்கிறது ரொம்பவே நம்புறேங்க மேம்.
1: சரிங்க பூர்ணி, நீங்க கரூர்ல எந்த ஏரியா?
2: மேம் நாங்க நாமக்கல் மேம்.
1: சரி சரி, அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க?
2: விவசாயம் தாங்க மேம்.
1: சரி, அம்மா பேரு?
2: அம்மா பேர் வசந்தி மேம்.
1: அப்பா பேரு?
2: ரவிச்சந்திரன் மேம்.
1: சரிம்மா, தொடர்ந்து இதே போல ஏஐயோட நல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பெரிய லெவலில் வரணும். வாழ்த்துக்கள் பூர்ணி.
2: கண்டிப்பாங்க மேம்,
1: நன்றிங்கம்மா. கோடை பண்பலை 100.5 இப்போது.

0: கோடை பண்பலை 100.5 இது அடுத்தது என்ன. இன்னைக்கு பொறியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். அடுத்த கேள்வி
1: சொல்லுங்க மேடம்.
0: பொறியியல் துறையில் என்னென்ன பாடப்பிரிவுகள் எடுத்து படிக்கலாம்?
1: ஓகே மேடம், இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா, ஏஐ படித்தோம்னா எதிர்காலத்தில் வேலைகள் இருக்குமான்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கட்டாயம் ஏஐ படிக்கிறதுனால வேலைகள் உருவாகுமே தவிர வேலைகள் இழக்க வாய்ப்பு இல்லை. ஏஐங்கிறது ஒரு தனி பாடமாக நீங்கள் பார்க்காம, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இசி டிபார்ட்மெண்ட்டோ எந்த துறை வந்தாலும் ஏஐ உள்ளடக்கியே வரும் எதிர்காலத்தில். ஏஐங்கிறது செயற்கை நுண்ணறிவு செயலிகள், அதாவது நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் செயலிகளை பயன்படுத்துகிறவங்க ஒரு மாஸ் கூட்டமாகவும் ஒரு பெரிய கூட்டமாகவும், அதை உருவாக்குபவர்கள் பெரிய கூட்டமாகவும் உருவாவாங்க. ஒரு டீம் வந்து உருவாக்குவாங்க, அந்த இதை பயன்படுத்தி இன்னொரு டீம் வந்து புதுசாக சிந்தனைகள் நிறையா கொண்டு வருவாங்க. அதாவது யூசர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் இந்த ரெண்டையும் கொண்டு வருவாங்க. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு உண்டு. ஈஸி இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஐஓடின்னு ஒரு பார்ட் வரும். இப்போ நம்ம ஹோம் ஆட்டோமேஷன், இவி, அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க சில டிசைன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏஐயை ஒன்று சேர்த்து இன்டகிரேட் பண்ணி தான் இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேகம் எடுக்க என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு சிவில் இன்ஜினியர், முந்தி நீங்கள் வந்து ஒரு பிளான் வாங்குறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட வாங்கிட்டு வரணும். இப்போ அந்த இன்ஜினியரையும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு 100 டிசைன் தர முடியும் ஏஐ பயன்படுத்தி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் அது வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கார்ஸ் டெஸ்லாவோடது, கணினியும் வேணும் அதுக்குள்ளே அந்த காருக்குள்ளே இயக்கிறதுக்கு, சென்சாருங்களும் வேணும். இது ரெண்டுமே ஈஸி டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் இருந்தால் தான் ஒரு காரை உருவாக்க முடியும்.
0: கண்டிப்பாக
1: இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு துறை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும், இந்த கோர்ஸ் எடுத்தால் எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். நம்ம அதில் எப்படி அடுத்த தலைமுறைக்கான படிப்புகளை படித்து திறமைகளை வளர்த்துக்கிறோமோ அங்கே தான் நம்ம ஜெயிக்க போகிறோம்.
0: கண்டிப்பாக சார். இப்போது நம்ம ஏஐ பற்றி பேசிகிட்ருக்கோம்.
1: ஆமாங்க.
0: இன்னும் ஒரு 4 ஆண்டுகளில் அந்த ஏஐயோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு 2030-50 அப்படியெல்லாம் வரும்போது இந்த ஏஐயோட வளர்ச்சி இன்னும் எப்படி இருக்கும்?
1: ஒரு சின்ன வரலாறோட போவோம் மேடம். 2000 வருஷம் வரைக்கும் மனிதனோட கண்டுபிடிப்புகள் எவ்வளோ சதவீதத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சைக்கிள், ஃப்ளைட்டு, டிவி, இது எல்லாமே 2000 முன்னாடி வந்துருச்சு.
0: ஆமாம்.
1: 2000 பிறகு கைபேசி, செல்ஃபோனுக்கு கையில் கொடுத்தோம் வித்து இன்டர்நெட்டோட.
0: கண்டிப்பாக முதல்ல வந்து பட்டன் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டச்சில் வந்து நிறைய டெக்னாலஜி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடலில் ஒரு உறுப்பாகவே மாறிடுச்சு.
1: சரி, கைபேசி உங்கள் கையில் இருக்கனால உங்களோட கம்யூனிகேஷன், திங்கிங் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா?
0: அதிகமாக தான் சார் இருக்குது.
1: இதனால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புங்கிறது ஒரு காலத்தில் நான் 2015 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1%, 2%, 1%, 2% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 70-80% நாளைக்கு காலையிலேயே மாற வாய்ப்பு உண்டு.
0: கண்டிப்பாக
1: 2030ங்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சிகள் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இவங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து சாத்தியப்படும். அதாவது இனிமேல் படிக்க போகிறவங்களும் இப்போ படித்தவங்களும் இவங்களுக்கு வந்து இந்த உலகம் ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளில் போவாங்க, படிப்புகளை வந்து மேம்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். 2030 உலகம் மாறும். சாம் ஆல்ட்மேன், ஓப்பன் ஏ ஓனர், அவர் சொன்னது இதே தான். அதனால் படி

0: படிப்பு முக்கியத்துவம் பெறும். எதனால் முக்கியத்துவம் பெறும்னா, செயற்கை நுண்ணறிவுனால.
1: கண்டிப்பாக சார். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். அடுத்தது என்ன?

0: வந்து கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒன்று கொடுத்தாங்க. கூகுள் அசிஸ்டண்டோட வேலை வந்து என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜூமில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், அந்த மீட்டிங்கை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தணும், அதாவது பர்சனல் டைரின்னு ஒன்று எழுதுவோம், நான் இன்னைக்கு இத்தனை மணிக்கு இங்கே போகணும், நான் இத்தனை மணிக்கு இந்த வேலையில் மீட்டிங்கில் இருக்கணும், இத்தனை மணிக்கு என்னை எழுப்பணும், இது இந்த பாட்டு வேணும், சின்ன சின்ன சின்ன கேள்விகளுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வந்தாங்க. இதுதான் முதல் படி.
1: சரி,
0: இன்னைக்கு அதே கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா,
1: ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா அடிங்க ஃபர்ஸ்ட் கூகுளில், அவர் பதில் சொல்வாருங்க அப்படின்னு.
0: ஆ, சர்ச் இன்ஜின். இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரோம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி போட்டு கூகுள் ஏஐன்னு ஒன்று அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு மெயில் வருது, அந்த மெயிலுக்கு வந்து உங்களோட டேட்டா எல்லாம் அதை வச்சுருக்கோம், நீங்கள் யார் என்ன எல்லாமே அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரிப்ளை மெயில் அடுக்க சொன்னாங்கன்னா அது எழுதி வச்சிடும், சென்ட் பண்ண சொன்னாலும் அதுவே டயத்துக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். இது ரிமைண்டர் மெயில். கூகுளோட ஓப்பன் சோன் ஒன்று நடத்துவாங்க வருட வருடம். அதில் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை வந்து ஒரு டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணார், அதே கூகுள் அசிஸ்டன்ட். ஒரு சின்ன கதை, இதுலேயும் ஒரு கதை இருக்கும். நான் வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை முடி வெட்டுறதுக்காக கடைக்கு போகணும். இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் தான், நம்ம இந்தியாவில் வந்து நம்ம உடனே கடைக்கு போவோம், அங்கே அமெரிக்காவில் வந்து அப்பாயின்மெண்ட் சிஸ்டம். இந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட நான் வந்து ஹேர் கட் போகணும்னு எழுதி வச்சிடறேன் முடி வெட்ட. இந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணும்னா, நான் என்னோடய ஆஃபீஸ் வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அப்போ இந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணும்னா எனக்காக அந்த பர்டிகுலர் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி காலோ மெயிலோ ஏதோ ஒன்று போட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கும்.
1: சரிங்க,
0: வச்சுட்டு திரும்பி எனக்கு வர வியாழக்கிழமைனா காலையில் 10 மணிக்கெலாம் சொல்லிடும், இன்றைக்கி நீங்கள் முடி வெட்ட போகணும், உங்கள் அப்பாயின்மெண்ட் இதுதான் சொல்லி எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே மாற ஆரம்பித்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைகள் வந்து அதிகப்படுத்தணும். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் உழைக்கிறேன், ஸ்மார்ட் ஒர்க் மாற்றணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை தான் ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு.
1: இன்னைக்கு
0: ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, நான் கேன்வாவில் ஒரு போஸ்டர் போடணும், முந்தி கேன்வாவில் போஸ்டர் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டெலிஜென்ஸ் என்னோடய க்ரியேட்டிவிட்டியை வச்சு நான் பண்ணாலும், இப்போ அதே கிளாடுக்கிட்டேயோ இல்லை சாட் ஜிபிடியோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி உலகத்தில் எத்தனையோ இன்ஜினியர்ஸு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி டிசைனுக்கு இந்த டிசைன் தான் போடணுன்ட்டு. இது என்ன பண்ணோம்னா, நான் அந்த ஒரு டிசைன் இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டேன்னா, இந்தந்த தலைப்பில் வேணும், இந்தந்த லோகோ வைக்கணும்னு சொல்லிட்டா 10 லட்சம் ப்ரோ டிசைனர்ஸ் பண்ண எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன எதிர்பார்ப்பேன், என்னோடய ஏஜ் என்ன, கரெக்டாக கொண்டு வந்து ஒரு டிசைனை கொடுக்கும். நீங்கள் டிசைன் எத்தனை தடவைன்னு மாற்றலாம். ஒரு மணி நேரத்தில், கடந்த வாரத்தில் நான் ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 30 டிசைன்கள் புதுசாக உருவாக்கினேன். இதே இது நான் பண்ணியிருந்தேன்னா ஒரு நாளைக்கே 3 டிசைன் தான் பண்ணியிருக்க முடியும். அதுவும் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி கேட்சியாக இருக்காது. எனக்கு கேட்சியாக வேணும், ப்ரொஃபஷனல் மோடில் வேணும், இது எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என்னோடய டிசைனர் வேலை போகலை. அதனால் ஏஐ பயப்பட தேவையில்லை, ஏஐ இஸ் அன் அசிஸ்டண்ட்.
1: சரிங்க சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நானும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார்.
0: சொல்லுங்கள்.
1: இந்த ஏஐ கடவுள் நீங்கள் சொன்னீங்கல்ல, பர்சனல் அசிஸ்டண்ட், எனக்கும் அப்படி எதாவது இருந்தால் கொஞ்சம்
0: தாராளமாக
1: உதவி செய்ய.
0: உங்களோட ஃபோனை கொடுத்த போதும், உங்களுக்கான அசிஸ்டண்ட் நான் உருவாக்கி தந்துடுவேன், அதே ஏஐ வச்சு.
1: கண்டிப்பாக சார்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது அடுத்தது என்ன? இன்னைக்கு பொறியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். சார், எல்லாத்துக்கும் வந்து பொதுவான ஒரு கேள்வி இருக்குது, ஏன் எனக்குள்ளேயும் அந்த சந்தேகம் இருக்குது, எதுக்காக இந்த ஏஐ வந்தது?
1: ஓகே மேடம், ஒரு சின்ன கதை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள்

0: கோடை பண்பலை 100.5 இது அடுத்தது என்ன சார்?
1: சொல்லுங்க மேடம்.
0: நம்மளும் இந்த இன்னைக்குரிய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பொறியியல் செயற்கை நுண்ணறிவு அதை பேசிகிட்டு இருக்கிறதுல அடுத்தது என்ன அப்படி போயிடலாம்.
1: சொல்லுங்கள் மேடம்.
0: இப்போது ஒரு பிஎட் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நம்ம டீச்சர் ஆகிடுவோம்.
1: ஓகே.
0: பிஹெச்டி படிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு பேராசிரியர் ஆயிடுவோம் அவங்களுக்கும் தெரியும்.
1: ஆமாம்.
0: இப்போ சிவில் இன்ஜினியர் படிக்கிறாங்க நம்ம கண்டிப்பாக வந்து இப்படி தான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு கற்பனைகள் இருக்கும்.
1: ஆமாம்.
0: இந்த மாதிரி ஏஐ படித்தா உடனடியாக வேலை கிடைக்குமா? இப்போ என்ன மாதிரியாக வேலை கிடைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கணும்ல. ப்ளஸ் டூ முடித்தவொடனே நான் இப்போ ஏஐ படிக்கிறேங்க, முடித்ததுக்கப்புறம் நான் இந்த வேலைக்கு போவேங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி.
1: மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்கிறதுனால மட்டும் வேலை கிடைக்காது இனிமேல். படிப்போடு சேர்த்து திறமைகளையும் நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும். 2026 2035 வரைக்குமே நான் ஒரு 10 வருஷம் டேட்டாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் உருவாகலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நான் ஏஐ எம்எல் இன்ஜினியராக போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஏஐ டெவலப் பண்ணுற ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியராக ரோல்ஸ் இருக்குது. ஏஐ ப்ராடக்ட் இன்ஜினியர்னு ஒரு ரோல் இருக்குது. ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர்னு ஒரு ரோல் இருக்குது. ஏஐ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், ஏஐ இன் ஹெல்த் கேர் இன்ஜினியர், ஏஐ கிளவுட் இன்ஜினியர், ஏஐ எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். இதில் நான் சொன்னது எல்லா பொறியியல் படிப்பும் உள்ளே வந்துருச்சு. ஆனால் இந்த எல்லா பொறியியல் படிப்புலேயும் எலக்ட்ரானிக்ஸ் படித்த பையனும் வேணும், சாஃப்ட்வேர் தெரிஞ்ச பையனும் வேணும், மெக்கானிக்கல் தெரிஞ்ச பையனும் வேணும், எலக்ட்ரிக்கல் பையனும் வேணும். ஒரு சின்னதாக நான் சொன்னது தான், டெஸ்லாவோட கார் எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடிங் இருக்குது, ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் பையனோட டிசைனும் இருக்குது, ஐஓடி டிவைசஸ் சென்சார்ஸ் எல்லாமே வரும். ஸோ எதிர்காலம் இப்படி தான் வரும். இல்லை, நான் வந்து ஒவ்வொரு துறைக்குமே என்னால் சொல்ல முடியும், எல்லா எக்கச்சக்க வேலைவாய்ப்புகள் இருக்குது. நான் சிலதை மட்டும் சொல்கிறேன் டைம் இல்லாத காரணத்தினால. சிஎஸ்சி, சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதில் ஏஎம்எல் இருக்குது, ஏடிஎஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, சிஎஸ்பிஎஸ்னு ஒரு பாடம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒரு பாடம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஏஐ இன்ஜினியர் ஆகிறதுக்கும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கும் ஜென் ஏஐ டெவலப்பர் ஆகிறதுக்கும் பண்ணலாம், படிக்கலாம். இதே ஈஸி பயனாக இருந்தால் ஏஐ இன் எம்படட் சிஸ்டம்ஸ், ஐஓடி, கம்ப்யூட்டர் விஷன், அந்த மாதிரி ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வேலைகளுக்கு செல்லலாம். IEEE, ஸ்மார்ட் கிரிட்ஸ், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், எனர்ஜி அனலிட்டிக்ஸுங்கிற அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் கிடைக்க சான்சஸ் உண்டு. மெக்கானிக்கல், ரோபாட்டிக்ஸ் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸோடு பொருத்தி பார்ப்பாங்களே தவிர, மெக்கானிக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடு நேர்ந்து வந்தது தான். டிஜிட்டல் ட்வின்ஸ், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்மார்ட்டாக மாறிடுச்சு, இது எல்லாமே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடு வரும்.

0: இதே சிவில் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டிஸ் இதெல்லாம் வருது பாருங்களேன், இது எல்லாமே ஏஐ பேஸ்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் உள்ள எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ சிவிலுக்கு அது வரும். ஆட்டோமொபைல் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட், அடுத்து பயோமெடிக்கல் வந்தீங்கன்னா ஏஐ ஹெல்த் கேர், மெடிக்கல் இமேஜிங், இந்த மாதிரி துறையில் எல்லாமேவும் ஏற்கனவே இருக்கிற படிப்புகள் தான் ஏஐ கொண்டு வந்து சேர்த்து அதை இன்னும் வேகப்படுத்துகிறீங்களே தவிர நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் எந்த துறை எடுத்து படித்தாலும் ஏஐ நாலேஜ் கொஞ்சோன்னு நான் வளர்த்துக்கிட்டால் என்னால் அடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு க்வெஸ்சன் வரும், என்ன படிக்கிறது?
1: இதுதான் சார் நான் கேட்டேன்,
0: ஏஐயில் என்ன படிக்கிறது? ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோத் இருக்குது, ஆனால் இதுதான் படிக்கணும்னு யாருக்கு தெரியல. இதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் டு 1 வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டும். அப்போ வந்து தெரிஞ்சிடும் ஓகே இந்த பாதையில் போகலான்ட்டு. தைரியமாக நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமா எடுங்க, ஏஐ பற்றி படிச்சுட்டே இருங்க. இன்னும் வருங்காலத்தில் நம்மளோட படிப்பு முந்தி காலம் மாதிரி படிக்காமல் ஒரு 2 மணி நேரம் படித்தா போதும், மார்க் வாங்கிட்டேன், நான் 90% மார்க் வச்சுக்கிறேன், 95% மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கும் எதிர்பார்க்க வேண்டாம். 2 மணி நேரம் படித்தாலும் என்னோட வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும், என்னோடய இணையத்தில் நான் டயத்தை செலவு பண்ணணும், நிறையா ஏஐ கற்றுக்கிறணும். ஒரு நாளைக்கு 3 to 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி பாருங்கள், உங்களை வளர்த்துக்கோங்க. இந்த உங்களோட திறமை தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போவதே தவிர உங்கள் மார்க் இல்லை.
1: சார் எனக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது ஏஐயில் இப்போ வந்து காத்துருங்க அப்படி சொல்லிட்டீங்க.
0: காத்திருக்க சொல்ல, படிக்க சொல்கிறேன்.
1: படிக்க சொல்கிறீங்க, பாதை தெரியறதுக்கு கொஞ்சம் காத்துருங்க அப்படி சொல்கிறீங்க. இப்போது வேலை கிடைக்குமா? ஏன்னா இதுக்கே கொஞ்சம் இப்படி காத்துட்ருக்கோமே, அடுத்த ஸ்டெப் வேலை கிடைக்குமா? அதுவும் வேலை கிடைக்கிறது உடனடியாக கிடைக்குமா?
0: இல்லை மேடம், இன்றைக்கான வேலைகள் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி நான் ஒரு என் குழந்தையோ போய் ஒரு வேலையில் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த வேலையில் இருக்கலாம், ஆனால் தன்னோட திறமையை வருஷா வருஷம் மாற்றிக்கிட்டே வரணும்.
1: அப்டேட்
0: அந்த வார்த்தை அப்டேட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஒரு 4 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாமேவும் கையில் கணினி வச்சுருக்காங்க, கையில் கைபேசி வச்சுருக்காங்க, உடனேக்கு உடனே ஒரு விஷயம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாடு ஒரே நாள் ராத்திரியில் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, சாட் ஜிபிடி ஒரே நாளில் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதே இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ வரும்போது நம்ம அதை பயன்படுத்த வருஷக்கணக்காக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, ஒரு செயலி வருதுன்னா அடுத்த நாள் காலையிலே எல்லாருக்குமே தெரியும், உடனே அதை வந்து கைப்பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் என்னை கம்பேர் பண்ணுறாங்க, நான் 1970 ஆள்,
1: இன்றைக்கி
0: இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு பொறாமையாக இருக்கும், நான் எதை 20 வருஷம் படித்தனோ 2 மணி நேரத்தில் படிச்சுட்டு போயிடுறாங்க. எவ்வளோ வசதிகள் இன்றைக்கி இருக்குது.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் ஆனால் வந்து சொல்கிறீங்க நான் 70 ஆள் அப்படின்னு, ஆனால் அப்படி இல்லை சார். இன்றைக்கி உங்கள் பையனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து என் பையனை நான் ஜெயிக்கவே விடக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும், என்ன கேள்வி கேட்டாலும் ஏன் இல்லைங்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்கள்.
0: கட்டாயம் மேடம், ஏன்னா படிப்புங்கிறது வயது முக்கியமில்லை, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் அது. எனக்கு என்னென்னா என்ன தான் இருக்குது ஏஐயில், படிச்சுட்டு போயிட்டே இருப்போமே, நான் ரிட்டையர்ட் ஆனாலும் படிப்பேன்.
1: கண்டிப்பாக படிப்பு அதாவது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், அது தொடர்ந்தால் மட்டும்தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நாமும் மாறிக்க முடியும்.
0: மாறி ஆகணும், கட்டாயம்
1: கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும், காலங்கள் அப்படி கொண்டு போயிடும் நம்மளை.
0: ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் மேடம், ஒரு காலத்தில் படித்தவங்க படிக்காதவங்க, படித்தவங்க படிக்காதவங்க,
1: இன்னும்
0: என்ன தெரியுமா, ஏஐ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க.
1: ஓ அப்படி வந்துடுவீங்க?
0: அப்படி வந்துடும்.
1: ஓகே, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம், அடுத்தது என்ன?

0: கோடை பண்பலை 100.5 இது அடுத்தது என்ன சார்? ஒரு கேள்வி
1: சொல்லுங்க மேடம்.
0: இப்போ ஏஐ செயல் திட்டம் வந்த பிறகு அதனுடைய பாடத்திட்டம் மாறுமா இல்லை அப்படியே தான் இருக்குமா?
1: கட்டாயம் மாறும். ஆனால் அடிப்படை பாடத்திட்டங்கள் பெருசாக மாறாது, கட்டமைப்புகள் மாறும். அதாவது அன்னைக்கு அன்னைக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதை நோக்கி தான் நம்ம பயணப்படுவோம். அப்போ என்னென்னா பாடத்திட்டங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். 2025 படித்தது 2026 மாற்றி படிக்க வேண்டியிருக்கும். 2026-2027 மாறலாம். பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1990 இந்த பாடத்தை படித்தேன், அதை இப்பயும் படிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏஐ வந்து வேகத்தை கொடுக்குது, அந்த வேகத்துக்கு தேவையான பாடத்திட்டங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம வந்து அதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எதுவுமே புதுசாக கற்றுக்க தேவையில்லை. இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வேறு வேறு மாடலில் கொண்டு வருமே தவிர எல்லாருமே மனிதனுக்கு தேவையானதை கொண்டு வரும். அதனால் பாடத்திட்டங்கள் மாறத்தான் செய்யும். அதுக்கு நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம், பயப்பட தேவையே கிடையாது. மொதல் நீங்கள் போகும்போது ஒரு வேலையை நோக்கி போகாதீங்க. நான் இதுவளவு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறேன்னு வைங்க, வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இந்த கோர்ஸ் எடுத்தால் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் பெரிய கோர்ஸ், இந்த கோர்ஸ் சின்ன கோர்ஸ், இதை இந்த இடத்துல தான் போய் படிக்கணும், இந்த இடத்துல படிக்கக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் காட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து இணைய சேவை இருந்தாலும் போதும், நீங்கள் அறிவாளி ஆகலாம்.
0: நீங்கள் இப்போ சொன்னது கரெக்டுங்க சார். இதை மாணவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்ன செய்வாங்க, பேரண்ட்ஸோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, என் பையனுக்கு நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், அவன் கண்டிப்பாக வந்து எனக்கு ரிட்டர்ன் இவ்வளோ சம்பாரிச்சு தரணும், அதனால் படித்து முடித்தவொடனே அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் தான் கொண்டு போய் வந்து தள்ளி விடுவாங்க.
1: ஆமாம்,
0: சரிங்களா?
1: எல்லாருமே தள்ள நிறைய இடத்துல நடக்குது.
0: ஆ, நிறைய இடங்களில் நடக்குது. அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன?
1: நம்ம ஒரு கல்லூரியில் சேர்க்கறதுனால மட்டுமே நம்மளுக்கு வந்து பையன் மேலே வந்துடுவாங்கிற நம்பிக்கையை விடுங்க. ஃபஸ்ட்டு பையனுக்கான படிப்பை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதுக்கான தகுந்த வாத்தியர்கள் இருக்காங்களா, தகுந்த காலேஜ் இருக்கா, அந்த காலேஜ் பசங்களை எப்படி பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் கல்லூரியில் நடந்த ஒரு சின்ன விஷயம், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ், மேண்டரின், இதெல்லாம் வந்து நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. அவன் வந்து பெருசாக ஏஐ பற்றி யோசிக்க தேவையில்லை. இந்த வேலையை வச்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜ் கடிச்சிட்டு மேலே போயிட்டு அங்கே எங்கேயாவது ஏஐ பற்றிக்கிட்டு அங்கே வேலை செய்கிறாங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாஃப் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பசங்க படிக்க ரெடியாக இருந்தாங்க. அந்த அவங்களோட திறமை தான் கொண்டு போயிருக்கே தவிர, நான் ஒரு கல்லூரி எவ்வளோ பெரிய கல்லூரியில் சேர்ந்தாலும் படிக்கிறது படிக்க நான் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்?
0: மாணவர் எப்படி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவரோட ரிசல்ட் இருக்கும்.
1: அவரோட எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்தணும். நீ இதை படித்தா இதுக்கு போகலாம், இதை படித்தா இவ்வளோ பெரிய ஆளாகலாம்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே நம்மளால் ஜெயிக்க முடியும்னு ஒவ்வொரு மாணவனும் நினைக்கணும். எடுத்தவனே இலகுவான பாதையில் போகக்கூடாது. எது கடினமான பாதையோ அதை தேர்ந்தெடுக்கணும். முதல் ஸ்டெப்பே கடினமான ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம். எனக்கு இது கடினமாக இருக்குது, இது வேண்டாம், நான் ஈஸியான வழியில் போகிறேன்னு சொல்லும்போது தான் நம்ம தோற்கிறோம். பாடமும் அதே தான். இன்றைக்கி படிக்க கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டோம்னா அது என்றைக்குமே கஷ்டமாக மாறும். ஏஐ வருதா, என்ன தான் இருக்குது, உள்ளே போய் பார்ப்போன்னு உட்காரணும்.
0: தேடல்
1: தேடல். அது இல்லாமல் எந்த துறையாக இருந்தாலும்

0: சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லா துறையும் இணைஞ்சது தான் ஒன்று தான் சொல்லியாச்சு. அதனால் எல்லா துறையிலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா மேடம்?
1: கண்டிப்பாக சார். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 7:57 ஆயிடுச்சு, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பொறியியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து நமக்கு விளக்கம் தந்தார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரியின் பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் TS வெங்கடேஸ்வரன் அவர்கள். அவர்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி மேடம்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. அடுத்தது என்ன? இனி மாணவர்களோடு காற்றலையில் விளையாடி மகிழ காத்திருக்கிறது இளமை பேசுகிறது. மும்பை செய்தியறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 700,000 ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது.

0: இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும் ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 5 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா ஜி பௌமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும் ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5

கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் ஒலிக்க இருக்கிறது இன்னைக்கு தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு பயணிக்க இருக்கிறது. மாணவர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45, 42 மாணவர்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 8:12:53. இப்ப கேட்டுட்டு இருக்கோம் இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? தேனில இருந்து யார் பேசுறீங்க? தங்கம். தங்கம், ரொம்ப சத்தம் கம்மியா இருக்கு. என்ன பேரு? இப்ப கேக்குது. உங்க பேர் சொல்லுங்கம்மா. தேனில இருந்து. சரிமா. அருந்துணை செல்வியா?
3: அருந்துணை செல்விகா.
2: ஓகேமா, அருந்துணை செல்வி. விளையாடலாமா?
3: விளையாடலாம்க்கா.
2: சரி. லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா தங்கம்?
3: என்னக்கா?
2: லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
3: இல்லக்கா.
2: ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா?
3: இல்லக்கா. ஆமாக்கா.
2: ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கலாம். ஒரே கஜா புஜான் இருக்கே, எப்படி பேசுறது தங்கம்? ஹலோ,
3: கட் பண்ணியாச்சுக்கா.
2: சரி, பேசலாமா?
3: ஆ.
2: அருந்துணை செல்வி. ஏன்னா ஒருத்தரோட பேரை தப்பா சொல்லக்கூடாதுல்ல, கரெக்டா உங்க பேரு?
3: அருஞ்சுனை.
2: அருஞ்சுனை, அதுக்குதான் கேட்டேன்.
3: சரிக்கா.
2: அருஞ்சுனை. அருஞ்சுனை செல்வி, உங்களுக்கு இந்த பேர் யார் வச்சா? பேசிருக்கீங்க தங்கம், ஆனாலும் எனக்கு சந்தேகம். இப்ப இந்த பேர் அழகா இருக்கே, உங்களுக்கு யார் வச்சான்னு கேக்குறேன்.
3: அப்பா தான்க்கா.
2: அப்படியா? ரொம்ப அழகா இருக்கா, உங்க கிட்ட சொல்லிருங்க. அருஞ்சுனை செல்வி. நம்ம விளையாடலாமா?
3: விளையாடலாம்க்கா.
2: சரி, அதுக்கு முன்னாடி வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிடலாம்.
3: அம்மா, அப்பா. அப்பா பேரு ஹரி, அப்பா பேரு அருண், மாடசாமி. அம்மா பேரு சின்ன பத்தனேஸ்வரி, தம்பி பேரு வந்து ரூபேஷ் கா.
2: ரூபேஷ். இத்தனை பேர் இருக்கீங்க வீட்ல?
3: ஆமாக்கா.
2: சரி தங்கம், எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு போக போறீங்க?
3: 5ஆம் வகுப்பு முடிச்சு 6ஆம் வகுப்பு போக போறேன்க்கா.
2: சரி, 6ஆம் வகுப்பு மாணவி.
3: ஆமாக்கா.
2: சரி, விளையாடலாமா? நிறைய முறை பயன்படுத்தி பேசணும், சரியா? உங்களுக்கான தலைப்பு சுற்றுலா. அந்த தலைப்பை அதிகமாக பயன்படுத்தி பேசணும்.
3: நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன்க்கா.
2: சரி, அப்புறம்?
3: சுற்றுலா ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கா.
2: அப்புறம்? அப்புறம்
3: சுற்றுலா வந்து பூங்கா, அந்த ஆறு, அருவி, காடு, அந்த மாதிரி நிறைய இருக்கும்க்கா.
2: அவ்வளவுதானா? தலைப்பை விட்டு கொஞ்சம் பேசலாமே. சுற்றுலா நல்ல தலைப்பு தானே?
3: சுற்றுலா தலைப்புல நிறைய இருக்குக்கா.
2: அவ்வளவுதானா?
3: சுற்றுலா தலம் நிறைய இருக்குக்கா.

0: அருஞ்சுனை செல்.
1: சுற்றுலாக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா.
0: சரி. அருஞ்சுனை செல்வி,
1: என்னக்கா?
0: ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். அருஞ்சுனை செல்வி, இணைப்பில் இருக்கீங்கல்ல? ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிடணும், சரியா? இப்போ சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஊட்டி இருக்குது, கொடைக்கானல் இருக்குது, ஏற்காடு இருக்குது, அப்படிலாம் சொல்லலாம், சரியா? இப்போ வந்து எல்லா இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலர் கண்காட்சி நடக்குது. அதுக்காக சுற்றுலா பயணிகள் எல்லா இடங்களுக்கும் போகிறாங்க. இப்போ விடுமுறை நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலா தான் முக்கியத்துவம் தருவாங்க. இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து பேசலாம், சரியா? பேசணும், பழகிக்கணும். ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, அருஞ்சுனை செல்வி, கேட்டு ரசிக்கலாம் இப்போ.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வர காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் அக்கா.
5: சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: யாருமா,
5: நாமக்கல்ல இருந்து யார் பேசுறீங்க?
6: ரக்ஷனா பேசுறேன்.
5: ரக்ஷனா?
6: ஆமாங்கக்கா.
5: ரக்ஷனா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்க்கா.
5: சரிங்கம்மா, விளையாடலாமா? நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி, உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3. எப்படி விளையாடணும்னு தெரியும்ல தங்கம்?
6: ஏன்னா
5: நீங்க அடிக்கடி வர்றவங்க தான்,
6: அப்படிதானே?
5: சரி, விளையாடலாமா?
6: விளையாடலாம்க்கா.
5: எழுதிக்கோங்க அல்லது மனசுல வச்சுக்கோங்க.
6: 1 ஆப்பிள்.
5: 1 ஆப்பிள். 2 ஆரஞ்சு.
6: 2 ஆரஞ்சு.
5: 3 ஸ்ட்ராபெரி.
6: 3 ஸ்ட்ராபெரி.
5: 4 திராட்சை.
6: 4 திராட்சை.
5: 5 கொய்யா.
6: 5 கொய்யா.
5: சரியா? விளையாடலாமா? 4, 2, 5, 1, 3.
6: 4, 2, 5, 1
5: திரும்ப கேட்க கூடாது. 4, 2, 5, 1, 3.
6: 4 திராட்சை, 2 ஆரஞ்சு, 5 கொய்யா. 1 ஆப்பிள், 3 ஸ்ட்ராபெரி.
5: ரொம்பவே அழகா விளையாடிட்டீங்க ரக்ஷனா. உங்களுக்காக ஒரு பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்கம்மா.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க தங்கோ? தேனியில இருந்து ஹரிணி. சரிங்க ஹரிணி.
1: சொல்லுங்க மேம்.
0: இன்னைக்கு என்ன விளையாட்டு இருக்குன்னு தெரியுமா?
1: தெரியும் மேம்.
0: என்ன விளையாட்டு இருக்கு?
1: தொட்டு தொட்டு 1-2 மேம்.
0: உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு. தொட்டு தொட்டுன்னா உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். அந்த தலைப்பை நிறைய முறை பயன்படுத்தி நீங்கள் பேசணும். சரியா?
1: ஓகே மேம்.
0: உங்களுக்கான தலைப்பு விழாக்கள். சரியா? கேக்கல. இது வரைக்கும் நின்னு இடத்துல நின்று பேசுங்க பார்க்கலாம். பேச ஆரம்பிச்ச உடனே கச்சாமிச்சாங்குது. சவுண்டு
1: விழாக்கள் வந்து நிறைய இருக்கு மேம். அதுல வந்து தீபாவளி, பொங்கல், போகி பண்டிகை, ரம்ஜான். இப்ப பக்ரீத் மேம்.
0: இத்தனை விழாக்கள் இருக்கு அப்படி சொல்லி பேசணும்.
1: எங்க தெருல கூட இப்ப கோயில் விழா நடக்குது மேம். அந்த மாதிரி கோயில்லாம் நிறைய விழா நடக்கும் மேம்.
0: சரி. இதுவே நிறைய பேசிட்டீங்க ஹரிணி.

0: விழாக்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். அந்த தலைப்பை ஒட்டி ரொம்ப அழகாக பேசினாங்க ஹரிணி. அவங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பள்ளியே இதிலிருந்து.
1: சினி

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வர காத்திருக்கிறது.

0: அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் தவிர் தவிர் தவிர் தவகை மகள்
2: இன்னைக்கு இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தை செல்வங்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த குழந்தை செல்வங்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் அகமலை மக்களோடு ஓர் சந்திப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள அழகிய மலைப்பகுதிதான் அகமலை. சொக்கநலை மக்களை சந்தித்த பிறகு அகமலை நோக்கி நமது பயணம் தொடங்கியது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் இயற்கையின் பசுமையை தழுவி நிற்கும் இந்த பகுதி மூடு பனி, குளிர்ந்த காற்று, அடர்ந்த மரங்களால் சூழப்பட்டுள்ளது. எளிமையான மலைவாழ் மக்களின் வாழ்க்கையால் தனித்துவம் பெற்ற ஓர் அழகான கிராமம். இயற்கையின் இதயத்திற்குள் ஒரு சிறிய பயணமாக இன்று அகமலை மக்களோடு ஓர் அருமையான சந்திப்பு. அருகில் ஓடும் ஆற்றின் சலசலப்பும் சுற்றி நிற்கும் மரங்களுக்குள் கேட்கும் வண்டுகளின் ரீங்காரமும் மலை காற்றோடு கலந்து வரும் இயற்கையின் இனிய சப்தங்களுக்கிடையே அகமலை ஊர்த்தலைவரோடு மக்கள் அனைவரும் இணைந்து கோடை பண்பலை 100.5 அன்போடு வரவேற்றார்கள். அந்த அகமலை மக்களை சந்திக்கின்றார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 நம்ம அகமலை பகுதிக்கு வந்திருக்கிறோம். அகமலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து அடுக்கம் வழியாவும் நம்ம வரலாம், வத்தலகுண்டு வழியாவும் வரலாம், பெரிய

0: பெரியகுளத்துக்கு. பெரியகுளத்துல இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அகமலைன்ற மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியிலுக்கு 300 குடும்பங்கள் வசிக்கிறதா இங்க சொல்றாங்க. இங்க ஊர் தலைவர் இருக்காரு நம்மளோட பேசுறதுக்கு. இந்த ஊரை பற்றி தெரியாத தகவல்களையும் இந்த மக்களை பற்றியும் சொல்றதுக்காக நம்மோடு காத்திருக்கிறாங்க. ஐயா வணக்கங்க, ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராதாகிருஷ்ணன் மேடம். நான் தேனி மாவட்டம் ஓடிதழுக அகமலை கிராமம், அகமலை கிராம தலைவர். அதாவது இங்கிட்டு இருக்க ஒரு 6-7 கிராமங்களுக்கு ஊர் தலைவர் பேர் ராதாகிருஷ்ணன்.
0: தலைவராக இருக்கிறீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தப்ப இருந்த வளர்ச்சிக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க வளர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்?
1: நாங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப வறுமை கோட்டில் இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே விவசாயம் பண்ணி கொஞ்சம் செழிப்பா இருக்கோம். யாருக்கிட்டயுமே ஒரு கை நீட்டி போக வேண்டிய சூழ்நிலையில இல்ல.
0: ஊர் தலைவர் அப்படின்னும் போது கணீர்னு இருப்பாங்கல்ல, அந்த குரல்லையே தெரியுது. கட்டி போட்டு வச்சிருவீங்க போல உங்க குரல்லையே, அப்படி கணீர் கணீர்னு பேசுறீங்க நீங்க. ஐயா உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. ஐயா
1: என் குடும்ப வீட்டுக்காரமா 3 பொண்ணுங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: +2 2 பொண்ணு படிச்சு பொருளாதாரம் கம்மினால 2 பொண்ணுமே திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப 1 பொண்ணு வந்து 8th வகுப்பு முடிச்சிருக்காங்க. தேனி அழிஞர் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல சேர்த்து அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்கே அடுத்து 9th வகுப்பு சேர்த்த போறேன் மேடம்.
0: மகிழ்ச்சிங்கய்யா. இதே மாதிரி இப்ப நீங்க எப்படி உங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி மற்றவங்களும் படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க?
1: முக்கியத்துவம் கொடுப்பேன் மேடம். 6 படிக்க கூடாது அப்படி இப்படி ஏதாவது ஒரு தடை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னால முடிஞ்ச உதவியை பண்ணுவேன். சின்ன சின்ன பிரபலம் வந்தாலும் நானே தீர்த்து வச்சிருவேன் மேடம். நேரா போய்
0: அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா நீங்க?
1: என்னென்ன
0: மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க?
1: சின்ன சின்ன பிரச்சனை உதவி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு கையெழுத்து வாங்கணும், அங்கங்க போடணும்னா நான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசுவேன், அவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க மேடம்.
0: மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க ஊர் தலைவராக எத்தனை வருடங்களா இருக்கீங்க?
1: 2024 5 தடவை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கேன் மேடம்.
0: தொடர்ந்து உங்களுடைய பணி வந்து சிறப்பா இருக்குதுங்கிறதுனால அனைத்து மக்களுமே நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி ஆசையில இருக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. 300 குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, இங்க என்ன தொழில்ங்கய்யா பண்றாங்க?
1: விவசாயம் தான் மேடம். விவசாயத்தை தவிர்த்து வேற வேலை இல்ல.
0: விவசாயத்துல என்னென்ன போடுறீங்க அதை பத்தி சொல்லலாம்?
1: ஆரம்பம் காப்பி, அப்புறம் மிளகு, எலுமிச்சை, வாழை, அவகோடான்னு ஒரு பயிர் சாகுபடி பண்றாங்க. பட்டர் பொருட்டு அது தவிர்த்து பீன்ஸ் அப்பப்போ கொஞ்சம் போட்டு எடுப்பாங்க.
0: என்ன பீன்ஸ் போடுவீங்க? குத்து பீன்ஸ், முருங்கை பீன்ஸ்,
1: சோயான்னு ஒரு ரகம், ரிங் பீன்ஸ்னு ஒன்று போடுவாங்க மேடம்.
0: எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம் நம்ம பெரிய குளத்துல இருந்து?
1: 4500 அடி உயரம் மேடம்.
0: 4500 அடி உயரத்துல மலையிலேயே நம்ம டிராவல் பண்ணி வரோம். இங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் வசதிங்கய்யா?
1: இங்க இருந்து பெரியகுளம் போனோம்னா 100 ரூபா ஜீப்ல தான் வரணும். ஜீப் பூரா தனியார் ஜீப்பு. இப்ப இங்க இருந்து பெரியகுளம் 100 ரூபா, பெரியகுளத்துல இருந்து அகமலைக்கு வரணும்னா 100 ரூபா, ஒரு எமர்ஜென்சினா 2000 ரூபா கொடுத்து பேசலாம் போகணும் வரணும் மேடம்.
0: இங்க என்னென்ன வசதிகள், மருத்துவ வசதிகள், பள்ளி வசதிகள் இதெல்லாம் என்னென்ன இருக்கு?
1: பள்ளி வசதிகள்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு மேடம்.
0: எந்த கிளாஸ் வரைக்கும்
1: இருக்கு மேடம்?
0: 8th வகுப்பு வரைக்கும் இருக்கு. இங்க முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எங்க போய் படிப்பாங்க?
1: தேனியில தான். தேனி பெரியகுளம் அங்கதான் போய் சேர்த்துவோம் மேடம்.
0: மருத்துவ வசதிகள் போது
1: எல்லாமே பெரியகுளம் ஜிஹெச் தான், எமர்ஜென்சி அங்க கொண்டு போவோம். சின்ன சின்ன உதவிகள்னா இங்க லோக்கல்லேயே இருக்காங்க, சரி பண்ணிக்கலாம்.
0: இப்ப 300 குடும்பங்கள்லயும் இங்க இருந்து போகணும் அப்படின்னா ஜீப்பு ஏற்பாடு பண்ணி தான் போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இங்கேயே வச்சிருக்காங்களா ஜீப்?
1: 2 ஜீப் உள்ளூர்காரங்க வச்சிருக்காங்க. பெரியகுளத்துல இருந்து 1-3 ஜீப் வச்சிருக்காங்க.
0: கோடை பண்பலையில பிடிச்ச நிகழ்ச்சினா எது?
1: அதிகமாக 9 மணிக்கு மேல பாடல்கள் தான் மேடம் கேட்பேன்.
0: கொடைத்தன்றல் கேட்டு ரசிக்கிறவங்க நீங்க?
1: அதுதான் கேட்பேன். எனக்கு பாடல்கள் தான், பழைய பாடல்கள் தான் கேட்பேன் அதிகமா.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சது.
1: சரி,
0: நன்றிங்க.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில் இணைந்திருக்கின்றோம். அகமலை மக்களோடு ஓர் இனிய பயணமாக.
1: அகமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். இப்ப துணி துவச்சிருக்க கையோட நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேரை கேட்டறலாம். ரொம்ப கணீர்னு பேசிட்டு இருந்தாங்க குழந்தைங்களோட பேசுறப்ப, நம்மள்ட்ட எப்படி பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம் அம்மா.
2: வணக்கங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பத்மா. நான் போடி நாயக்கன், தேனி மாவட்டம் மகமலை கிராமத்தில் 4வது வார்டில் வசிக்கிறேன். என் குடும்பத்துல வந்து 2 ஆண் குழந்தைகள். அதுல ஒருத்தன் பாதுகாப்புக்காக பயிற்சி போய்கிட்டு இருக்கான், எல்லை பாதுகாப்புக்கு. ஒருத்தன் கூலி வேலை செய்தோட இருக்கிறான்.
1: என்ன நிகழ்ச்சி கேப்பீங்க நல்லா விரும்பி?
2: அதிகமா விரும்புறது வந்து 9 மணிக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இங்க என்ன திருவிழா நடக்குமா?
2: இங்க இப்ப சமீபத்துல சித்திரை 1வது மாசம் பழனிமலை முருகனை இங்க தரிசித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: எங்க அகமலையிலேவா?
2: முருகன் கோயில் இருக்கு.
1: பழமையான கோவிலா? எத்தனை வருட கோவில்?
2: அதுல எங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்பவும் நல்லா கொண்டாடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் பாக்க.
1: பழனி முருகனை நீங்க இங்க தரிசிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது முருகன் கோவில்ன்றதுனால சொல்றீங்களா இல்ல இதுக்கு வேற ஏதாவது வரலாறு இருக்கா?
2: இருக்கு, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளவாக அதை நம்ம
1: நினைவுகள்
2: இல்ல சொல்லுவாங்க. ரொம்ப பழமையா இந்த கடவுள், நம்ம கடவுள் ரொம்ப சக்தி உள்ளவர். நீ சமயத்துல நீ வைகாசியில அவரு என்ன
1: சித்திர திருவிழா முடிஞ்சது, அடுத்த வயசுல
2: பெரிய சாமி சொக்கநாதருங்கிறவரை கும்பிட போறோம். பூமாரி சிவன்
1: முருகன் கோவிலுக்கு எதிர்ப்புறத்துல வந்து

0: ராமநாதர் சிவன் கோயில் இருக்கிறது. பூமரியாத்தை அடுத்து ரொம்ப கொண்டாடுவாங்க, நல்லா இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. ஸோ நீங்கள் வந்து நாட்டுக்கு வந்து பணி செய்கிறதுக்காக ஒரு குழந்தையை வந்து நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. கோடைப்பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க.
2: ராஜபாண்டியன் என் பேர். ஊர் பிறந்தவரந்தெல்லாம் அகமலை தான் இருந்தது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணுறது எல்லாம் போயிட்டு வர அதுக்கப்புறம் ஏவரம் வேறு பண்ணுறேன் நான். இந்த காப்பி தளர் ஏலம் மிளகெல்லாம் வாங்கி கொண்டு போய் பட்டியலம்பட்டில் கொடுக்கறது வைக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் போக ஊருக்கு என்ன நன்மைகளோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சாமிகள் வந்து காளியம்மன் இருக்கு நம்ம ஊரில், ஸ்பெஷலான கோயில் அது. அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு. அதுக்கப்புறம் சிவன் அடுத்து. சொக்கநாதர் வந்து திருமங்கலத்திலிருந்து வந்து கொண்டு வந்தது. மதுரை மாவட்டத்திலிருந்து இங்கே ஊர் மக்கள் வரும்போது கொண்டு வந்திருக்காங்க. 400 பழமே
1: மதுரை சொக்கநாதரே வந்து அகமலையில் அமர்ந்திருக்காரு.
2: எல்லா ஊர்லையும் லிங்க வடிவில் தான் இருக்காரு. நம்ம ஊரில் வந்து சிலை வடிவில் இருக்காரு. வைகாசி மாதம் பௌர்ணமியில் சாமி கும்பிடுவோம்னாங்க.
1: கோவில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் திறந்திருப்பீங்க?
2: காலையிலேருந்து 6 வரைக்கும் திறந்துருக்கோம். 6 பெரும் அடைச்சிட்டு 6 மணிக்கு மேலே திறந்துருப்பாங்க. அது இந்த பக்கத்துலேயே தான் இருக்கு.
1: சரி, நீங்கள் கோடை பண்பலை கேட்பீங்களா? பண்பலையே உங்களை தேடி வந்திருக்கு, நீங்க எப்படி உணர்றீங்க?
2: சந்தோஷமா இருக்கு. இதே ரொம்ப நாள் நாங்க கேட்டுக்கிறதெல்லாம் கேட்டுட்டே இருப்போம். லாஸ்ட்ல நம்ம பேச முடியுமான்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு அந்த வாய்ப்பு நல்லபடியா கிடைச்சிருக்கு. இல்லம் தேடி வரும் நிகழ்ச்சியெல்லாம் கேட்போம் அது. அதுக்கப்புறம் இந்த 1 மணிக்கு போடுறீங்க பாட்டு பழைய பட்டாவும் அதெல்லாம் நல்லா கேட்போம். நெஞ்சில நடந்தவர் இருக்கு, கோடை தொண்டர் இருக்கு. அப்புறம் நைட்ல 20 பகுதி 11 வரைக்கும் கேட்போம். கேட்டாலும் அந்த சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த செல்லுக்காக சொல்லுவாங்க பாருங்க, மாயை வலைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளியராக அதெல்லாம் நல்லா கேட்போம். அது கேட்கும்போது பெண்களானாலும் குழந்தைகளானாலும் அது ஒரு பாதுகாப்பாது. வீட்டில் நம்ம சன்னோ கேட்க மாட்டாங்க யாருமே. நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறது எல்லாம் பிடிக்கும். உங்கள் பேர் எங்களுக்கு அடிக்கிறது மனப்பான்மா இருக்கு.
1: என்ன பேர்?
2: உங்கள் முருகேஸ்வரி மேடம் தான். எங்களுக்கு அதுக்காக தானே வேலை. காட்டுக்கு போனாலும் செல் இருக்கும், பாட்டு எப்பவும் தான் கேட்போம். இந்த மெமரி போட்டு கேட்டாலும் கூட பாட்டு போட்டப்பட்டே தானே வரும். அதனால எல்லா நிகழ்ச்சியும் எங்களுக்கு கிடைக்கும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா உங்களை சந்திச்சது. கோடைப்பண்பலையினுடைய நீண்ட நாள் நேயர், எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கேட்கறீங்க. அதே மாதிரி அகமலையில இருக்கக்கூடிய விவசாயத்தை பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. எங்க ஊர்ல இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னா இந்த மலைப்பகுதி இந்த விவசாயத்தை தவிர வேற என்ன சிறப்பு சொல்லுவீங்க?
2: அதுக்கு மேல கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு கோடை குளிர்ச்சியான இடம் இது. மன நிறைவான எங்களுக்கு நாங்க வாழ்றோம். எந்த டிஸ்டர்பும் இல்ல, நல்ல நிம்மதியான வாழ்க்கை. 6 மணி 9 மணி ஆனாலும் 9 மணிக்கு எல்லாம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அலைச்சல் இல்ல, நிம்மதியான வாழ்க்கை. அகமலை தான்
1: இயற்கையோட நீங்க இணைந்த ஒரு வாழ்க்கைங்கிறது வாழ்றீங்க.
2: அதே மாதிரி விலங்குகளோடையும் நாங்க சேர்ந்தது மாதிரி இருக்கும்.
1: என்னென்ன விலங்குகள் இருக்கும்? நடமாட்டம்
2: எருமை பன்னியில இருக்கு, மான்கள் இருக்கு, மயில் இருக்கு, அப்புறம் இந்த மான் கிளை மான்கள் இருக்கு.
1: பாத்திருக்கீங்களா மானெல்லாம்?
2: நேரடியா பாத்திருக்கோம். அடுத்து இங்க சோழன் பகுதியில ஒரு 200 ஏக்கர்ல ஏலம் பயிர் விவசாயம் பண்றாங்க. ஏலக்காய் சோலை தம்பராங்கானல் அது பேர்.
1: அகமலையிலிருந்து எவ்வளவு தூரம்?
2: ஒரு 2 கிலோமீட்டர் வெத்து வருதா வரும். அதனால விவசாயம் நல்லா பண்றாங்க. ஒரு 100 ஏக்கர் வரைக்கும் ஏலம் மிளகு காப்பி பண்றாங்க. எங்க தேனி அண்ணஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து வந்து இங்க விவசாயம் பண்றாங்க. ஒரு 100 குடும்பத்தால் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: மொத்தமா அவங்க எல்லாம் தங்குறதுக்கு
2: அங்கேயே இருக்கு. எல்லாம் பிளான் பட்டி எல்லாம் வச்சிருக்காங்க.
1: அகமலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சொல்றீங்க, என்னென்ன கிராமம்?
2: அண்ணா நகரு, அலங்காரம், கண்ணக்கரை, அடுத்து ஊரடி ஊத்துக்காடு, பேச்சியம்மஞ்சோலை, குறவங்குழி. எல்லா மக்கள் இங்கே ஒரு 4000 மக்கள் வரைக்கும் இருக்காங்க மேடம் இங்கே. அதாவது ஓட்டு போடுற மக்கள் வந்து பிறகு சில்லர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது. ஆனால் எங்களுக்கு வசதி வந்து என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ண பண்ணுறதில்ல.
1: அதாவது இங்கே இருந்து மலைப்பகுதியிலேருந்து ஒரு நகர்ப்புறத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கோடை பண்பலை உங்களோடு பயணிக்கிறதுனால எல்லா தகவல்களும் தெரியுது அதன் வழியாக. எங்களுக்கு வந்து அதன் வழியாக ஒரு அறிவு சார் ஒரு பல்கலைக்கழகம் போல செயல்படுது கோடை பண்பலை அப்படின்றது உங்களுடைய பேச்சுல இருந்து தெளிவா தெரிஞ்சதுங்கய்யா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்பலையை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நன்றிங்கய்யா.

0: மலைகளின் மண் வாசனையையும் மக்களின் மன வாசனையையும் உங்களிடம் கொண்டு வருவது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மக்களின் மனம் திறந்த உரையாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இந்த கிராமத்துல அனுபவம் மிக்கவர் அவர் வந்து நம்மளோட இருக்காரு, அவரை நம்ம சந்திச்சு பேசிடலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: காட்டுராஜா அவர்கள் பேசுறேன்.
1: காட்டு ராஜா, காட்டுக்கே அரசர் அவரு. அகமலையில எத்தனை வருஷமா இருப்பீங்க?
2: நான் ஒரு 60 காலமா இருக்கேன்.
1: அது பிறந்து வளர்ந்து நீங்க
2: தான் எல்லாமே இங்கே தான். எங்க தாத்தா எங்க அப்பா பிறந்த இடமெல்லாம் இதே ஊரு.
1: மகிழ்ச்சிங்கய்யா உங்களை சந்திச்சது. பண்பலையில நீங்க பேசிட்டீங்க, எப்படி உணர்றீங்க?
2: நல்ல உணர்றேன்.
1: ஆமா வணக்கம்.
3: என் பேர் பூவாத்தா.
1: பூவாத்தா
3: கொடைக்கானல் போலூர். எங்கூர் போலூர்ல இருந்து இங்க கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்க 5 பேர் இருக்கோம். நானே எங்க வீட்டுக்காரு கோபாலகிருஷ்ணன்.

0: கிருஷ்ணன், தங்கபாண்டி, சிவலிங்கம். ரெண்டு பேர் கோயம்புத்தூர்ல இருக்கானுங்க, ஒருத்தன் படிக்கிறான்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, நன்றிம்மா.
0: ஆ, சரிங்கம்மா.
1: வணக்கம். அகமலையில் நம்ம தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டே இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 பேசுறதுக்காக ஒரு அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்மா.
2: வணக்கம்மா, நாங்கள் அகமலை கிராமத்துலேருந்து இந்திராணி பேசுகிறேன். ரெண்டு பசங்க விவசாய வேலை வீட்டுக்கு தான் அவங்க போய்கிட்டு இருக்கோம்.
1: கோடை பண்பலையே உங்களை சந்திக்க வந்திருக்குது, நீங்கள் எப்படி உணர்றீங்க?
2: எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு பேசுகிறோம்னு சொல்லி. இந்த கோடை பண்பலை எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது.
1: சரி, வேறு வேறு ஊர்களிலேருந்துலாம் பேசுவாங்க இல்லையா, தேடி வரும் பண்பலையில், அப்புறம் மக்களே கால் பண்ணியெல்லாம் பேசுவாங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள்
3: விற்பனைக்கு ஒரு நாள் விட்டு மறுநாள் மூணாம் நேரத்துல இருந்து அங்க விற்பனைக்கு போகும். இன்னைக்கு காய் எடுப்போம், எடுத்துட்டு நாளை காலையில போய் நாளை அன்னைக்கு தான் மறதிக்கு போகும்.
1: ஒரு காய்கறி எடுத்தீங்கனாலும் மூணு நாள் ஆகுது போய் நாங்க விற்பனை கொண்டு போறது.
3: ஆமா,
1: அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க. சந்தோஷமா உங்களை சந்திச்சது.

0: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சி அகமலை கிராம மக்களோடு ஓர் சந்திப்பாக வலம் வருகிறது. அங்குள்ள ஊர் மக்களுடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் மலையிலிருந்து வீசும் குளிர் காற்றைப் போல சுறுசுறுப்பாக சின்ன சின்ன சிரிப்புகளோடு அங்குள்ள குட்டி குழந்தைகள் எங்களை நோக்கி ஓடி வந்தார்கள். மலைகளின் பசுமையோடு விளையாடி கொண்டிருக்கும் அகமலையின் குட்டி குழந்தைகளின் சின்ன சின்ன ஆசைகளையும் அழகான சிரிப்புகளையும் இப்போது கேட்கலாம்.
1: இப்ப நம்மள சுத்தி நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. நம்ம கோடை விடுமுறையை வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட பேசலாம். கிட்டத்தட்ட நீ என்னடா பேச போற, நீ என்னடா பேச போறன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க பேரை சொல்லி என்னன்னு பேச போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்விக்ஷன்.
1: ஸ்விக்ஷன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கீங்களா? சுவிட்சமா இருக்கணும் அப்படின்றக்காக உங்களுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நான் அதேதான்.
1: அதேதான் நினைக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க தம்பி?
2: 6வது.
1: எந்த ஸ்கூல்ல?
2: ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில.
1: அகமலை தவிர வேற எங்க எல்லாம் போயிருக்கீங்க நீங்க?
2: பெரியகுளம் மட்டும் தான் போயிருக்கேன்.
1: பெரியகுளத்துல என்ன பாத்திருக்கீங்க?
2: நிறைய டாய்ஸ், விதவிதமான கடைகள் எல்லாம் பாத்திருக்கேன்.
1: அகமலைக்கும் பெரியகுளத்துக்கும் என்ன வித்தியாசம்?
2: பெரியகுளம் வந்து வெப்ப உள்ள ஏரியா, இங்க குளிர்ச்சியான ஏரியா.
1: நீங்க ஸ்கூல்ல படிச்ச ஏதாவது ரைம்ஸோ ஏதாவது பாட்டோ ஞாபகம் இருக்கா?
2: ஸ்கூல்ல படிச்ச ஆலமரத்தில் விளையாடு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குளிப்பாட்டு, கொஞ்சம் கிளே குட்டி குயிலே வாழாட்டு, குள்ளே நிறைய தலை தட்டு, எல்லோரும் மேலங்கொட்டு, ஏழு ஏழோ பாடிக்கிட்டு, ஒன்றாயமா கூடிக்கிட்டு.
1: ரொம்ப அருமையா பாடிட்டீங்க தம்பி ஸ்விக்ஷன். இப்போ நீங்க 6th முடிச்சுட்டு 7th போக போறீங்க அப்படித்தானே? ரொம்ப நல்லா படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ராணுவ அதிகாரி.
1: ராணுவ அதிகாரி ஆகணும். அப்ப எதிர்காலத்துல இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில இருக்க போறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கீங்க. உங்களுடைய லட்சியம் ஜெயிக்க வாழ்த்துக்கள். தெரிவிக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: நன்றி, வணக்கம்.
1: நிறைய குட்டீஸ் இருக்காங்க நம்மள சுத்தி, ஒருத்தட்டையும் பேர் சொல்லி கேட்டுருவோம். வாங்க தம்பி, குட்டி தம்பி வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: உங்க பேர் என்ன தங்கம்?
2: பவன் ஸ்ரீ மனோ.
1: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க தங்கம் நீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறேன்.
1: எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க?
2: எட்வர்ட் ஸ்கூல்.
1: எங்க இருக்கு?
2: பெரியகுளத்துல.
1: ரொம்ப நன்றி உங்கள்ட்ட பேசினது. கியூட்டா இருக்காங்க, அழகா ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, நிறைய பிஸ்கட்ஸ் கையில வச்சிருக்காங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லிடுங்க.
3: சார்விகா.
1: சார்விகாவா உங்க பேரு? ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. ரொம்ப கியூட்டா வந்திருக்கீங்கம்மா. ஒரு அழகான பாசி போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்கு இந்த டிரெஸ். என்ன படிக்கிறீங்க?
3: பிகாஜி படிக்கிறோம்.
1: பரவாயில்ல, அழகா வந்து கியூட்டா. உங்களோட பேரு என்ன படிக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. வாங்க குட்டி பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
4: பவஸ்ரீ.
1: என்ன படிக்கிறீங்க?
4: 6th 7th ஸ்டாண்டர்ட்.
1: 6th முடிச்சு 7th போக போறீங்களா? 7th ஸ்டாண்டர்ட் எந்த ஊர்ல படிக்கிறீங்க?
4: அகமலை.
1: அகமலையில படிக்கிறீங்களா? இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுமா?
4: காடு.
1: காடு ரொம்ப பிடிக்கும்.

0: இங்க என்னென்ன காய்கள் விளையுது?
1: பலாக்காய், வாழைக்காய், அவக்கடோ, காப்பி, ஆரஞ்சு.
0: சோ சூப்பரா சொல்றாங்க, இங்க என்னென்ன விளையுதுன்னு சொல்லிட்டு. சரி, லீவ்ல எங்கெல்லாம் போவீங்க? அகமலைக்கு அடுத்து
1: காட்டுக்கு, அலங்காரம், ஊருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. தேங்க்யூ. வணக்கம், உங்க பேரு?
2: அனிஷ்கா.
0: என்ன படிக்கிறீங்கம்மா?
2: சிக்ஸ்த்
0: படிக்கிறீங்க. நீங்களும் இங்கதான் அகமலையில படிக்கிறீங்களா?
2: பெரியகுளத்துல படிக்கிறீங்க.
0: பெரியகுளத்துல படிக்கிறீங்க. இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
2: இங்க அம்மா அங்க இருக்காங்க, அங்க வந்திருக்கேன்.
0: பெரிய குளத்துல பாட்டி வீட்டுல இருந்து படிக்கிறீங்க, இங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. பெரிய குளம் பிடிச்சிருக்கா, அகமலை பிடிச்சிருக்கா?
2: அகமலை தான்.
0: அகமலையே
2: இங்க இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாடலாம்.

0: பெரியகுளத்தில் படிக்கிறேன்.
1: பெரியகுளத்தில் படிக்கிறீங்க, இங்கே யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
0: இங்கே அம்மா அங்கே இருக்காங்க, அங்கே வந்திருக்கேன்.
1: ஆ, பெரியகுளத்தில் பாட்டி வீட்டில் இருந்து படிக்கிறீங்க, இங்கே அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. பெரியகுளம் பிடிச்சிருக்கா அகமலை பிடிச்சிருக்கா?
0: அகமலை தான்.
1: அகமலையே
0: இங்க இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாடலாம்.
1: என்ன பிளான் வச்சிருக்கீங்க மே மாசத்துல, என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிதானே? ஓகே சார். படிச்சு முடிச்சது என்ன ஆகணும்னு ஆசை?
0: ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ் ஆகணும். ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும்? ஏதாவது ஒரு டிகிரி முடிக்கணும். முடிச்சுட்டு யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு மூன்று படிநிலைகள் இருக்கு. ஒன்று ப்ரிலிம்ஸ் எழுதணும், அடுத்து மெயின்ஸ் எழுதணும், அடுத்து இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். இது மூணு முடிச்சிங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவீங்க, எதிர்கால மாவட்ட ஆட்சி தலைவராக ஆகிடுவீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பேர் என்னமா?
0: விஷ்ணு பிரியா.
1: விஷ்ணு பிரியா, என்ன படிக்கிறீங்கம்மா?
0: ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்.
1: ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, வெரி குட். இப்போ நீங்கள் ஃபிஃப்த்து போக போகிறீங்க. அகமலை தவிர வேற எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: பெரியகுளம், சின்னூர் போயிருக்கேன், போடி போயிருக்கேன், தேனி போயிருக்கேன், கிளாவரை.
1: கிளாவரை போயிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு ஊரின் அழகு அதன் மண்ணில் மட்டும் இல்லை, அங்கு வாழும் மக்களின் வாழ்வியலோடு இணைந்துள்ளது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சொக்கநிலை கிராமத்தின் ஊர் தலைவர்.
2: வணக்கம் நேர்களே. சொக்கநிலை கிராமத்துல செல்வம் ஐயா இருக்காரு, அவர் தான் ஊர் தலைவராக இருக்கிறாரா? இங்க ஊர் தலைவரை நம்ம சந்திச்சு பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா
3: வணக்கம் மேடம்.
2: சொக்கநிலைக்கு வரணும், அகமலைக்கு வரணும்னா எப்படி வர்றது?
3: பெரியகுளம் வரணும் மேடம். பெரியகுளத்துல இருந்து அப்படியே சோத்துப்பாறை, சோத்துப்பாறை தேம் அப்படியே தான்னா கண்ணக்கரை. கண்ணக்கரையில வந்து அங்கிட்டு பிரிஞ்சு மேல போனா அகமலை கிராமம். கண்ணக்கரையில இருந்து உள்ள வந்தால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி வந்தா எங்க சொக்கநிலை கிராமம் இருக்கு மேடம்.
2: சொக்கநிலை கிராமத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு?
3: வசதின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப வந்து வீடுதான் வசதி இப்ப கட்டி கொடுத்துருக்காங்க. ரோடு இல்லாம இருந்துச்சு, ஒரு 30-40 வருஷமா போராடி மரங்கள்ல இருந்து ஆளுகள் ரொம்ப முடியாம கீழே விழுந்துட்டா நாங்கள் தோல்வி கிட்டி தான் தூக்கிட்டு போயிருக்கோம். இது வரைக்குமே இந்த கண்ணக்கரை வரைக்குமே அந்த 2 கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு தான் போவோம். பிறகு எங்களுக்கு வந்து மண் ரோட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து கல்லுப்பாவும் நாங்கள் அந்த ரோட்டில் கல்லுப்பாவி நாங்கள் மறுபடியும் போய் தேனி மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் எங்களுக்கு ரோடு வந்து சிமெண்ட் சாலை வேணும், கீழ் பக்கம் தடுப்பு சுவரோட சிமெண்ட் சாலை வேணும்னு கேட்டோம். அப்படியே சரின்னு சொல்லி அதுக்குள்ள காலமாகி இப்போ வந்து அந்த ரோடு வந்து ஆர்டர் ஆகி 2 கிலோமீட்டரில் எங்கள் ஊரில் இருந்து இப்போ கண்ணக்கரை வரைக்கும் கொஞ்சம் ஒரு 3/4 வந்து அந்த சிமெண்ட் சாலை அமைத்து வந்துக்கிட்டே இருக்குது. சில நாட்களில் சிமெண்ட் சாலை ரோடு வந்து கண்ணக்கரையோடு வந்து முடிஞ்சிடும். கண்ணக்கரை வரைக்கும் வந்துருச்சுன்னா எங்கள் போக்குவரத்துக்கு வந்து நல்லா ஒரு வாய்ப்புகள்.
2: இப்போ போக்குவரத்து வசதியை பத்தி சொல்லிட்டீங்கயா, இப்போ நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா இங்க அதிகமா வந்து காஃபி தான் போடுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த காஃபி கொட்டையெல்லாம் எப்படி நீங்க உடைக்கிறீங்க, எப்படி அரைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: விவசாயம் பாத்தீங்கன்னா காஃபி தான் நிறைய இருக்கு மேடம். இருந்தாலும் நாங்கள் வந்து மிஷினு வந்து ரோதன் இருக்கு, வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து எங்களுக்கு ரோதை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் கொண்டு வந்து அரைச்சி அதை தளரவாக எடுத்து அதை நல்லா கழுவி அப்புறம் காய போட்டு அதுக்கு பிறகு தான் மேடம் நாங்கள் விற்கணும்னாலும் விற்றுக்குருவோம். இல்லைன்னா எங்களுக்கு தேவைப்பட்டால் காஃபி பொடியாக இடித்து மரத்து உரல் அதில் வந்து நாங்கள் போட்டு வரத்து இடித்து அது பொடி பண்ணி வச்சு நாங்கள் கருங்காத்து போட்டு சாப்பிட்டுக்குறோம் மேடம்.
2: இப்போ வெளியூருக்குலாம் வரீங்க, நீங்கள் அங்கே பால் டீ குடிக்கும் போது அந்த டேஸ்ட் இங்கே வீட்டுக்கு வேணும்னு தோணாதா?
3: அதெல்லாம் இல்லைங்க மேடம். நாங்கள் வந்து எங்கள் டேஸ்ட்டு தான் பார்ப்போம், ஆனால் போகிற பக்கம் கிடைக்கிற டேஸ்ட்லாம் நாங்கள் பார்த்துக்கிற மாட்டோம் மேடம்.
2: ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இருக்கிற இடத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க, ஊர் தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஊர் மக்களினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள். எப்படி எப்படி உங்களுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, என்னென்ன வளர்ச்சிகள் வந்திருக்குது?
3: வளர்ச்சி நாள் தலைவராக வந்த பிறகுதான் எனக்கு 34 வீடு வந்திருக்கு. பசுமை வீடு திட்டத்திலேருந்து இந்த ரோடு வந்திருக்கு. இந்த காட்டுகளுக்கு வந்து பட்டா கொடுக்கறது, பட்டாவெல்லாம் வந்து 28 பட்டா வழங்கியிருக்காங்க. இப்படி சின்ன சின்ன அடிப்படை வசதிகளாக வந்து இப்போ நான் ஊர் தலைவராக வந்த பிறகு தான் இந்த படிப்படி அந்த வசதிகள்லாம் வந்து.
2: வீட்டில் இருக்காங்கய்யா, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கய்யா.
3: என் குடும்பத்தில் வந்து நானும் என் மனைவி இருக்கும் மேடம். என் மச்சினம் பிள்ளைகளை தான் எடுத்து வளர்த்துறேன், ஒரே ஆம்பளை பையன் இருக்கேன் எனக்கு. மச்சினம் பிள்ளைக்கு வந்து 2 மச்சினம்

0: இறந்துட்டாங்க. ஒரு 6 குழந்தைங்க இருக்குது. அவங்கள பூராமே நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஒரு பிள்ளைய 12வது படிக்க வச்சுருக்கோம், ஒரு பிள்ளைய 8வது படிக்க வச்சுருக்கோம். படித்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க மேடம்.
1: எந்த ஊரில் இருக்காங்க?
0: பெரியகுளத்தில் ஒரு பிள்ளை இருக்குது மேடம். ஒன்று வந்து கடமலை குண்டில் இருக்காங்க மேடம்.
1: இல்லைங்க
0: மேடம், பைக்கெல்லாம் ஓட்ட மாட்டோம்
1: மேடம். எப்படி போவீங்க இங்கேருந்து?
0: இங்கேருந்து பெரியகுளத்து போனோம்னா இங்கே கண்ணாக்கரைக்கு வந்தால் மேலே அகமலையிலேருந்து ஒரு ஜீப் கீழே வரும் மேடம். 9:30 வரும். அந்த ஜீப்பில் போய் பெரியகுளத்தில் இறங்கிடும் மேடம். அங்கேருந்து 2:30 கிளம்பு மேடம். அங்கேருந்து இறங்கி கண்ணாக்கரையில் வந்து இறங்கி இருக்கிற பையெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு தான் மேடம் போவோம். வண்டி போக்குவரத்து இல்லைன்னா தலையில் வச்சுக்கிட்டு தான் போவோம்.
1: மருத்துவ வசதி தேவையாக இருக்குது, மருத்துவ உதவி வேணும் அப்படின்னா எப்படி போவீங்க? இங்கே யாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா மருத்துவ வசதிக்காக? இப்போ முகாம் நடக்கிற மாதிரி ஏதாவது நடக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அது ரேஷன் போடுவாங்க மேடம். அப்போ தான் நர்ஸு வருவாங்க, வந்து இந்த மாத்திரை மருந்து எங்களுக்கு செக்அப் பண்ணி கொடுப்பாங்க மேடம். அவசர தேவைக்கு ரொம்ப முடியலைன்னா நாங்கள் வந்து பெரியகுளம் ஜிஎஸ்சிக்கு தான் மேடம் போகணும்.
1: இல்லை என்ன மாதிரி உடல் உபாதைகள் என்ன இருக்கும்?
0: நாங்கள் இயற்கையிலே இருக்கனால எங்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரியெல்லாம் வராங்க மேடம். நாங்கள் பூராமே மூலிகை தண்ணிகள் அதுக்கெல்லாம் நிறையா சாப்பிடுவோம். எங்க நாங்கள் குடிக்கிறதே மூலிகை தண்ணி தான். கொடைக்கானல்லேருந்து வருது பெரிசம் குளம், அந்த தண்ணி தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் சாப்பிட்றோம். அது பூராமே மூலிகையில் தான் வருது.
1: வயதானவர்கள் அப்படின்னா எத்தனை வயது வரைக்கும் அவங்க இருக்காங்க?
0: எங்கள் அப்பாவை பெற்ற பாட்டியெல்லாம் ஒரு 100-110 வயசு வரைக்கும் இருந்தாங்க மேடம். எங்கள் தாத்தாவை பார்க்கல, எங்கள் அப்பாவை பெற்ற பாட்டி மட்டும் 100-110 வயசு வரைக்கும் இருந்தாங்க.
1: உங்களுடைய துணைவியார் பேர் சொல்லுங்க.
0: எங்கள் வீட்டுக்கார அம்மா பேர் சின்னநாகம்மாள்.
1: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: அவங்க வீட்டில் அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் சொக்கநிலை கிராமத்தின் இதய துடிப்பை சொல்லும் குரலாக ஊர் தலைவர் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றுகிறார்.
1: ஒரு நாளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது மலைவாழ் மக்களுக்கு, அதை நீங்க சொல்லாமா?
2: இப்ப வந்து மேடம், வீட்டுல இந்திரம் சாப்பிடுவோம், படுப்போம். காலையில வந்தா ஏதாவது வேலை கிடைச்சுன்னா நாங்களாம் பெரும்பாலும் வேலைக்கு போயிருவோம் மேடம். கூலி வேலைக்கு தான் போவோம் மேடம். சம்சாரிய கூப்பிடுவாங்க, அங்க வேலைக்கு போயிருவோம் மேடம்.
1: கூலி வேலைன்னா என்னென்ன வேலை?
2: கூலி வேலை வந்து எல்லா வேலையுமே பார்ப்போம் மேடம். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம். செடி வெட்டுறது, மரம் ஏறுறது, எல்லா வேலைக்குமே போவோம் மேடம்.
1: தேன் எடுக்க போவீங்களா?
2: தேன் எடுக்க பெரும்பாலும் நான் போக மாட்டோம் மேடம், எங்க பசங்க பூராமே போவாங்க மேடம்.
1: மலை தேன் வந்து எவ்வளவு நாள்ல கிடைக்கும் உங்களுக்கு? அது இல்லாம பெட்டி தேன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா நீங்க? இத பத்தி சொல்லுங்க.
2: மலை தேன் அந்த சீசன்ல மட்டும்தான் மேடம் கிடைக்கும்.
1: எந்த சீசன்?
2: தை மாதம் வந்து, தை மாதத்துலதான் வந்து மரங்கள் எல்லாமே பூக்கள் எடுக்கும். அந்த பூக்கள் எடுக்கிற நேரத்தில் வந்து தேன்கள் பதியம் கிடைக்கும். உடனேயெல்லாம் கிடைக்காது. சித்திரை வைகாசியில் தான் வந்தது அந்த தேன் வந்து பூராமே தேனாக இருக்கும். மற்ற நேரமெல்லாம் அந்த பூக்களாகத்தான் வச்சுருக்கோம். வைகாசி மாதம்தான் முக்கியமாக தேன்கள் வந்து நிறையா இருக்கும் மேடம். அந்த வைகாசி மாதத்தில் எடுத்தோம்னா தேன்கள் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் கிடைக்கும்.
1: நீங்கள் இப்போ வந்து இருக்கிற வாழ்க்கை முறையை பற்றி சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய குழந்தைகள் என்னவாகணும், உங்களுடைய தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க?
2: நாங்கள் இருந்த காலங்கள் வேறு, இப்போ இருக்கிற காலங்கள் வேறு. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து படித்தா தான் மதிப்பு. குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், நல்லா ஒரு வேலை வெட்டிக்கு, நல்லா ஒரு அரசாங்க வேலைகள் போகணும்.
1: ஏன் படிப்பை பாதியில் நிறுத்திடுறாங்க மலைவாழ் மக்கள்? உங்களுடைய ஆசையை பற்றி சொல்லிடுறீங்க அவங்கள்ட்ட, நீங்களாவது படித்து வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாதியில் படிப்பை நிறுத்திடுறாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க. என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கய்யா?
2: ஒரு அரசாங்க வேலை பார்க்கணும், ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் சொல்லி படிக்க வச்சாலும் அவங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். நாங்கள் என்ன பண்ணுறது, படிக்க தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது?
1: நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இடத்த பற்றி சொல்லுங்களேன்.
2: கண்ணக்கரைங்கிறத ஒரு கோடை, அந்த ஓடையில் தான் உட்காந்து பேசுகிறோம். நீங்களே பார்க்குறீங்க இயற்கை வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, எவ்வளோ ஒரு ஜில் ஜில் ஜில்னு ஒரு காத்தடிக்குது, எனக்குள்ளே தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களாக தெரிஞ்சுக்கிறீங்க மேடம்.
1: கண்ணக்கரை ஓடையில் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா, உட்காந்துருக்கிறது சேருக்கு பதிலாக எதில் உட்காந்துருக்கோங்கய்யா?
2: கல்லில் உட்காந்துருக்கோம் மேடம். பெரும் பாறைக்கல்களில் அழகாக சேர விட அதுதான் நல்லா இருக்குது உட்கார்றது.
1: இந்த மரம் வந்து பார்க்கும்போது நல்லா அடர்ந்து பெருசாக இருக்குது மரம் பார்க்க. இது எத்தனை வருட காலம் மரமாக இருக்கும் சொல்லலாமா? நாங்கள் பார்க்கும்போது ஒரு 2 மரம் அந்த மாதிரி தெரியுது கண்ணக்கரை நீரோடைக்கு பக்கத்தில்.
2: 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் மேடம். நான் இல்லாத பேருந்து அந்த மரமெல்லாம் இருக்குங்க எனக்குள்ள.
1: மகிழ்ச்சிங்கய்யா உங்களை சந்திச்சது. வேற என்ன காய்கறி போடுவீங்க? கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி ஏதாவது போடுவீங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஆ, வெறும் காஃபி
2: மட்டும்தான்
1: வாங்கிட்டு வருவீங்க? கீழேனா
2: பெரிய தான் மேடம் போய் வாங்கிக்கலாம்.
1: வேணுங்கிற காய் வாங்கிட்டு வருவீங்க? எப்போ, வாரம் ஒரு முறை சந்தை போவீங்களா?
2: ஆ, வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறோம் மேடம்.
1: படம்லாம் பார்ப்பீங்களா, தேட்டருக்கு போவீங்களா?
2: தேட்டருக்கெல்லாம் போக மாட்டோம் மேடம். இப்போ பூராமே வீட்டுகளில் டிவி இருக்கனால நாங்கள் எல்லாமே இங்கேயே பார்த்துக்கிறோம்.
1: ஓகே, ஃபோன்லாம் வசதி வச்சுருப்பீங்க? எந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கீங்க?
2: ஃபோனு எதை எங்களுக்கு?
1: ஸ்மார்ட் ஃபோன், டச் ஃபோன் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, டச் ஃபோன்லாம் வச்சுருக்கோம் மேடம்.
1: ஓரளவு நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் இயற்கையோடு ஒன்றிச்ச ஒரு வாழ்க்கைங்கிறது நீங்கள் வாழ்றீங்க. பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கீங்களா? கொடை பண்பலை நிகழ்ச்சிகள்
2: அதெல்லாம் நிறையா நினச்சி கேட்டிருக்கோம் மேடம். விடிஞ்சா எங்கள் வீட்டிலலாம் எப்போ முதன் கொடைக்கானல் எப்பவுமேதான் கேட்போம். முக்கியம் அதுதான் எங்களுக்கு. நைட்டு ஃபுல்லாக படுத்து தூக்கம் வர வரைக்கும் கேட்போம் நாங்கள் கொடைக்கானல் எப்பவுமேதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் குதிரையில் 2 பக்கமும் காய்கறிகள்

0: ஏத்திட்டு போறாரு, அதை பார்க்க முடியுது. அப்ப காய்கறிகள் எல்லாம் இங்க கொண்டுட்டு போகணும்னா வாகன வசதிக்கு பதிலா இந்த மாதிரி குதிரைகள்ல தான் ஏத்திட்டு போவீங்களா? என்னென்ன காய்கறி கொண்டு போவீங்க இங்க இருந்து பெரிய குளத்துக்கு?
1: பெரிய குளத்துக்கு வந்து மலையில வந்து விளையிற பொருட்கள் குருதையில தான் மேடம் ஏற்றி போக முடியும். ஏன்னா வண்டி அங்கே ஊருக்கு வராதனால கண்ணக்கரை வரைக்கும் குருதையில தான் கொண்டு வருவோம். கண்ணக்கரையில இருந்து அப்புறம் கீழே வண்டியில போவோம் மேடம்.
0: என்ன காய் கொண்டு போறாங்கய்யா?
1: எலுமிச்சக்காய், நார்த்தை, வாழைக்காய், எது கிடைக்குதோ அதை கொண்டு போவாங்க மேடம்.
0: நார்த்தங்காய் இங்கே அதிகம் கிடைக்குங்களோ?
1: ஆ, கிடைக்கும் மேடம்.
0: எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், காஃபி,
1: எல்லாமே விவசாயம் தான் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். மென்மேலும் நீங்க நினைக்கிற மாதிரி சொக்கநிலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து படித்து ஒரு உயர்ந்த பதவியில அமரணும், அதை நீங்க பார்த்து அகம் மகிழணும். அகமலைக்கு வந்திருக்கிறோம், நீங்க அகம் மகிழ்றத நாங்க பார்க்கணும்.
2: அகமலை இந்நழகும் அங்கு வாழும் மக்களின் எளிமையான வாழ்க்கையும் இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியை நம் மனதிற்கு நெருக்கமாக மாற்றியிருக்கிறது. இந்த இனிய பயணம் மீண்டும் தென்றலாய் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. கொடை தென்றல் நிகழ்ச்சியில் அகமலை மக்களை சந்தித்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ்.

இதுவரை பயணித்தோம் கொடை பன்மலை 100.5 தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை கிராம மக்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சி நெறியாளிகை நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். வரும் நிகழ்ச்சி நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: விட்டுவிட்டு துடிக்கும் இதயம் விடாமல் துடிக்கிறது. எப்போது பிடித்த பாடலை கேட்டு இசையோடு இயல்பாய் இதமாய் கலப்போம் என்று கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் கதிரவனின் உதயத்திற்கும் மறைவிற்கும் பெயர் சொல்லும் மாவட்டம், திருவள்ளுவருக்கு பெரிய சிலை அமைத்த மாவட்டம், விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் மண்டபம் கொண்ட ஊர், கண்ணாடி நடைபாதை கொண்ட சுற்றுலாத்தலம். இத்தனை சிறப்புகளை கொண்ட கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவி சுகம். நேயர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சொல்லி 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நேசமணி நகர்ல இருந்து ஜோ பேசுறேன். இதே தாமரை படத்துல இருந்து ஒரு காதல் தெரியாத பாட்டு போடுறேன்
0: உங்களுக்காக. இதே தாமரை காற்றலையில் மலர்கிறது இப்போது.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: மேடம், கும்பகர தங்கையா வந்து பாட்டு போடுங்க மேடம்.
0: கும்பகர தங்கையா படத்துல இருந்து என்ன பாடல் போடலாம்?
1: கும்பம் கரை சிவத்து தங்கையான பாடல்.
0: அதே பாடல் வரும். அதுக்கு முன்னாடி உங்க ஊர் பேர் சொல்லணும்ல?
1: ஆமாங்க மேடம்.
0: ஊர் பேர் சொல்லுங்க.
1: கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: சரிங்கய்யா, உங்களுக்காக குமார் ஐயாக்காக பாடல் வருது. கோடை பண்பலை 100.5 இருந்து.

வானொலியில் இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்காக ஒரு இனிய பாடல் கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையை இதிலிருந்து

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: குமரகுரு மேடம் நல்லா இருக்கு.
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்கய்யா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: சந்திரன் ஐயா நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கவிதை மலைகள்.
0: அதுல
1: அதுல இருந்து கண்ணே என் கண்மணி.

நொறுபொழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியைந்தில் உயிரெழு

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: இதோ இதோ பாடல் தந்துட்டுருக்கு கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இனிப்பில் வரும் நீர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து?
1: மேடம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் செம்பட்டியிலிருந்து ஆனந்தப்பன் என்ற சந்திரன்.
0: சந்திரன் ஐயா, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், சரிங்களா?
1: இணைப்புக்கு
0: இல்லையே, நான் தானே சொன்னேன் கன்னியாகுமரி மாவட்டம். இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

சந்திரன் ஐயா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், சரிங்களா? இணைப்புக்கு இல்லையே, நான் தானே சொன்னேன் கன்னியாகுமரி மாவட்டம். இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100 புள்ளியே இதிலிருந்து.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 10:40. கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம். ஒரு இனிய பாடல் ஒலிக்கிறது இப்போது.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று 11 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. இப்ப கேட்டுட்டு இருக்கோம் நினைவே சுகம்.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

இரவு பொழுதின் மடியில் இசை மீட்டுகிறது நம் கோடை பண்மலை 100.5 இரவு சிறகு. நாமும் சிறகை விரிப்போம், இதயம் மகிழ்வோம், செவிகள் திறப்போம், விழிகள் மூடி அமைதி தழுவும் இரவோடு துயில் கொள்ள செல்லும் முன் பாடல் கேட்போம். இனிய இரவு வணக்கம் நீர்களே.

0: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மென்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
0: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

இதயம் குளிர கேட்டு ரசித்தும் நம் கொடை பன்மலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியோடு பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நம் இனிய கோடை பன்மலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 5 மணிக்கு அருள்

0: மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஆர்கே ஜின்னை, ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் டைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 7:00 சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:40 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இஞ்சு ஒரு தகவல். காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் வானவில். இன்றைய தலைப்பு பாட்டும் பரதமும் கல்வி வாய்ப்புகள் குறித்து நேரலையில் நமது கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 ஏரிச்சாலையில் இருந்து. 12:00 ஆர்கேஜி நெய்யின் மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்லகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாகா தூள். 3:00 உயிரெழுத்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வண்ணத்துரிகை பாட்டுக்குள் பதில். 4:30 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்துரிகை. மாலை 5:00 ஆர்கேஜி நெய்யின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 ஒட்டம்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அடுத்தது என்ன, வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரோகிணி அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 8:55 சேவை செய்திகள். 9:00 கொடைத்தஞ்சல், 10:00 நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களுடன். 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவை யாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 2, குரல் எண் 1057.

எள்ளி நகையாடி ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை பார்த்தால் இறந்து பெறுபவரின் நெஞ்சம் உள்ளுக்குள் மகிழ்ந்து உவகை அடையும். குறள் எண் 1057 அதிகாரம் 2.

எள்ளி நகையாடி ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை பார்த்தால் இறந்து பெறுபவரின் நெஞ்சம் உள்ளுக்குள் மகிழ்ந்து உவகை அடையும். குறள் எண் 1057 அதிகாரம் 2.

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கொடை பண்பலை 100.5 MHz. இன்று சகவருடம் ஜெயிஷ்ட 4ஆம் நாள் பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 25ஆம் தேதி 2026 திங்கள் கிழமை நேரம் காலை 4:56.

நேரம் 5:31. நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடைப்பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை.